நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 24ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் இன்று புதன்கிழமை. FM ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது. நேரம் 5:49:50. தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். குரல் எண் 131, பக்க எண் 29. ஒழுக்கம் உடைமை எனும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள இக்குறளின் விளக்கமானது, ஒழுக்கமே எல்லோருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும்.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தாலும் நல்ல விக்கெட்க வழங்குகிறார் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெண்பன்றி பராமரிப்பு முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பறவைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு, தொடர்ச்சி வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள்.

7:2 புதுவை புதுமை தமிழ் அமுது தமிழின் சிறப்புகள் குறித்து வெற்றி செல்வி சண்முகம் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ HPV தடுப்பூசி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறை நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி சனா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சின் கார்கி அவர்கள் எழுதிய தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குழந்தைகளின் நலமும் வளமும் என்பது குறித்து புதுச்சேரி குழந்தைகள் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் தேவி பிரியா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே சோ.

2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர். சிறுநீரக நோய்கள் மற்றும் மருந்துகளால் ஏற்படும் சிறுநீரக பாதிப்பு ஆகியவற்றை முன்கூட்டியே கண்டறிதல் குறித்து விளக்கமளிக்க உள்ளார் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையின் சிறுநீரகவியல் துறையின் தலைமை சிவில் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் எஸ் திருமுருகன் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜி சோனியா. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம்.

வகையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை பிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம்.

28:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 வரை தேன் சிந்ததே வானம். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம்.

நேயர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. காலை 8:00 காலம் போற்றும் கர்ம வீரர் மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க. மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. எட்டு 8:30 முதல் 9:00 வரை தகவல் தளம். 9:00 அரங்கிசை. ஆர். வேதவள்ளி அவர்களின் பாட்டு. சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன் பாடியுள்ளார். வி. எல். குமார் அவர்கள் வயலின். மன்னார்கோவில் ஜே. பாலாஜி அவர்கள் மிருதங்கம். வைக்கம் ஆர். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கடம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 10:45 தூய தமிழும் மறைமலை அடிகளும் மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்பு உரை வழங்குபவர் ஜே. இமல்டா அவர்கள்.

11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு கல்வியே செல்வம். நெறிப்படுத்துபவர் அனிதா. 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். விளியனூர் ஓவியர் எஸ் அரியபுத்திரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. தாடுபள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவிருப்பா. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். மணிக்கு மகளிர் நேரம். குழந்தைகளின் நலமும் வளமும் குறித்து புதுச்சேரி குழந்தைகள் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் தேவி பிரியா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை.

சென்னை அஞ்சல் 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், எம் சந்திரசேகரன் மற்றும் பாரதி ஆகியோரின் இரு வயலினிசை, 4:00 காசி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, வசனம் கோகுலகிருஷ்ணன், கதை திரைக்கதை இயக்கம் வினயன்.

ஐந்து மணிக்கு பொன் மாலை பொழுது தேவதை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:55 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கதிராமங்கலம் உழவர் கே சதானந்தம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி இடம்பெறும். 8:00 முதல் 8:15 வரை திரை இசை. 8:15 முதல் 8:30 வரை ஒடிசா மாநிலம் பூரியில் நடைபெறும் பகவான் ஜெகநாதரின் வருடாந்திர ரத யாத்திரைக்கான முன்னோட்ட நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. மணிக்கு நிகழ்ச்சிகளில் 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம்.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
5: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
6: என்னடா சொல்ற?
5: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
6: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
5: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
7: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுங்க.

0: ஊரையும் சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம். உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது. எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
2: உங்களின்
0: பொது நலன் கருதி வெளியிடுவோர்
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: நேர்களினும் சில நொடிகளில் தொடர்வது இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல்.
4: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
5: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள்.
6: எண்ணியது எழுது, எண்ணிய முடிதல் வேண்டும் என்கிறார் பாரதியார். நாம் இங்கு எண்ணியது எழுத வேண்டும் என்கிறோம். எழுத்து என்பது மனித குலத்திற்கான மிகப்பெரிய ஆயுதம். களத்தில் கழுத்தை வெட்டும் ஆயுதம் போல காகிதத்தில் மனத்தை வெட்டும் ஆயுதமே எழுத்து. இந்த நாட்டையும் சமூகத்தையும் சீர்திருத்த மானுட நெறியோடு வாழச் செய்ய அன்று முதல் இன்று வரை எல்லா தலைவர்களும் எண்ணியதை எழுதியதே தனிமனிதனின் நல்ல நடத்தைக்கு காரணமாகியுள்ளன. எழுத்தாணி தொடங்கி பேனாமுனை வரையிலும் எழுத்தின் வலிமை குறையவே இல்லை. சங்க புலவர்கள் தொடங்கி இன்று வரையிலும் மானுட நீதி எழுதப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. அதனால்தான் வள்ளுவர் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்கிறார். உளவியல் அடிப்படையில் எழுத்து என்பது நம் சிந்தனையை கட்டுப்படுத்தக்கூடிய, அதுபோல் கட்டமைக்கக்கூடிய மிக வலிமையான ஆயுதமாக உள்ளது. நாம் நன்றாக சற்று சிந்தித்து பார்த்தோமேயானால், ஒரு காலத்தில் கடிதம் எழுதும் முறை நம்மிடையே பரவலாக இருந்தவரை நம்முடைய மன உணர்வுகள் ஒருவரோடு ஒருவர் பரிமாறப்பட்டன. பரிமாறுவதற்கான மிகச் சரியான வழிமுறையாக எழுத்து முறை அமைந்திருந்தது என்பதே உண்மை. ஆனால் இன்றோ மனதில் தோன்றியதை உடனுக்குடனே நிதானிக்காமல் ஆத்திரம், அழுகை, கோபம், மகிழ்ச்சி, ஆற்றாமை, இப்படி எல்லா மன உணர்வுகளையும் வடிகட்டாமல், வடிகாலை கண்டறியாமல் அப்படியே புலனத்தில் அல்லது முகநூல் போன்ற சமூக ஊடகங்களில் பலரும் வெளிப்படுத்துகின்றனர். இதனால் ஏற்படுகிற விளைவுகளை நாம் அறிந்து அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் எழுத்து முறையில் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டிருந்த போது மேற்சொன்ன உணர்வுகள் அனைத்தும் நாகரிகமானதாக, கட்டுப்பாடு மிக்கதாக ஒரு ஒழுக்க வரையறைக்குள் கொண்டுவரப்பட்டு அதன் வழி உணர்வுகள் வெளிப்பட்ட போது அதற்கான வெளிப்பாடும் நயத்தக்க நாகரிகமானதாகவே இருந்துள்ளதனை நாமும் அறிவோம், நாடும் அறியும். உறவுகளுக்கிடையே எழுத்து வடிவிலான பரிமாற்றம் ஏற்படும் போது விரிசல் விழாமல் அந்த உறவு வலுப்படத்தான் செய்யும். அதனால்தான் அன்றைய நாட்களில் தலைவர்கள் கூட தங்கள் தொண்டர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லவும் அவர்களை வழிநடத்த வேண்டவும் தங்களுடைய உறவுகளுக்கு சொல்வதைப் போல உரிமையோடு அண்ணனுக்கு, தம்பிக்கு, அம்மாவுக்கு என்றெல்லாம் தலைப்பிட்டு எழுதினார்கள், மக்களுக்கும் சொன்னார்கள். சிறையில் இருக்கும் போது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தமது மகள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு தந்தை மகளுக்கு அறிவுரை கூறி எழுதிய நூலே த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அதுபோல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தம்பிக்கு அண்ணா எழுதிய கடிதங்கள் என்ற தலைப்பில் நூல் வடிவம் பெற்றுள்ளது. தமிழறிஞர் டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் தம்பிக்கு கடிதம் என்று எழுதிய நூல் சிறப்பு மிக்கது. இதுபோன்று பலரும் உறவு முறைகளின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்வதற்கு விளையும் போது அதற்கு எழுத்துக்கள் மிகப்பெரிய களமாக அமைந்திருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. அடுத்த தலைமுறைக்கு, நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நாம் இனிமேல் சொல்லித்தர வேண்டியது எழுதி பழகு என்பதையே. முன்னோரின் மரபான எழுத்து முறையை மீட்டெடுப்பது மூத்தோரின் கடமை. ஒரு நாளைக்கு அரைப்பக்கமோ அல்லது ஒரு பக்கமோ எப்படி

0: படிப்பதற்கான நேரத்தை செலவிடுகின்றோமோ அதுபோல் எழுதுவதற்கும் செலவிட வேண்டும். அன்றாடம் நடக்கும் நமக்கான நிகழ்வுகளை கூட டைரி குறிப்பு போல எழுதும்போது நம்மை நாமே எழுத்து ஒளியால் செதுக்கிக் கொள்கிறோம். எழுத்தின் வழியது உயர்நிலை என்பதை நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கற்பிக்க வேண்டும். ஸ்லேட்டு எனும் கற்பலகையில் பல்பம் எனும் எழுதுகோல் பிடித்து எழுதும் வழக்கத்தை இன்று நாம் பெரும்பாலும் மாற்றிக்கொண்டதன் விளைவு நம் குழந்தைகளுக்கு பேனா பிடித்து எழுதுவதும் எழுத்து வடிவம் பல குழந்தைகளுக்கு சிக்கலாகி போனதற்கும் காரணமாக அமைந்துவிட்டது. அந்த நிலையை நாம் மாற்றி எண்ணத்தை சீரமைக்கும் எழுத்து முறையை கற்றுத்தர வேண்டும். சரியான சிந்தனையோடு முறையாக அதனை வெளிப்படுத்தி சமூகத்தை செம்மைப்படுத்தும் வலிமையான கருவியாக எழுத்து அமைய வேண்டும். எனவே எண்ணியதை சரியாக எழுத வேண்டும். எழுத்து வலிமை மிக்க ஆயுதம் என்பதை உணர வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 6:15:30. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 31 நாள் புதன்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெண்பன்றி பராமரிப்பு முறைகள் குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

ஆத்தங்கரை முதல்ல உட்காந்துக்கிட்டு தூண்டி போடுறத பார்த்தா நம்ம கருதமுத்து மாதிரி இருக்குதே, யாரா இருக்கும்? சரி, வண்டியை நிப்பாட்டிட்டு யாருன்னு பார்ப்போம்.

0: பார்த்தா கருத்த முத்து மாதிரி தான் இருக்கு. கருத்த முத்து எப்பா? கருத்த முத்து
1: மீன் மாட்டிச்சுப்பா, மீன் மாட்டிச்சு. தூக்கு தூக்கு, தூண்டில் எடு, தூண்டில் தூக்க.
0: என்னப்பா கருத்த முத்து, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
1: வா கருத்த முத்த, வா வா வா. பார்த்தா தெரியலையா, தூண்டில கெண்ட மீன் பிடிச்ச உடனே நீ அந்த நேரத்துல வந்துட்டு போ.
0: எப்பா அதுக்குள்ள பத்து பஞ்சு மீன் பிடிச்சிட்ட?
1: ஆமா.
0: ஓஹோ, இன்னைக்கு உன் வீட்டுல மீன் குழம்பா?
1: ஆமா கருத்த முத்த, ஆத்துல இருந்து தண்ணி வர நிறைய வந்துச்சா, மீன் நிறைய பிடிச்சாச்சு. உனக்கு பாதி குடுக்கணும் போல இருக்கு.
0: எப்பா எனக்கும் கூடு. சரி சரி, நேத்திக்கு இந்த வெண்பன்றி வளர்ப்பு பத்தி உன்ட்ட நிறைய சொன்னேன்.
1: ஆமாப்பா, நல்ல அருமையா நல்ல தகவல் எல்லாம் சொன்ன.
0: அது சம்பந்தமா இன்னும் பல செய்திகள் இருக்குப்பா.
1: இன்னுமா இருக்கா?
0: கருத்தமுத்த வாப்பா போகலாம்.
1: கருத்தமுத்த மதுரில் இப்படி உட்கார, நான் மீன் பிடிச்சினே இருக்கிறேன், நீ சொல்ல வேண்டியதை சொல்லுப்பா.
0: சரி சரி கருத்தமுத்த, நானும் உட்கார்றேன்.
1: சரி,
0: நீ மீன் பிடிக்கிற அழகையும் நானும் பார்த்த மாதிரியும் இருக்கும்.
1: ஆமா,
0: செய்தியும் உனக்கு சொன்ன மாதிரியும் இருக்கும்.
1: ஆமாப்பா,
0: நேத்திக்கு வெண்பன்றி வளர்ப்பு எந்த அளவுக்கு நமக்கு லாபம் தரும் அதெல்லாம் நான் உனக்கு சொன்னேன்.
1: ஆமா, வளர்க்கிற முறை பத்தியும் சொன்னேன்.
0: ராத்திரி தூக்கத்துல ஒண்ணு ஞாபகம் வந்தது, நம்ம வெண்பன்றி பராமரிப்பு முறைய பத்தி நம்ம கருத்த முத்துக்கு சொல்லவே இல்லையே. காலையில ஏச்சவுனா போய் சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்தம்பா.
1: நல்லதா போச்சு கருத்த முத்த,
0: நீ என்னன்னா இங்க உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்க.
1: ஆமா, சரி விளக்கமா கொஞ்சம் சொல்லப்பா.
0: நான் நேத்துக்கு என்ன சொன்னேன், வெண்பன்றி 14 குட்டிகள் வரைக்கும் போடும் அப்படின்னு நான் சொன்னேன். 45 நாள் வரைக்கும் தாய் பன்றி கிட்ட அந்த குட்டிகளை வந்து பால் குடிக்க விட்டுட்டு அப்புறமா பிரிச்சிடணும், இல்லனா தாய் பன்றி அடுத்த பருவத்துக்கு தயாராவாது அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப பிறந்த குட்டிகள் ஒவ்வொன்றும் நமக்கு பெரிய சொத்து, அதை காப்பாத்தணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அத நான் உனக்கு சொல்றேன்ப்பா.
1: குட்டிகளை வளர்க்கறதுக்கா?
0: எப்பா குட்டிகளை வளர்த்தா தானப்பா பின்னாடி அது பெரிய பெரிய பன்றியா மாறும், அது மூலமா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: பிறந்த குட்டிகளுக்கு இரும்பு சத்துக்கான மருந்த கட்டாயம் கொடுக்கணும்.
1: ஓஹோ, இரும்பு சத்தா?
0: ஆமாப்பா, அதுக்கான சத்துக்களை கட்டாயம் கொடுத்தோம்னா தான் வளர்ச்சி ரொம்ப துரிதமா இருக்கும்பா.
1: ஏங்க முத்த, நமக்கும் நல்லா சத்து வேணுங்கிறதுக்காக தான் டாக்டர் இரும்பு சத்து உள்ள மருந்து மாத்திரைகளை சாப்பிட சொல்றாரு. பன்னிங்களுக்குமா இரும்பு சத்து கொடுனா?
0: ஆமாப்பா,

0: நம்மள மாதிரி தானப்பா அதுவும்.
1: ஆமா ஆமா.
0: அதே மாதிரி இன்னொன்னு கவனிக்கணும்ப்பா, குட்டிகள் பிறந்த உடனே அந்த கோரை பற்கள் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை வெட்டிடணும்ப்பா.
1: என்னது, பன்னி குட்டியை பிடிச்சி பல்ல வெட்டுமா?
0: ஆமாம்ப்பா.
1: ஐயோ,
0: கோரப்பல்லு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். தாய் பன்றியோடைய பால் காம்புல பால் குடிக்கும் போது இந்த பல்லு கீறி அதுக்கு புண்ணு உண்டாயிடும்ப்பா.
1: ஐயோ,
0: அதனால தாய் வந்து கஷ்டப்படும். அதனால நாம பால் குடிக்கிற ஒரு குட்டியா இருந்ததுன்னா கோரப்பற்களை வெட்டிடணும்.
1: அப்ப வெட்டுறது கரெக்ட் தான்ப்பா.
0: ஆமாம்ப்பா. இதுல இன்னொரு லாபமும் இருக்கு.
1: என்ன லாபம்?
0: கோரப்பற்களை வெட்டாம விட்டுட்டோம்னு வச்சுங்க,
1: சரி,
0: அந்த குட்டி பெருசாயி ஒரு பெரிய பன்றியா ஆகும் போது ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுறப்ப கடிச்சு கொதறிடுங்க.
1: ஐயோ,
0: கோரப்பல்லு கூர்மையா இருந்துச்சுன்னு வச்சுங்க, எய்தாப்புல இருக்க பன்றி அவ்வளவுதான் கதி.
1: அவ்வளவுதான்.
0: அதனால குட்டியா இருக்கும் போதே அந்த கோரப்பல்ல நாம கட் பண்ணிடணும். புரியுதா?
1: சரி.
0: அதே மாதிரி இப்ப நாம வளர்க்கிற ஒரு 50 பன்றி 100 பன்றி இருக்குல்ல, அதுல ஆண் பன்றி குட்டிகள் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அது 3 மாசத்துல 12 கிலோ எடைக்கு வந்துடும்.
1: பரவாயில்ல,
0: கிடுகிடுன்னு வளரும்ப்பா. அந்த நேரத்துல அதுக்கு ஆண்மை நீக்கம் செஞ்சிடணும்.
1: ஏன்பா அதுக்கு?
0: ஏப்பா, அது நல்ல ஒரு பெரிய ஆண் பன்றி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க,
1: சரி,
0: அது வந்து இனச்சேர்க்கைக்கு ரெடி ஆகும் போது அது கூட பிறந்த குட்டிகள்லாம் இருக்கும்ல,
1: ஆமா,
0: அதுங்க கூட தப்பா நடந்துக்குச்சுன்னா மரபணு கோளாறு வந்துடும்.
1: ஓ, புரியுது காதமுத்து.
0: அதனாலதான் நம்ம பன்றி வளர்க்கும் போது வெளியிலேந்து ஒரு ஆண் பன்றிய கொண்டு வந்துதான் இனக்கலப்பு நம்ம இங்க செய்யணும்.
1: ஓ,
0: இனச்சேர்க்கையை அப்படித்தான் நம்ம செஞ்சோம்னாதான் லாபமா இருக்கும். எந்த நோய் நொடியும் இல்லாம பன்றிகள் நல்லா இருக்கும்.
1: கரெக்ட் பண்ணி சொல்றது.
0: அப்புறம் குட்டி பிறந்த 60 நாள்ல இருந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்க மருந்த கட்டாயம் கொடுக்கணும். குட்டிகள் வளர்ச்சி குறைஞ்சு இருந்தாலும் குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும். அப்புறம் கால்நடை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையங்கள் நம்ம கடலூர்ல கூட இருக்குத.
1: ஆமா காதமுத்த, கடலூர் செம்மண்டலத்துல இருக்கிற வேளாண் துறை பக்கத்துல கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குத, கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல.
0: ஆமாப்பா, அந்த மாதிரி ஆராய்ச்சி நிலையங்கள்ல தாது உப்பு கலவைய வந்து கொடுப்பாங்க.
1: ஓஹோ,
0: அத குட்டிகளுக்கு வாங்கி கட்டாயம் கொடுக்கணும். தேவையான சத்துக்கள் கிடைச்சி குட்டிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும்போது அந்த குட்டிகளை பார்த்தாவே ஒரு மினுமினுப்பா, அப்படியே தோல்லாம் அப்படியே ஷைனிங்கா பளபளப்பா இருக்கும்பா.
1: ஆமா காதமுத்த, கருப்பு பன்றியோட வெண்பன்றி பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்குது.
0: ஆமாப்பா, ரொம்ப சுத்தமானதுப்பா வெண்பன்றி. தன்னோட இடத்தையும் சுத்தமா வச்சுக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும்பா.
1: அதான்
0: கருத்தமுத்து.
1: சொல்லு காதமுத்த,
0: இந்த பன்றி குட்டிகள் வாங்கி வளர்க்கறது இருக்குல்ல,
1: ஆமா,
0: அது ரொம்ப முறையா பண்ணும்பா. ஏன்னா பொதுவா நம்ம பகுதியில் யாக்ஷயர் அப்படின்னு ஒரு இனம் இருக்குது.
1: ஓஹோ,
0: அதுதான் நல்லா வளருது. அதுக்கு வேணா நம்ம டியூராக் அப்படின்னு ஒரு கலப்பின ஆண் பன்றி, அதை வந்து இனச்சேர்க்கைக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: ஓஹோ,
0: இதெல்லாம் அந்த ஆராய்ச்சி மையம் நான் சொன்னேன் இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டினா விவரமா சொல்லுவாங்க.
1: சரி சரி சரி,
0: நீ இந்த மாதிரி எல்லாம் வந்து பன்றிகளை பராமரிச்சு நல்ல லாபம் அடையலாம்ப்பா.
1: சரி காதமுத்த.
0: ஒண்ணுதான் பிடிச்சிருக்கியா ஏற்கனவே பையில இருக்குதா?
1: ஏற்கனவே ரெண்டு இருக்குது காதமுத்த.
0: எனக்கு விரால் மீனா ரொம்ப பிடிக்கும்பா.
1: தெரியும் எனக்கு, நீ விரால் மீன் அதிகமா சாப்பிடும்னு தெரியும். ஆளை பார்த்தா தெரியலையா, வாட்ட தட்டமா இருக்கிற.
0: ஆமாம்ப்பா, இந்த மீனே 1 கிலோ இருக்கும்ல இருக்குப்பா.
1: ஆமா ஆமா,
0: எனக்கு 1 மீனா இல்ல 2 மீனா கொடுப்பா.
1: காதமுத்த, 3 விரலை பிடிச்சிக்கிறான், 2 நீ எடுத்துக்க, 1 நான் எடுத்து போறேன் வீட்டுக்கு.
0: சரிப்பா சரிப்பா. கருத்தமுத்த, நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேசணும்.
1: ஆமா,
0: சீக்கிரம் மீனை குடுத்தினா
1: சரி,
0: எடுத்துட்டு போய் ஆஞ்சி நல்ல மீன் குழம்பு வச்சு மத்தியானம் அப்படியே மூக்க புடிக்க சாப்பிடணும் பா.
1: காதமுத்த, நீ சொல்லும் போது இப்பே வருது சாப்பிடும் போல இருக்குப்பா.
0: சரிப்பா கருத்தமுத்த, நான் கிளம்புறேன்ப்பா.
1: சரி, இந்தாப்பா மீன்.
0: சரிப்பா சரிப்பா, நான் எடுத்துட்டு கிளம்புறேன்ப்பா.
1: காதமுத்த, பைய நல்லா இருக்க முடிச்சு கட்டின்போ.
0: அப்பா நீ சொல்லும் போதே அங்க பாருப்பா, நான் முடிச்சு போட்டுட்டேன்பா.
1: ஆமா ஆமா ஆமா.

0: அல்ல விவரமா தான் இருக்கிற நீ.
1: சரி கருத்த முத்து, நான் கிளம்பட்டுமா?
0: ஆ சரி சரி, பார்த்து போயிட்டு வாப்பா.
2: செய்திகள். இதுவரை வெண்பன்றி பராமரிப்பு முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமருடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். புதுமை கண்டுபிடிப்பு, மீள்திறன், ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டமும் நடைபெறவுள்ளது. சமூக பாதுகாப்பு மற்றும் தொழில்துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரித்தல், மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை வழங்குதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வல்லம் சிப்காட் தொழிற்பேட்டையில் 100 படுக்கைகளுடன் கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையை நேற்று காணொலி வாயிலாக திறந்து வைத்து அவர் பேசினார். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இஎஸ்ஐ பயனாளிகளின் எண்ணிக்கை 7 கோடியே 50 லட்சமாக இருந்தது என்றும் தற்போது இந்த எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற மருத்துவமனைகள் அதிக தரத்துடன் செயல்படுவதன் மூலம் தொழிலாளர்களுக்கு உயர்தர சிகிச்சை கிடைப்பதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வால் உடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். ஸ்பெயின் பயணத்தை நேற்று நிறைவு செய்த அவர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் சென்றடைந்தார். அங்கு பெல்ஜியம் துணை பிரதமரும் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் வேளாண் துறை அமைச்சருமான டேவிட் கிளாரின்வாலை சந்தித்து வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் பரஸ்பர நலன்களை அளிக்கக்கூடிய பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இரு தலைவர்களும் அப்போது உறுதியளித்தனர். தொடர்ந்து ஐரோப்பிய யூனியன் வேளாண் மற்றும் உணவுத்துறைக்கான ஆணையர் கிறிஸ்டோபே ஹான்சனையும் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பருவநிலை மாற்றம், பசுமை எரிசக்தி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து தமது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் 3 பேரின் உடல்கள் நேற்று திருச்சி கொண்டு செல்லப்பட்டது. இந்த விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். திருச்சி கிராப்பட்டியைச் சேர்ந்த அழகுராஜன், திருவானை காவலைச் சேர்ந்த பாலாஜி, பீமநகரைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா ஆகியோரின் உடல்கள் கோவை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து அவர்களது இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்களின் உடல்களுக்கு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் அஞ்சலி செலுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அம்மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வரும் 21 தேதி வரை அதிகபட்சமாக 414 மில்லியன் கன அடி அளவுக்கு தண்ணீர் திறந்துவிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நீடித்து வருகிறது. இதுவரை 3 கரடிகளை வனத்துறையினர் பிடித்துள்ள போதிலும் மேலும் 1 கரடி உலவி வரும் நிலையில் அதனையும் வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் பாமநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களான அனவன் குடியிருப்பு, பசுக்கடைவிலை, காஸ் கீப்பர் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் அதிக அளவில் கரடிகள் நடமாட்டம் இருந்து வருகிறது. சில சமயங்களில் கரடி மனித மோதல்களும் அரங்கேறியுள்ளன. இதனால் வனத்துறையினர் சார்பாக கரடி நடமாட்டம் உள்ள பகுதியில் கூண்டு வைக்கப்பட்டு இதுவரை 3 கரடிகள் பிடிக்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாமநாசம் அருகே உள்ள காஸ் கீப்பர் தோப்பு பகுதியில் தொடர்ந்து கரடி நடமாட்டம் உள்ளது. குறிப்பாக காஸ் கீப்பர் தோப்பு பகுதியில் உள்ள நாஞ்சில் நாட்டான் சுடலைமாடசாமி கோவில் வளாகத்தில் கரடி நுழைந்து உலா வந்தது. மேலும் காஸ்கீப்பர் பகுதியில் உலா வரும் கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறுகிறது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 17 தேதி முதல் 20 தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கீவ் நகரை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்ட ரஷ்ய ஏவுகணைகளை இடைமறித்து முறியடித்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். பீகார் மாநிலம் அராரியா மாவட்டத்தில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் 3 பெண்கள் உயிரிழந்தனர். அரியலூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காற்றாலை விசிறி ஏற்றிச் சென்ற லாரி பழுதடைந்த காரணத்தால் அந்த வழியாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 28 தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக சுற்றித் திரிந்த கால்நடைகளின் உரிமையாளர்களிடமிருந்து 1,24,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 47.5 ஓவரில் 258 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 45.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 262 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் சுப்மன் கில் 80 ரன் எடுத்திருந்தபோது காயம் காரணமாக வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னும் அக்சர் பட்டேல் 57 ரன்னும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. டெக்சாஸில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது.

0: அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் விளையாடும். 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி பிற்பகல் 2:30 பாங்காக்கில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமருடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பறவைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு தொடர்ச்சியினை கேட்கலாம்.
2: வழங்குபவர் வி. கண்ணன் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். உணவுச் சங்கிலியில் பறவை இனங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றன, ஆனால் அவற்றுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்துகள் பன்மடங்கு கவலை அளிப்பவை. அவற்றில் சிலவற்றை காணலாம். பறவை இனங்கள் அழிவதற்கான முக்கிய காரணங்கள் அவற்றின் வாழிடங்கள் அழிக்கப்படுவதும் இயற்கையை பற்றி கவலைப்படாத நிலையில்லாத வளர்ச்சியுமே ஆகும். அந்த வகையில் புல்வெளிகளும் நீர்நிலைகளும் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுவதே பறவைகளின் அழிவுக்கு முக்கியமான காரணம் என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். புல்வெளிகளை இயற்கை செழிக்கும் இடமாக புரிந்து கொள்ளாமல் தரிசு நிலமாக கருதுவதால் தான் இத்தனை பிரச்சனையும் வருகிறது. பல்வேறு தேவைகளுக்காக முதலில் கை வைக்கப்படும் இடங்கள் புல்வெளிகளாகவே இருக்கின்றன. காலம் காலமாக புல்வெளிகள் புறக்கணிக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் வருகின்றன. மனிதர்களின் செயல்பாடுகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் பறவை இனங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. இவற்றுள் முதலாவதாக வருவது பறவைகளின் வாழ்விட அழிப்பு, காடழிப்பு, நகரமயமாக்கல் மற்றும் சதுப்பு நிலங்கள் அழிக்கப்படுவதால் பறவைகளின் இருப்பிடங்கள் துண்டாடப்பட்டு உணவு மற்றும் தங்கும் இடங்களுக்கு அவை தவிக்கின்றன. புல்வெளிகள் மரக்காடுகளாக மாற்றப்படுவது அங்கு வாழும் தனித்துவமான பறவைகளை வெகுவாக பாதிக்கிறது. அடுத்த அச்சுறுத்தல் விவசாய நச்சுக்கள் ஆகும். பயிர்களுக்கு தெளிக்கப்படும் அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்துகள் பறவைகளின் உடலில் நச்சுத்தன்மையை ஏற்படுத்தி மரபணு மாற்றங்கள் மற்றும் மலட்டுத்தன்மையை உருவாக்குகின்றன. பயிர்கள் மட்டுமல்லாது மாடுகளுக்கு கொடுக்கப்படும் மருந்துகளில் மிகுந்து இருந்த டைக்ளோஃபெனாக் அவற்றின் வயிற்றில் தங்கிவிட அந்த மாடுகளின் இறந்த உடல்களை உண்ட வல்லூறுகளும் அச்சுறுத்தலுக்கு உள்ளானது உங்களுக்கு நினைவிருக்கலாம். மூன்றாவது அச்சுறுத்தல் காலநிலை மாற்றம். இங்கு வானிலைக்கும் பருவநிலைக்கும் உள்ள வேறுபாடை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று வெயில் அதிகம் இருக்குமா அல்லது நாளை மழை பெய்யுமா என்று தெரிந்து கொள்வது வானிலை. தொடர்ந்த சில மாதங்கள் வெயில் அடிப்பதும் வேறு சில மாதங்கள் தொடர்ந்து மழை பெய்வதும் பருவநிலை. பருவநிலை மாறுபாடுகள் பறவைகளின் வலசை போகும் கால அட்டவணையை பெரிதும் மாற்றுகின்றன. இதனால் அவை இனப்பெருக்க காலத்தில் உரிய உணவை பெற முடிவதில்லை. வலசை செல்லும் பறவைகள் அங்கு இனப்பெருக்கம் செய்வதில்லை. இனப்பெருக்கத்திற்கு முன்போ அல்லது பின்போதான் அவை வலசை செல்கின்றன. வலசை நிலங்கள் அல்லது பருவநிலை பாதிக்கப்பட்டு அவை வலசை செல்லாவிட்டால் அவற்றின் இனப்பெருக்கமும் வெகுவாக பாதிக்கப்படுகிறது. அச்சுறுத்தல்களில் 4வதாக வருவது நகர நேரடி அச்சுறுத்தல்கள். கண்ணாடி கட்டிடங்களில் மோதி பறவைகள் இறப்பது, உயரமான செல்போன் டவர்களிலிருந்து வரும் கதிர்வீச்சு மற்றும் காற்று மாசுபாடு பறவைகளின் வழித்தடங்களை சிதைக்கின்றன. பறவை இனங்கள் அழிவது மனிதகுலத்திற்கு நேரடி ஆபத்துகளை ஏற்படுத்தும். அவை உடனடியாகவும் ஏற்படலாம் அல்லது சில காலத்திற்கு அப்பாலும் ஏற்படலாம். உதாரணமாக

0: கழுகுகள் மற்றும் பருந்துகள் போன்ற பறவைகள் அழியும்போது இறந்த உடல்கள் அழுகி மனிதர்களுக்கு நோய் பரவும் அபாயம் அதிகரிக்கிறது. தனது இறைவளம் குறையும் போது வயல்வெளிகளில் உள்ள கதிர்களை உண்ண வரும் மயில்களை விரட்டியடிக்காமல் மருந்து வைத்துக் கொள்வதன் மூலம் மயில்களின் எண்ணிக்கை குறைகிறது. இதன் மூலம் வயல்களுக்கு வரும் பூச்சிகளின் எண்ணிக்கையும் வயல்களில் வாழும் பாம்புகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கின்றன. உணவுச் சங்கிலியில் பறவைகளின் முக்கியத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டால் அவற்றுக்கு ஏற்படும் அழிவுகளுக்கு ஒரு விதத்திலும் நாம் காரணமாக இருக்க மாட்டோம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பறவைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் வி. கண்ணன் அவர்கள்.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம்.

0: படிநிலைகளில் பறவைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் வி. கண்ணன் அவர்கள்.
1: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு சௌரிய விஜய் யாத்திரை என்ற நினைவு மோட்டார் சைக்கிள் பயணத்தை புதுடெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த பயணம் மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே தேசபக்தி உணர்வை தூண்டும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தொடக்கி வைத்தார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் இக்கண்காட்சி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாரத் டெக்ஸ் என்பது பிரதமரின் தொலைநோக்கு பார்வை என்றும் இது தற்போது ஒரு சர்வதேச நிகழ்வாக மாறியுள்ளது என்றும் தெரிவித்தார். நிலம் கையகப்படுத்தும் முழு செயல்முறையையும் நிர்வகிப்பதற்காக ரயில் பூமி என்ற இணையதளம் தொடங்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள மகாத்மா காந்தி அரசு முதுகலை பல் மருத்துவக் கல்லூரியில் மேலும் 2 புதிய முதுகலை பல் மருத்துவ படிப்புகள் இந்த ஆண்டு முதல் தொடங்கப்படும் என்று அக்கல்லூரியின் நிறுவன தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான திரு ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டில் கடந்த 1789 July 14 மக்கள் புரட்சியின் மூலம் மன்னர் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு மக்கள் ஆட்சி நிறுவப்பட்டது. அதன் காரணமாக ஆண்டுதோறும் July 14 பிரான்ஸ் தேசிய தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 237 பிரான்ஸ் தேசிய தினம் கடைபிடிக்கப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவு தூணில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணைத் தூதர் திரு ஜீன் பிலிப் ஹூதர், புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி நயினார் மண்டபத்தில் உள்ள நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் புகழ்பெற்ற செடல் திருவிழாவையொட்டி 108 பால் குடங்களை பெண்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். தொடர்ந்து இன்று புதன்கிழமை 108 முளைப்பாரி ஊர்வலமும் நடைபெறவுள்ளது. முக்கிய நிகழ்வான செடல் திருவிழா 17 வெள்ளிக்கிழமை மாலை 4:30 நடைபெறுகிறது. இதில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி, முதலையார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான் குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8
1: நேரம் 7:24 FM ரெயின்போ 102.8 புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது. புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது

0: தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து வெற்றி செல்வி சண்முகம் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.
1: சீகன் பால்கு என்பவர் ஜெர்மன் நாட்டின் டென்மார்க்ல இருந்து இந்தியாவுக்கு, குறிப்பாக தரங்கம்பாடிக்கு வருகிறார். அவர் வந்ததன் நோக்கம் என்னன்னா, கிறிஸ்துவத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் வருகிறார். அவருடைய தாய்மொழி டானிஷ் மொழி. ஆனால் தரங்கம்பாடிக்கு வந்த பிறகு தமிழ் மொழியே எனக்கு தாய்மொழியாகிவிட்டது என்று பெருமையோடு அவர் பதிவு செய்திருக்கிறார். நடந்த நிகழ்வு என்னன்னா, தரங்கம்பாடியிலிருந்து டானிஷ் அரசுக்கு இவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுகின்ற முக்கியமான சில வரிகளை மட்டும் நான் சொல்கின்றேன். தமிழர்கள் தத்துவ கருத்துகளில் கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் மிஞ்சியவர்கள். தமிழை கற்றால்தான் நாமும் தமிழர்களைப் போல் வாழ முடியும். நான் தமிழனாகவே மாறிவிட்டேன். தமிழ் மொழியே எனக்கு தாய்மொழியாகிவிட்டது என்று சொல்லி கடிதம் எழுதுகிறார். மீண்டும் டென்மார்க் போக மறுத்து தன்னுடைய இறுதி காலம் வரை தரங்கம்பாடியிலேயே வாழ்ந்தவர். அவர் ஒரு வருடம்தான் அவரை வந்து, நீ தரங்கம்பாடிக்கு போய் கிறிஸ்தவத்தை பரப்புன்னு அனுப்புனாங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவே, தமிழோடு ஒன்றியவராக தரங்கம்பாடியிலேயே தங்கி விடுகின்றார். அவருடைய கோரிக்கை என்ன தெரியுமா? நான் இறந்த பிறகு தயவு செய்து தமிழ் நாட்டில்தான் என்னுடைய உடலும் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னதன் பெயரிலே அவர் இறந்ததற்கு பின் அவருடைய உடல் தரங்கம்பாடி ஜெருசலேம் ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. 1712 இந்தியாவின் முதல் அச்சுக்கூடத்தை நிறுவினார் தரங்கம்பாடியில. 1714 விவிலியத்தினுடைய புதிய ஏற்பாட்டை முதன் முதலில் இவரே தமிழில் மொழிபெயர்த்து அச்சிட்டு வெளியிட்டார். அந்த வகையில் தமிழோடு ஒன்றி போனவர். தமிழ் மொழிக்கும், தமிழ் அச்சுக்கலைக்கும், சமூக சேவைக்கும் தன்னுடைய வாழ்

வை அர்ப்பணித்த சீகன் பால்கினுடைய வருகையை அந்த பகுதி மக்கள் இன்றைக்கும் நன்றி செலுத்தும் விழாவாக சீகன் பால்கோடு சேர்த்து தமிழையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதுபோலதான் ஜி யூ போப் அவர்கள், அவர் கனடாவில இருந்து இந்தியாவிற்கு வந்தவர். ஜி யூ போப் வந்து யாருக்கு கடிதம் எழுதினாலுமே ஒரு திருவாசகத்தை எழுதிதான் எழுதுவாராம். திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று நாம் சொல்லுவோம். அப்படி ஒரு முறை தன்னுடைய நண்பருக்கு கடிதம் எழுதுகிறார். அப்படி எழுதி கொண்டே இருக்கின்ற போது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் கசிய அதில் ஒரு சொட்டு கண்ணீர் கடிதத்தில் விழுந்து விடுகிறது. அந்த கண்ணீர் துளி விழுந்ததும் எழுத்து அப்படியே கலங்கிறது. அவர் அடுத்த கடிதம் வேறொரு கடிதத்தில் எழுதியிருக்கலாம், ஆனாலும் அவர் தொடர்ந்து அந்த கடிதத்தை எழுதி முடிக்கின்றார். எழுதி முடித்த பிறகு ஒரு சொட்டு கண்ணீரில் நனைந்த அந்த எழுத்தில் அப்படியே அதை தொடர்ந்து எழுதி ஏன் அந்த கடிதத்தை முடித்தேன் என்று அவரே சொல்லுகின்றார். திருவாசகம் மட்டுமல்ல, திருவாசகத்தை நினைத்து உகுக்கின்ற கண்ணீரும் புனிதமானது. அதனால்தான் நான் இந்த கடிதத்தை அப்படியே அந்த கண்ணீர் துளியோடு அதை அனுப்பினேன் என்று அவர் பதிவு செய்கின்றார். அதனால்தான் தன்னுடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டவரும் அவர்தான். அதுபோல வள்ளலார் அவர்கள், அவர் எப்போதுமே தன்னுடைய தலையிலே திருவாசகம் எழுதிய ஒரு ஓலை சுவடையை வைத்திருப்பாராம். திருவாசகத்தை படிக்கும் போது எப்படி சுவையாக இருக்கிறது அப்படின்னு வள்ளலார் சொல்லுவதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். வான் கலந்த மாணிக்க வாசக, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நட்கருப்பன் சாற்றினிலே, தேன் கலந்து பால் கலந்து செலுங்கனித்தீன் சுவை கலந்து, என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவேன்னு சொல்வார். யோசிச்சு பாருங்க, திருவாசகத்தோட வாசிக்கும் போது எதையெல்லாம் கலக்கிறாராம், தேன் கலக்கிறாராம், அது கூட பாலை கலக்கிறாராம், அடுத்து செலுங்கனி தீன் சுவை அப்படின்னா நன்கு கனிந்த பழத்தினுடைய சாறு இதையும் கலக்கிறாராம், அதோட என் ஊன் கலந்து என் உடல் உயிர் கலந்து அப்படி கலக்கும் போது கூட அது ஒட்டாமல் இனிக்கிறதாம். உங்க கையில எல்லாம் ஒரு 100 கிராம் அல்வா கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னா ரொம்ப ஆசையா அப்படியே நெய் ஒழுக ஒழுக ஒரு வாய் எடுத்து வாயில வைப்போம், ரொம்ப அழகா சொக்கமா சாப்பிடுவோம் அத்தனை சுவையோடு. ரெண்டாவது வாய் வைக்கும் போது கொஞ்சம் சுவை குறையும், மூன்றாவது வாய் வைக்கும் போது திகட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கலான்னு வைப்போம். ஆனா தேன் பால் செலுங்கனி தீன் சுவை தன் ஊன் உயிர் எல்லாத்தையும் கலந்து வாசிக்கிற போது கூட உவட்டாமல் இனிப்பதுவே என்று சொல்கிறாரே, அந்த திகட்டுதுன்னு சொல்லவே முடியாதாம். அப்படி திகட்டாமல் இருப்பதுதான் திருவாசகம். இப்படி சொல்லிக்கொண்டே போக நிறைய இருந்தாலும் கூட தமிழிலே தமிழ் விடு தூது நிறைய விஷயங்களை தூது விட்டுருக்குறாங்க. நாரையை தூது விட்டுருக்குறாங்க, நெஞ்சு விடு தூது இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய இருக்கு. இருந்தாலும் கூட எந்த ஒரு மொழியிலுமே தன்னுடைய மொழியை தூது விட்டு ஒரு இலக்கியம் இருக்கவே இல்லை. அதனால தமிழ் விடு தூது என்பது என்னை பொறுத்தவரை அதற்கு ஒரு பெரும் சிறப்பு இருப்பதாக நான் நினைக்கின்றேன். மதுரையில சுக்கநாதரிடத்திலே ஒரு பெண் தூது அனுப்புறா, அது என்ன அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்னென்னவோ யோசிக்கிறா, கடைசியில தமிழை தூது விடுகின்றாள். ஏன் தமிழ தூது விட்டேன்னு சொல்லி அதற்கான காரணத்தையும் சொல்றா பாருங்க. அந்த இடத்துலதான் அந்த பெண்ணினுடைய சிறப்பை நம்ம பார்க்க முடியுது, தமிழினுடைய பெருமையையும் நம்ம பார்க்க முடியுது. முதல்ல என்ன பண்றா, அன்னத்தை தூது விடலான்னு நினைக்கிறா. அன்னத்தை தூது விடலான்னு ஏன் நினைக்கிறான்னா, நலன் தமயந்தி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தூது போனது அன்னப்பறவை தான். இந்த இடத்துல அவர் இன்னொரு யோசிக்கிறா, சிவபெருமானினுடைய அடிமுடி காண்பதற்கு ஒரு போட்டி வந்தது, அப்ப பிரம்மா வந்து அன்னப்பறவை வடிவம் எடுத்து கொண்டு போய் அவர் பார்க்கவே முடியாம திரும்பி வந்துட்டாரு. அப்ப இந்த அன்னப்பறவை திரும்பி வந்துருச்சு இல்ல, சிவனின் முடியையே பார்க்க முடியாமல் திரும்பி வந்த அன்னப்பறவையை போய் ஈசனிடத்திலேயே போய் தூது அனுப்பலாமா வேண்டாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிடுறான். அப்ப யார அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கிறா. திரும்பவும் வண்டை யோசிக்கிறா, வண்டை தூது விடலாம். ஆனா அடுத்து அவளுக்கு யோசிக்கிறா, தன்னுடைய காதலை சொல்லும் போது காமம் செப்பாதேன்னு சொல்லிட்டா, ஏற்கனவே வண்டுகிட்ட ஈசன் காமம் செப்பாதேன்னு சொன்ன மாதிரி போ போ இதெல்லாம் எதுவும் சொல்லாத அப்படின்னு ஈசன் வந்து சொல்லிட்டாருன்னா என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறான். சரி அப்படின்னா அழகான மானை வந்து தூது விடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது ஓடுகின்ற விலங்குகள்ல மான் ரொம்ப வேகமா ஓடும். அடுத்து அவளுக்கு தோணுது, ஈசன் வந்து புலி தோலை ஆடையாக அணிந்திருப்பார், புளிய பார்த்தா மான எப்படி பக்கத்துல போகும், அதுவும் இல்லாம அவர் புலித்தோல் மேலதான் அமர்ந்திருப்பார். மானை வந்து தூது விட்டா அது பயந்து போய் புலித்தோலை பார்த்ததையுமே புலின்னு நினைச்சு பயந்துட்டு போய் வந்துருச்சுன்னா என்ன பண்றது, வேண்டாம் வேண்டாம். சரி குயில்னா ரொம்ப அழகா இனிய குரலில் நம்மளுடைய காதலை போய் ஈசனிடத்திலே சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவ குயிலை தூது விடலான்னு நினைக்கிறா. அப்ப ஈசனிடத்திலே கருங்குருவி இருக்கிறத வந்து எல்லாருக்கும் தெரியும்,
அதை பார்த்துட்டு இது பேசாமல் வந்துருச்சு.

0: என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம் வேணாம், குயிலையும் தூது விட வேண்டாம் அப்படின்ட்டு, ஏன் நம்ம நெஞ்சத்தையே நம்ம தூது விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு விடு தூது சொல்லும் போது, இறைவன் மனம் கடந்தவராயிற்றே, அந்த ஈசனை நெருங்க முடியாமல் நான் பேசாமல் வந்து விட்டால் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு உறுதியாக அவள் ஒரு முடிவெடுக்கின்றாள். தமிழை தூது விடலாம் என்று முடிவெடுக்கின்றாள். ஏன்னா அது இனிய செழுமை மிக்க தெய்வ தமிழ் மொழி. தமிழ் அப்படின்னாலே அதை பக்தி மொழி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சொக்கநாதர் மட்டும் இல்ல, சொக்கநாதர் குடும்பத்தினர் அத்தனை பேரும் தமிழின் மீது மிகுந்த பற்றுடையவர்கள். ஏன்னா சொக்கநாதர் தான் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைமை புலவராக இருந்தவர். அடுத்து தடாதகை பிராட்டி மீனாட்சி அம்மை, அவள் வந்து முதல் இடை கடை சங்கம் வளர்த்த அந்த மதுரையிலே தமிழ் அரசியாக அவள் விளங்கியவள். அப்ப அம்மாவும் சரி ஓகேதான். அவர்களுடைய பிள்ளை விநாயகர், அவர் எப்பயுமே கையிலே சிவஞான ஏடுகளை வைத்திருப்பார், தமிழ் போய் நிச்சயமாக சொல்லும். அடுத்தது அவருடைய தம்பி முருகன், அவரே தமிழ் கடவுள் தான். அதுவும் முருகனை பொறுத்த வரைக்கும் தமிழில் வைதாரையும் வாழ வைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ் கடவுள் முருகன் தான் உருத்திர சம்மன் என்கின்ற புலவராக வந்து சங்க புலவர்களுக்கே பாடல்களை கொடுத்தவர் என்பது நாம் அறிவோம். இந்த காரணங்களுக்காகத்தான் தமிழை தூதுவிடலாம் என்று அவள் முடிவு செய்கின்றார். அவளுடைய முடிவு சரியானது தானே. அதனால்தான் நமக்கும் தமிழ் விடு தூது கிடைத்தது. அதில் தமிழை பெருமையாக சொல்லுகின்ற சில வரிகளை மட்டும் நான் பதிவு செய்கின்றேன். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். அடுத்ததாக இன்னொரு இடத்திலே சொல்லப்படும், அரியாசனம் உனக்கேயானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே. உனக்கு சரி உனக்கு ஈடு இணை யாருமே இல்லை என்பதை தமிழ் விடு தூதிலே பதிவு செய்திருப்பதையும் நாம் மகிழ்வோடு பார்க்கலாம். தமிழ் அமுதுதான். அமுது மட்டுமல்ல, அது விருந்தாகவும் இருக்கும், மருந்தாகவும் இருக்கும். அது எப்படி மருந்தாக இருக்கும் என்று சொன்னால், அதையும் சொல்லிக்கொண்டே போக எத்தனையோ செய்திகள் இருந்தாலும் ஒரு சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்கின்றேன். உடல் பிணி நீக்கும் மருத்துவம், உழப்பிணி நீக்கும் இலக்கியம். இலக்கியம் அப்படின்னாலே இலக்கு நோக்கி நம்மை அழைத்து செல்வதுதான். அதனாலதான் வைரமுத்து கூட சொல்வார், முன்னே வள்ளுவன் பின்னே பாரதி முழங்கினான் ஊருக்கு, அட இன்னும் நீங்கள் திருந்தாவிட்டால் இலக்கியம் எதற்கு என்று சொல்லுவான். அப்ப அந்த இலக்கியம் வந்து மருந்தாகவும் இருக்கிறது அப்படிங்கறத நாம இங்க பாக்கலாம். ஒரு முறை டி கே சியும் கல்கியும் குற்றாலத்துல சந்தித்துக் கொள்கின்றார்கள். அன்னைக்கு பார்த்தா டி கே சிக்கு அப்படி ஒரு காய்ச்சல் கொதிக்குது. அப்ப சொல்றார், என்ன இவ்வளவு காய்ச்சலா இருக்கு, மருத்துவமனைக்கு போகலாம். மருத்துவமனைக்கெல்லாம் போக வேண்டாம், முத்தொள்ளாயிரத்துல எடுங்க ஒரு பாடலை எடுத்து ரெண்டு பேரும் சுவைப்போம், நிச்சயமாக என்னுடைய காய்ச்சல் காணாமல் போய்விடும்னு. ரெண்டு பேரும் உட்கார்ந்து முத்தொள்ளாயிரத்திலே ஒரு பாடலை சுவைக்கிறார்கள். உண்மையிலேயே காய்ச்சல் காணாமல் போனது. முத்தொள்ளாயிரத்தை சுவைத்ததில் காய்ச்சலில் கிடந்த நான் இப்போது பாய்ச்சலில் வந்திருக்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்னாராம். நம்மளுடைய டி கே சி கல்கி நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் மேலை நாடுகளில் இன்றைக்கும் தமிழின் ஐந்து எழுத்துக்கள் மருந்தாக பயன்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மன வளர்ச்சி குன்றிய ஆட்டிசம் குழந்தைகளுக்கு இன்றைக்கும் மேலை நாடுகளிலே தமிழின் ஐந்து ஒலிகளை மருத்துவத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பது எத்தனை மகிழ்ச்சியான செய்தி. அந்த ஐந்து எழுத்து என்னவென்று சொன்னால், ஆவண்ணா, ஈயண்ணா, ஊவண்ணா, ஏயண்ணா, ஓணா. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஐந்து எழுத்துக்களின் ஒளிதான் ஆட்டிசம் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்துகிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது மகிழ்ச்சி நிச்சயம்தான். இலக்கியம், சங்கத்தமிழ் எல்லாம் சொல்ல நிறைய இருந்தாலும் சமகால கவிதையையும் பார்க்க வேண்டும் அல்லவா. கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய ஒரு கவிதை வாசித்தேன், உன் கடிதம் வந்தது திறக்காமலேயே படித்து விட்டேன் என்று. இந்த ரெண்டு வரிய எத்தனை மணி நேரம் வேணாலும் நீங்க ரசிக்கலாம். அது போலதான் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க, மொழியின் முன் மண்டியிட்டு வார்த்தை வரம் கேட்டேன், அரசியல்வாதிகள் வந்து அள்ளிக்கொண்டு போய் விட்டார்கள், கட்டுரையாளர்கள் சிலர் கேட்டு வாங்கி போனார்கள், மீதம் இருந்ததை பேசவும் ஏசவும் மனைவியர் வாங்கி போனார்கள், தாமதமாக வந்து நிற்கிறாயே தமிழ் கவிஞனே என்று மொழி மிகவும் வருந்தியது. வேறு வழியின்றி வெற்று காகிதத்தை மடித்து வழியில் என் காதலியிடம் தந்தேன், வாங்க மறுத்த அவள் நீ என்ன எழுதியிருப்பாய் என எனக்கு தெரியும் என்றாள். வார்த்தைகளே இல்லாத கவிதையை வாசிக்காமலேயே அவள் புரிந்து கொண்ட பிறகுதான் தெரிந்தது கவிதைக்கு வார்த்தைகள் அவசியம் இல்லை என்று அந்த கவிதையை முடித்திருப்பார்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

0: குறித்து வெற்றி செல்வி சண்முகம் அவர்கள் வழங்கிய உரையின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள்.
1: நேர்களிலும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்ப பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். புதிதாக கண்டறியப்பட்ட 13 சுரங்கங்கள் உட்பட 9 மாநிலங்களில் அடங்கிய 20 அரிய வகை கனிம சுரங்கங்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்று மத்திய சுரங்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலிப்டெனம், கிராஃபைட், குளோகோனைட், டைட்டானியம், டங்ஸ்டன், லித்தியம் போன்ற அரிய வகை கனிமங்கள் அடங்கிய சுரங்கங்கள் ஏலம் விடப்பட உள்ளன. பசுமை எரிசக்தி, உரங்கள் தயாரிப்பு, பாதுகாப்பு மற்றும் இதர முக்கியமான துறைகளில் இந்த கனிமங்களின் பயன்பாடு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுவரை 56 அரிய வகை கனிம சுரங்கங்கள் வெற்றிகரமாக ஏலம் விடப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 7 இடங்களில் அமைந்துள்ள இந்த அணு உலைகள் மூலம் உறுதி செய்யப்பட்ட எரிசக்தி திறன் இந்த அளவை எட்டியிருப்பதாக மத்திய எரிசக்தி துறை கூறியுள்ளது. இவற்றில் அழுத்தத்துடன் கூடிய அணு உலைகள் மூலமும் கொதித்திறன் அணு உலைகள் மூலமும் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் அணுசக்தி திட்டங்கள் நிலையான வகையில் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் மூலம் பசுமை பொருளாதார வளர்ச்சியும் வலுவான எரிசக்தி பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. கடந்த வாரத்தில் காணொலி வாயிலாக தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது. பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இரு தரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவின் மிக முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் சென்ற நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்றதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீரர் அனில் மேனன் நேற்றிரவு ரஷ்ய விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டுச் சென்றார். சோயூஸ் MS-29 விண்கலம் மூலம் இந்திய நேரப்படி நேற்றிரவு 8:17 அவர் புறப்பட்டுச் சென்றதாக நாசா தெரிவித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப செயல்பாட்டை மையமாக கொண்டு முதல் முறையாக அனில் மேனன் விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் 2 வர்த்தக கப்பல்கள் தாக்கப்பட்டதால் மேற்காசியாவில் எழுந்துள்ள பதற்றம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் உயர்நிலைக்குழு ஆலோசனையை மேற்கொண்டார். அந்த தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் அப்பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து புதுதில்லியில் நேற்று உயரதிகாரிகளுடன் அவர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்களை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். ஹார்மோஸ் நீரிணையை கடந்து செல்லும் கப்பல்கள் ஒவ்வொன்றையும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் அப்போது கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரம் நாள்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது.

0: முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். ஸ்பெயின் பயணத்தை நேற்று நிறைவு செய்த அவர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் சென்றடைந்தார். அங்கு பெல்ஜியம் துணை பிரதமரும் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் வேளாண் துறை அமைச்சருமான டேவிட் கிளாரின்வாலை சந்தித்து வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்ப பெற்றுள்ளார். கப்பல்களுக்கான கட்டணத்திற்கு பதிலாக அமெரிக்காவில் வளைகுடா நாடுகள் முதலீட்டு ஒப்பந்தங்களை அமல்படுத்த முடிவு செய்துள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணையை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருப்பதாக ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதன் வழியாக கச்சா எண்ணெய் வர்த்தகம் தடையின்றி நடைபெறுவதாகவும் அனைத்து நாடுகளின் கப்பல்களுக்கும் நீரிணை திறக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பதிவில் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் 18 வயதிற்கு குறைவானவர் என்று பஞ்சாப் காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர்களிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கி உள்ளிட்ட அதிநவீன துப்பாக்கிகள் மற்றும் கையெறி குண்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருப்பதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் அமிர்தசரஸ் அருகே உள்ள பாலகன் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெறுவதாகவும் அவர் கூறினார். அசாமில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தால் 6 மாவட்டங்களில் அடங்கிய 37,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது அங்கு நீடித்து வரும் வெள்ள நிலவரம் காரணமாக 12 வருவாய் வட்டங்களில் அடங்கிய 92 கிராமங்களில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. சோனித்பூர் மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இதுவரை வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. வடக்கு லக்கிம்பூர் மாவட்டம் வெள்ளத்தால் மிக மோசமான பாதிப்பை அடைந்துள்ளதாகவும் சோனித்பூர், தேமாஜி, சிவசாகர், ஜார்ஹத், திப்ருகர் மாவட்டங்கள் தொடர்ந்து வெள்ளத்தில் தத்தளித்து வருவதாகவும் 1,00,000 ஹெக்டேர் பரப்பளவிலான பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாகவும் அசாம் மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் ஒரு சில இடங்களிலும் வடகிழக்கு மாநிலங்கள் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் அடுத்த 2 கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இடி மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர பகுதிகள், ஆந்திர, கர்நாடக, கேரள மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர், லடாக் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கடலோர ஆந்திர பகுதிகளிலும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்றும் வெப்ப அலை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. டெக்சாஸில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் விளையாடும். இங்கிலாந்துக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 47.5 ஓவரில் 258 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 45.2 ஓவரில் 4 இழப்புக்கு 262 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் சுப்மன் கில் 80 ரன் எடுத்திருந்தபோது காயம் காரணமாக வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னும் அக்சர் பட்டேல் 57 ரன்னும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். 18 உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் 2:30 பாங்காக்கில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 GW அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான

தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்ப பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25, 19 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருப்பது
2: நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் HPV தடுப்பூசி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். HPV வேக்சின் பற்றிய மேலும் சில தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வேக்சின் வந்து கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோயை தடுக்கக்கூடியது, முற்றிலுமாக தடுக்கக்கூடிய ஒரு வேக்சின் இப்பொழுது நமது இந்திய மக்களுக்கு, இந்திய பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த வேக்சின் வந்து கிட்டத்தட்ட 2008 உலகத்தில் உபயோகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 50 கோடி பெண்களுக்கு உலகம் முழுக்களையும் இந்த வேக்சின் வந்து மிகவும் பாதுகாப்பான வகையில் செலுத்தப்பட்டு அவர்கள் வந்து பாதுகாப்பு கிடைத்துள்ள வந்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் 2-3 ஏஜ் குரூப்பா பிரிப்பாங்க, அதாவது 9-14 உள்ள ஏஜ் குரூப்புக்கு கொடுக்கிறது, அப்புறம் 15-20, அப்புறம் மோர் தன் 20-21 அந்த ஏஜ் குரூப்புக்கு, 21-26 வரைக்கும் உள்ள ஏஜ் குரூப்புக்கு கொடுக்கிறது, இன்னும் சில இதுல வந்து 25-45 கூட கொடுக்கறதுக்கும் சில இது இருந்துகிட்டு. அதுல வந்து ஒவ்வொரு நாடுகள்லயும் வந்து இந்த வேக்சின்ஸ் வந்து பல கம்பெனிகள் வந்து கிடைச்சிட்டு இருக்கு, மார்க்கெட்ல இருந்துகிட்டு இருக்குது. சில இது வந்து 2 டோஸ் ஷெடியூல், 3 டோஸ் ஷெடியூல் அப்படின்லாம் கூட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உலகத்தினுடைய வடகிழக்கு பகுதியில தான் இந்தியா, சைனா, ஆப்பிரிக்கா நாடு வடக்கு பகுதி, இந்த நாடுகளுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம்னா உலகத்தில் உள்ள 75% மக்கள் தொகை இந்த நாடுகள்ல தான் அடங்கியிருக்கு. 75% உலக மக்கள் தொகை வைத்திருக்கின்ற இந்தியா, சைனா போன்ற நாடுகள்ல தான் இந்த வேக்சின் இதுவரைக்கும் கிடைக்காம இருந்தது. மற்ற நாடுகள்ல 2008 இருந்து கிடைச்சிக்கிட்டு இருந்தா கூட இந்தியாவும் சைனா போன்ற நாடுகள்ல இது இப்பதான் வந்து மக்களுக்கு சேர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இல்லாம இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒரு கடந்த 10-12 வருடங்களாக அது வந்து பைலட் ப்ராஜெக்ட்ஸா தான் கிடைச்சிட்டு இருந்தது. பைலட் ப்ராஜெக்ட் சின்ன சின்ன இடங்கள்ல, சில சில குறிப்பிட்ட மாநிலங்கள், குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல பைலட் ப்ராஜெக்டா என்ன பாதுகாப்பு கிடைச்சிட்டு அது வந்து ஒரு டோஸ் போட்டாலே கிடைக்குது அப்படின்றத வந்து பல ஆண்டுகள் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சு ரிப்போர்ட்டா கொடுத்தாங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து 2024 முடிவெடுத்தாங்க, எவ்வளவு சீக்கிரம் வந்து நம்மளுடைய பெண்களுக்கு இந்த ஊசியை வந்து கிடைக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யணும்னு பார்க்கணும் அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு 80,000 பேருக்கு மேல புதுசா கேன்சர் சர்வீக்ஸ், கர்ப்பப்பை வாய்ப்புற்றுநோய் வருது, அதுல ஒரு 40,000 பேர் போல இறக்குறாங்க. சோ முற்றிலும் தடுக்கக்கூடிய ஒரு வேக்சினா இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. 14 வயசு முடிஞ்சிருக்கணும், 15 வயசு ஆயிருக்க கூடாது, இந்த ஒரு ஏஜ் குரூப்புக்கு தான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். காரணம் என்னன்னா நம்ம இந்தியா வந்து மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடு, வருடா வருடம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் 2.5 கோடி குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த 2.5 கோடி குழந்தைகள் பிறக்கிறதுல பாதிக்கு பாதி ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எடுத்துக்கிட்டா கூட ஒரு வருடத்திற்கு 1.2 கோடி பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த 1.2 கோடி பெண் குழந்தைகளுக்கு வேக்சின் இப்ப இந்த வருஷத்திற்கு டார்கெட் வச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல இருந்து 14 வயது நிரம்பிய பெண்களுக்கு அனைத்து பேருக்கும் இந்த வேக்சின் கிடைக்கணும். வருஷத்துக்கு இந்த 1.2 கோடி அளவுக்கு இந்த வேக்சின் வந்து தயாரிப்பாளர்கள் வந்து வாங்கி மக்களுக்கு கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா விலை அதிகமான ஊசி, வருஷம் வருஷம் இனிமே அதை ஆட் பண்ணிட்டே வந்தா வரக்கூடிய சந்ததியினருக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு வந்து மிக பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் தகவல்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் HPV தடுப்பூசி குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, டைம் கரெக்டா 7:31 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு எல்லாருக்குமே ஒரு சூப்பரான குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு வணக்க மக்களே நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜே ஆஷா வந்தாச்சு. வழக்கம் போலவே உங்களுக்காக எஃபி க்வெஸ்சன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கு. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வணக்க மக்களே, நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுக்கான எஃபி கேள்வி என்ன அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே, வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே, அதாவது உலக இளைஞர் திறன் தின தினம் இன்னைக்கு வந்து கடைபிடிக்கப்படுது. சோ இத பத்தின க்வெஸ்சன் தான் உங்களை நான் கேட்க போறேன். அதாவது உலக இளைஞர் திறன்கள் தினம் முதன் முதல்ல எப்போது அனுசரிக்கப்பட்டது, இதுதான் இன்னியோட எஃபி கேள்வி. உலக இளைஞர் திறன்கள் தினம் முதன் முதல்ல எப்போது அனுசரிக்கப்பட்டது? வழக்கம் போலவே ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற எஃபி பேஜ்குள்ள போயிட்டு வணக்க மக்களே போஸ்ட் கீழே உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுங்க. சோ நிகழ்ச்சியோட லாஸ்ட் யார் யாரெல்லாம் வந்து கரெக்டா ஆன்சர் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வருது, கண்ணும் கண்ணும் கொள்ளையிட்டால் படத்திலிருந்து. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சிய உங்களுக்காக வந்து எஃபி கேள்வி வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், சோ மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்காக சொல்றேன். உலக இளைஞர் திறன்கள் தினம் முதன் முதல்ல எப்போது அனுசரிக்கப்பட்டது? சோ இன்னைக்குதான் வந்து ஆக்சுவலா வந்து அந்த டே. சோ இதே டேட் தான், ஆனா எந்த இயர் அப்படின்றது மட்டும்தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. சோ சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எஃபி பேஜ்ல, அதாவது ஆகாஷ்வாணி எஃபி பேஜ்ல வணக்கம் மக்களே போஸ்ட் கீழே உங்களோட ஆன்சர்ஸ் சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கான வேலை வாய்ப்பு செய்தி அடுத்ததா காத்துட்டு இருக்கு. வடக்கு மத்திய ரயில்வேல அப்ரண்டிஸ் பண்ணிக்க அறிவிப்பு வெளியாயிருக்கு. மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், ஃபிட்டர், கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், டர்னர் உள்ளிட்ட பிரிவுகள்ல மொத்தம் 1853 இடங்கள் வந்து நிரப்பப்பட இருக்கு. சோ இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐடிஐ வந்து முடிஞ்சிருக்கணும். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 7/7/2026 உள்ளபடி 15 முதல் 24 வயது வரை இருக்கணுமா. சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே இருக்கு. நீங்க ஆன்லைன் மூலமா மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு வந்து 100 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து கட்டணம் எதுவுமே கிடையாது. சோ நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணணும்னா வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். உங்களுக்கான வெப்சைட் அட்ரஸ் சொல்றேன், rrcprygy.org. சோ இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா முழு விவரங்களும் இருக்கும். சோ நீங்க கூடவே சேர்த்து அப்ளை பண்ணிடலாம்.

0: சும்மா
1: ஊரையும் சுத்த வேணா உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
2: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
1: கொஞ்சம் காஃபி நிறைய பேச்சு.
2: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
1: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு மேல் பிரிவு எழுத்தர் பணியில் சேர எழுத்து தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு நாளை முதல் நடைபெற இருக்கு. அனைத்து வார நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் அனைத்து பாடங்களிலும் சிறந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளதால் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் N5 முதல் தளம் 3வது குறுக்கு தெரு நடேசன் நகர் புதுச்சேரி 605-005 தொலைபேசி எண் 04132200115. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளாா்.

एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 ல கேட்டுட்டு இருக்கீங்க வணக்கம் மக்களே நிகழ்ச்சிய. டைம் கரெக்டா 7:48 ஆகுது. சோ நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட நெருங்கிட்டே வரும் நிறைவுதனத்துல உங்களுக்கான எஃபி க்வெஸ்சனும் கேட்டிருந்தேன். உலக இளைஞர் திறன்கள் தினம் முதன் முதல்ல எப்போது அனுசரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எஃபி பேஜ்ல வந்து அவங்களோட ஆன்சர்ஸ் வந்து வணக்கம் மக்களே போஸ்ட் கீழே அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே வந்து நான் நோட் பண்ணிட்டே இருக்கேன். சோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா நீங்களும் வந்து வணக்கம் மக்களே போஸ்ட் கீழே உங்களோட ஆன்சர்ஸ் சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வேலை வாய்ப்பு செய்தி காத்துட்டு இருக்கு. மத்திய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி நிறுவனத்துல காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிருக்கு. இதுல டெக்னீஷியன் பிரிவுல 14, எலக்ட்ரீஷியன் பிரிவுல 4, மெக்கானிக் பிரிவுல 4, மெஷினிஸ்ட் பிரிவுல 2, ஏசி பிரிவுல 1, மொத்தம் 27 இடங்கள் வந்து இங்க காலியா இருக்கு. இதுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 10ஆம் வகுப்பு ஐடிஐ வந்து தேர்ச்சி அவசியம். வயது வரம்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3/8/2026 உள்ளபடி 18 முதல் 28 வயது வரை இருக்கணும். தேர்ச்சி முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரேட் தேர்வு அண்ட் எழுத்து தேர்வு ரெண்டுமே இருக்கு. விண்ணப்பிக்கும் முறைன்னா ஆன்லைன் மூலமா தான் நீங்க விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணம் வந்து 500 ரூபாய் செலுத்தணும். பெண்கள் அண்ட் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவுமே கிடையாது. நீங்க அப்ளை பண்ணணும்னா வரும் மாதம் 3ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட். சோ மேலும் விவரங்களுக்கு cmeri.res.in அப்படின்ற வெப்சைட்ல போனீங்கன்னா முழு விவரங்களும் இருக்கும். சோ போய் தெரிஞ்சுக்கோங்க.
2: த்ரிஷா இந்த படத்தோட எந்தெந்த முன்னிகள் தான் சூப்பரா இருப்பாங்க. பட் அதுல ஹீரோ கொஞ்சம் சுமாரா தான் இருப்பாரு.
3: ஏய் நீ சந்தன ஃபானா?
4: தேங்க்ஸ்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வணக்க மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கேட்ட எஃபி கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக இளைஞர் திறன்கள் தினம் முதன் முதல்ல எப்போது அனுசரிக்கப்பட்டது அப்படின்ற கேள்விதான் கேட்டுட்டு இருந்தேன். ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, July 15, 2015 அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். சோ நிறைய பேர் ஆன்சர்ஸ் வந்து எஃபில நம்ம வணக்க மக்களே போஸ்ட் கீழே வந்து அனுப்பிச்சிருக்காங்க. சோ யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
1: சோ யார் யாரெல்லாம் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, செஞ்சி சிங்காவரம் கலைவாணி கணிஷ்மா, சென்னை அந்தோனிரா, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, மதுரை சோ சண்முகசுந்தரம், லூயிஸ் செல்வராஜ், எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீத், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், பிரபு வீரா ராஜபாளையம், பாபு முள்ளக்காடு, திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால்பாளையம் சாகுல் அமித் ராஜா, புலுவபாளையம் ஆனந்த முருகன், புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி செந்தில் முருகன், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், மகேஸ்வரன் உமா. சோ இவங்க எல்லாரும் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் அமைச்சிருக்காங்க. சோ இவங்க நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள்.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். ரயில்களில் இனி பிரயோத்தியமாக வடிவமைக்கப்பட்ட கண்டெய்னர்களில் உரங்களை கொண்டு செல்ல அனுமதி அளிக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்திய ரயில்வேயை நவீனமயமாக்கும் நோக்கில் சரக்கு போக்குவரத்தில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம் நாடு முழுவதும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் தொழிற்சங்க உச்சி மாநாட்டில் பேசிய அவர், தொழில்துறைகளுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையே வலுவான ஒத்துழைப்பை நிலவ வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார். மேற்கு ஆசியாவில் நடக்கும் நிகழ்வுகளை இந்தியா உன்னிப்பாக கவனித்து

தொழில்நுட்பம் நாடு முழுவதும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் தொழிற்சங்க உச்சி மாநாட்டில் பேசிய அவர், தொழில்துறைகளுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையே வலுவான ஒத்துழைப்பை நிலவ வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார். மேற்கு ஆசியாவில் நடக்கும் நிகழ்வுகளை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்று வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் விஷன் திட்டங்களில் பொதுமக்கள் பதிவு செய்து கொள்ள ஜிப்மர் வளாகத்தில் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. நாளை முதல் அடுத்த மாதம் 15 தேதி வரை நோயிலிருந்து விடுதலை என்ற தலைப்பில் சிறப்பு விழிப்புணர்வு மற்றும் பதிவு முகாம் நடைபெறும் என்று ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் கேட்ச் தி ரெயின் எனும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வெற்றி பெறச் செய்யும் வகையில் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வீடுகள், தொழிற்கூடங்கள், வணிக வளாகங்கள், அடுக்கு மாடி குடியிருப்புகள் போன்ற அனைத்து கட்டடங்களிலும் மேல்தள மழைநீர் சேகரிப்பு அமைப்பை நிறுவ அறிவுறுத்தப்படுவதாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு அருண் ஐயாவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் 17 தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி எட்ஜஸ் பாஸ்டனில் நேற்று நடைபெற்றது. இந்திய அணி 45.2 ஓவர்களில் 4 விக்கெட்டுக்கு 266 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நாள் உங்க எல்லோருக்கும் சிறப்பான நாளாக அமைய எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்களோடு நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. 8:40 நொடிகள் ஆகுது. நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே ஜனா இன்னைக்கு எங்கிருந்து பேச போறார் கேக்கலாமா? ஹாய் ஜனா, குட் மார்னிங்.
2: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தோட நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ஜனா இன்னைக்கு என்ன ஊர் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள்லாம் வந்து அப்படியே கேட்டுட்டே இருப்பாங்க. சோ நான் என்ன ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னா குமந்தான் மேடு, இந்த ஊருக்கு தான் வந்திருக்கேன். இருக்கதனா இருக்கு குமந்தான் மேடு அப்படின்னு நிறைய நேர்கள் வந்து என்னாலும் கேட்டுட்டே இருப்பீங்க. எக்ஸாக்டான லொகேஷன் உங்களுக்காக சொல்லிடுறேன். கடலூர் கலெக்டர் ஆபீஸ் வந்திருந்தீங்கன்னா, நியூ கலெக்டர் ஆபீஸ் வந்திருந்தீங்கன்னா, கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து எட்டி பார்த்தாலே தெரியும் நம்ம குமந்தான் மேடு. அவ்வளவு ஒரு சூப்பரான ஊர் தான் குமந்தான் மேடு. சோ இது பாண்டிச்சேரியோட எண்டுன்னே சொல்லலாம். நான் அது பக்கம்னா ஒரு ரோட் சைட் பக்கத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டர் இருக்கும். சோ இந்த சைட் பாத்தீங்கன்னா குமந்தான் மேடு இருக்கும். சோ இந்த ஊர் பக்கத்துல என்னென்ன ஊர் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆராய்ச்சி குப்பம், சின்ன ஆராய்ச்சி குப்பம், பெரிய ஆராய்ச்சி குப்பம், கீழ்பறிக்கல்பட்டு, மேல் பறிக்கல்பட்டு, தமிழக பகுதியான சின்ன கங்கனாங்குப்பம், பெரிய கங்கனாங்குப்பம், உச்சிமேடு அப்படின்னு நிறைய ஊர்கள்லாம் இருக்கு. சோ நீங்க கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி உள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலூர்ல ஆல்பேட் செக் போஸ்ட் இருக்கும். சோ அந்த செக் போஸ்ட தாண்ட உடனே லெப்ட் எடுத்தீங்கன்னா சங்கனாங்குப்பம் வரும். சோ அந்த வழியா உள்ள வந்தீங்கன்னா ஆராய்ச்சி குப்பம் வரும். சோ ஆராய்ச்சி குப்பத்துல இருந்து கொஞ்சம் லெப்ட் எடுத்து உள்ள வந்தீங்கன்னா அந்த குமந்தான் மேடு வரும். அப்படி இல்லப்பா, நான் கலெக்டரேட்ல இருக்கேன், எப்படி இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு கேக்குறவங்களா இருந்தீங்கன்னா, கலெக்டர் ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு தரைப்பாலம் இருக்கும். சோ அந்த தரைப்பாலம் கடந்த உடனே இந்த குமந்தான் மேடு வரும். அவ்வளவு அழகா இருக்கும், நான் சொல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. சோ பக்கத்துலயே அந்த அந்த பாலம் இருக்கு இல்லையா, தென்பெண்ணை ஆறு வந்து கடந்து போற மாதிரிதான் இருக்கும். சோ இந்த ஊர் வந்து ஒரு மேடான பகுதி. சோ அதனாலதான் குமந்தான் மேடு அப்படின்னு பேரும் வந்துச்சு. சோ இந்த ஊருக்கு நிறைய பேர்களும் இருந்திருக்கு, அது மறுபடிதான் எப்போது குமந்தான் மேடு அப்படின்னு வந்திருக்கு.

0: ஸோ இந்த ஊர் பார்த்தீங்கன்னா நீர்வளம் அவ்வளோ அழகா இருக்கும். இங்க வந்து நிலம் பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கும். எல்லா வகையான பயிர்களும் இங்க பயிரிடுவாங்க. அந்த அந்த அளவுக்கு அழகான ஊர் இந்த குமந்தான் மெடுன்னு சொல்லலாம். ஸோ நீங்க பாண்டிச்சேரியில இருந்து வரீங்க இல்ல கடலூர்ல இருந்து வரப்பா இந்த ஊர் ஒரு விசிட் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல இருந்து கலெக்டரேட்ல இருந்து நம்ம இந்த ஊருக்கு வந்துடலாம். சூப்பரா இருக்கும். இங்கேயும் வந்து நிறைய ஸ்கூல்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துல சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் தான் இருக்கு. இப்ப கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க, காலேஜ் போயிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஈஸியா அதாவது பாண்டிச்சேரி எண்டுன்னு சொன்னாலும் கடலூர் ரீச் பண்றது உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி இங்க இருந்து போனோம்னா ஒரு பக்கத்துல ஒரு அர்பனான ஊருக்கு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகூர் போவாங்க. ஸோ இவங்களோட டெய்லி லைஃப்க்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்குறதுக்கு போறதுக்கெல்லாம் கடலூர், அது இல்லைனா பாகூர், அது மாதிரி நியர்பைலே போயிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஊர் இந்த குமந்தான் மேடு. இந்த ஊரை பத்தி நானே சொன்னா எப்படி இருக்கும், இங்க ஒருத்தங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்க இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்துருக்காங்க. அவரு அவங்க ஊர் பெருமையை என்ன சொல்றாங்கன்றது அவங்க கிட்ட என்ன தெரிஞ்சுக்கலாம். கேட்கமா அவங்க பேர் பாக்கிய லட்சுமி. ஆஹா, பேர் கேட்கும் போதே ஒரு பாக்கியம். ஸோ அவங்க பேசும் போது பேர் கேட்கும் போதே வணக்கம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து கடை.
0: ஓகே, அப்ப வந்து செல்ஃபா ஹோம் மேக்கரா இருந்துகிட்டு கடையை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, உங்க ஊர்ல எத்தனை கடைகள் இருக்கு? ஒரே நினைக்கிறேன். ஓகே, எத்தனை பேரு நீங்க? என்ன படிக்கிறாங்க? வெளியில போய் படிக்கணும்
1: அப்படின்னு
0: ஆசைப்படுறாங்க. வெளியெல்லாம் போக கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க. பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதே ஊர் இல்லையா? நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எப்படி இருந்தது, இப்ப எப்படி எல்லாம் மாறி இருக்கு? பிறந்த ஊரை விட்டுட்டு அந்த ஊர் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஏன் இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
1: கிராமம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அரை மணி நேரத்துல ஒரு சொட்டு தண்ணி நிக்காது. இயற்கை வளம் அழகா இருக்கு. பக்கத்துல ஆறு, கோயில்களா திருவிழா கரெக்டா அந்த காலத்துல நடந்த மாதிரி நடக்கும். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. பாகூர்ல எல்லாம் இங்க வந்து நல்லா சூப்பரா நடக்குது.
0: பாகூர் மக்கள் எல்லாம் நிறைய கேட்டுட்டு இருக்க போறாங்க, பாக்கியலட்சுமி குமந்தான் மேடுக்கு போயிட்டு நம்ம ஊர் வந்து இங்கதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களான்னு கேட்பாங்க. என்னென்ன வந்து பயிரிடுறாங்க இந்த நம்ம குமந்தான் மேடு பக்கத்துல, என்னென்ன நீங்க பயிர் பண்ணி பாத்துருக்கீங்க?
1: நிறைய
0: பேர் வந்து பீச்சுக்கு போக ஆசைப்படுவாங்க, இல்ல வெளியூருக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு இயற்கையான அழகா பாக்கணும். ஆனா நீங்க தடுக்கி அப்படியே ஒரு 2 ஸ்டெப் எடுத்தாலே உங்களுக்கு ஆறுதான் இல்லையா? அந்த மார்னிங் வைப் எல்லாம் எப்படி இருக்கும்? ஈவினிங்ல நடந்து போறதுக்கு அந்த காற்றோட்டம் எல்லாம் எப்படி இருக்கும் உங்க ஊர்ல?
1: சார், ஒரு அதுவும் ஃபீலா இருக்கும். நடந்து போனா மழை டைம்ல பாகூர்ல இருந்து எல்லாம் வருவாங்க இங்க வந்து அந்த இயற்கையை பாக்குறதுக்கு, குளிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க.
0: ஓகே, அப்ப உங்களுக்கு வந்து ரொம்பவே நியர்பை. நீங்க பாண்டிச்சேரி கடைசினே சொல்லிடலாம், இதோட தமிழ்நாடு தான் இல்ல, பக்கத்துல தமிழ்நாடு தான். நீங்க கடலூர் உங்களுக்கு பிடிச்சிருக்க, ஏதாவது பொருள் வாங்கினா பாண்டிச்சேரி கடலூர்
1: தான்.
0: என்னென்ன கோயில்கள் எல்லாம் இருக்கு, திருவிழாக்கள் நடக்கும்?
1: ஆடி மாசம் அம்மன் கோயில் ஃபேமஸ். சித்திரை மாசம் மதுரை வீரன் கோயில் ரொம்ப கிராண்டா நடக்கும்.
0: எத்தனை நாள் திருவிழாக்கள் நடக்கும் இங்க?
1: முத்துமாரியம்மன் 2 நாள், ஒரு நாள். ஒரு நாளே அவ்வளவு ஜாலியா இருக்கு.
0: வந்து உங்க ஊர்ல இருந்து வெளியூர் எல்லாம் போயிருப்பாங்க, வேலை நிமித்தமா போயிருப்பாங்க. இந்த மாதிரி திருவிழா சமயங்கள்லாம் ஊர்ல இருந்து வர பழக்கம் இருக்குல்ல, இல்ல நீங்க இன்வைட் பண்ணி ஊருக்கு திருவிழா வாங்க அப்படின்னு கூப்பிட பழக்கம் இருக்குங்களா?
1: எங்க ரிலேஷன் எல்லாம் வருவாங்க, இங்க இருந்து வெளியூர்ல போன வேலை செய்யறவங்க எல்லாம் முத நாளே வந்துருவாங்க.
0: அப்ப திருவிழா குமந்தான் மேடு வந்து பரபரப்பா இருக்கும்,
1: ஜாலியா இருக்கும். ஃபுல்லா லைட்டு, அது ஆத்துலதான் போய் செடல் போடுவாங்க. எல்லாம் கும்பலா உட்காந்து அந்த ஆத்துல செடல் போட்டு வான வெடிக்கிறோம். அது ஒரு ஜாலியா இருக்கும்.
0: அவங்களால வந்து எல்லா வருஷமும் போக முடியாது அப்படின்னு பாப்பாங்க. நீங்க எல்லா வருஷம் போயிடுவீங்களா அட்டன்?

0: கண்டிப்பா போயிடும். பிள்ளைங்க விடாதுங்கல்ல.
1: அந்த பாக்கியலட்சுமி அக்கட பேசுனது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் அவங்களும் சொன்னாங்க. பாகூர்ல பிறந்திருந்தாலும் குமன் தான்மையை பத்தி ரொம்பவே பிடிச்ச ஊரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ குமன் தான்மையை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி ஏன் குமன் தான்மையோட பேர் வந்தது அப்படின்னு கூட ஒருத்தர் சொல்றதுக்கு ரெடியா இருக்காரு. சோ ஸ்டே டியூனா இருங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று பொங்கல் மனதோட
2: நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னதாக ஒரு சின்ன பிரேக்.
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நேரம் 8:30, 7 நொடிகள்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும்.

0: தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. நம்ம புதுவை நிகழ்ச்சி இன்னைக்கு ஆர்ஜி ஜனா பண்ணிட்டு இருக்காரு. குமந்தான் மீடு இங்கிருந்து போயிட்டு இருக்கு, தொடர்ந்து பேசலாம் வாங்க ஜனா.
3: எஸ் எஸ், இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி குமந்தான் மீடு அப்படின்ற பகுதியில தான் போயிட்டு இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கு. அந்த பிஸியான லைஃப் எல்லாம் இல்லாம அப்படியே வந்து ரொம்பவே அழகா வந்து இந்த காலை வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு பிஸியான ரோடு எல்லாம் இல்லாம ரொம்பவே அமைதியா ஒரு ரெண்டு மூணு வண்டி போய்கிட்டு அழகா கடைக்கு போறவங்க வேலைக்கு போறவங்க அப்படின்னு பார்க்கும் போதே இந்த ஊர் அவ்வளவு அழகா இருக்கு. இப்போ நிறைய நேர்கள் வந்து இது குமந்தான் மேடு எங்க இருக்கு அப்படின்னு நிறைய யோசிச்சிருப்பீங்க. இப்போ நான் சொன்ன லொகேஷன் எல்லாம் இங்க இருக்கா அப்படின்னு யூகிச்சிருப்பீங்க. அதே மாதிரி குமந்தான் மேடு எதுக்காக இந்த பேர் இப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு அண்ணன் வந்து ரெடியா இருக்காரு. ஸோ அவரு தான் நம்மகிட்ட பேச போறாரு. வணக்கம். உங்க பெயர்?
4: வீரமணி.
3: வீரமணி, ஆஹா, யார் இந்த பேர் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு
4: நிறைய பேர் வந்து தங்கி நான் சொல்ல இருக்கிறேன் அப்பா அம்மா வச்சிருக்காங்க. அப்பதான் தெரியும் இந்த ஏரியா வந்து குபேரப்படுங்க. நிறைய இருக்கு விஷயம் எங்க பாத்தீங்கன்னா,
3: அதாவது குமந்தான் மேடு மருவி வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி குபேரன் பட்டினம் அப்படின்னு தான் இதை சொல்லியிருக்காங்க. சோ அப்படிதான் இவங்க முன்னோர்கள் இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. வழி வழியா அந்த பேர் மருவிதான் இப்ப வந்து குமந்தான் மேடு அப்படின்னு வந்திருக்கு. சோ உங்க ஊருக்கு வந்து என்னென்னலாம் ஃபேமஸான விஷயம் இதெல்லாம் எங்க ஊர்ல அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்க?
4: உங்க ஏரியா பாத்தீங்கன்னா வெறும் திருவா நிறைய அழகா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பால்ஸ் மெரி இருக்கும்.
3: ஓகே, ஆறு
4: ஆறு பால்ஸ் மெரினா தரப்பாம்பூர்ல வந்து பால்ஸ் மெரியா இருக்கு.
3: ஓகே, அப்ப நீங்க வெளியூருக்கு எல்லாம் போக தேவைங்க. அதாவது எங்க ஊர்லயே பால்ஸ் எல்லாம் வச்சிருக்கோங்க. இந்த தரைப்பாலத்துல மழை வரும்போதுல அந்த மழை காலங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு சூப்பரா சொல்றாரு. அதேதான் நானும் சொல்றேன், வெளியூருக்கு போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றத விட நம்ம ஊர்ல என்னென்னலாம் அழகான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஆகட்டும், ஒரு குளம் ஆகட்டும், ஒரு ஏரி ஆகட்டும், சோ அதை இன்னும் என்னெல்லாம் அழகு பண்ணலாம், மரங்கள் நடலாம், இப்பெல்லாம் எழுதினோம் அப்படின்ற விஷயம் எல்லாம் இருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் தவிர்க்க மாதிரி நிறைய மரங்கள் நடக்கலாம். இந்த ஊர் ஒரு எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மரங்கள்னால சூழப்பட்டு இருக்கு இந்த ஊருக்கு. யாரெல்லாம் இது வரைக்கும் வந்தது இல்லையோ, ஜஸ்ட் கடலூரோ பாண்டிச்சேரியோ வந்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்ல இந்த ஊருக்கு வந்துடலாம். இதே மாதிரி என்னென்னலாம் உங்க ஊர்ல விளையிறாங்க சார்? நீங்க என்னெல்லாம் பயிர் வச்சிருக்கீங்க? இல்ல சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னெல்லாம் விளைய வச்சாங்க? இப்ப அந்த பொருள் எல்லாம் விளைய வைக்கல அப்படின்றதுல என்ன சொல்லுவீங்க பயிர்கள்ல?
4: கம்பு தான் போடுங்க. கம்பு கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா கரும்பு எதுவும் கிடையாது. இப்ப இப்ப சவுக்கை இந்த மல்லாட்டை மருக்கு அது அப்படிதான் போட்டுக்கிறாங்க.
3: ஓகே, இது வந்து தென்பெண்ணையோட ஒட்டியே இருக்கு கரையினே சொல்லலாம். சோ மணல் பாங்கான ஏரியானே சொல்லலாம். நீங்க ஆற்றுல விளையாடுற அனுபவங்கள்லாம் என்னென்ன இருக்கு உங்களுக்கு? இப்ப எப்படி மாறி இருக்கு ஆறு?
4: ஆத்துல மணலே இல்லைங்க அவசியம். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மேடி வந்து மணல் நிறைய இருந்தது, நடந்து போறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுதான் போகணும். இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஆத்துல வந்து ஃப்ரீயா இருக்கு, வெறும் களிமண் தான் இருக்கு.
3: ஓகே, அப்ப நீங்க வந்து இங்க இருந்து கடலூர் அதாவது அந்த கலெக்டரேட் அந்த ஆபீஸ் லைனை தொடணும்னா அவ்வளவு மணல்
4: இருக்கு நேரம் போறது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல போயிடும்.
3: அவ்வளவுதான், அந்த மணல் அதிகமா இருந்தாலும் நடந்து போறதுக்கு சிரமமா இருக்கும். இப்ப அந்த மாதிரி இல்லைன்றீங்க.
4: இப்ப வந்து நல்ல மாதிரி இருக்கு.
3: சரி, நீங்க வெளியூருக்கு இப்ப வந்து பொருட்கள் எல்லாம் வாங்கினா என்ன ஊருக்கு போவீங்க? உங்களுக்கு பக்கத்துலயே கடலூரும் இருக்கு, வேற என்ன ஊருக்கு போவீங்க?
4: கடலூர் பாத்தீங்கன்னா பாண்டிதான்.
3: குமந்தான் மேடு வந்து பாகூர் கொம்யூன்ல அடங்கி இருக்கு இல்லையா?
4: பாகூர் கொம்யூன்.
3: ஓகே, ஸ்கூல்ஸ் எல்லாம் என்னென்ன இங்க எங்கெங்கெல்லாம் இருக்கு? குமந்தான் மேடு இல்ல பக்கத்து ஊர்ல இப்போ ஆராய்ச்சிக்கு போனா எங்க என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கு இந்த ஊர்ல ஸ்கூல் எல்லாம் இருக்கு?
4: இங்க பாத்தீங்கன்னா பாண்டவலியே இருக்குது.
3: கன்னியாகுமரி காலேஜ் இருக்குது, மகாத்மா காலேஜ் இருக்குது, எல்லாமே நியர்பையாவே இருக்கு. உங்களுக்கு இப்ப நீங்க

0: வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குமன் தன்மையில இருக்கீங்க, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து குமன் தன்மையில இருக்க கூடாது, நீங்க வந்து பாகூர் போயிடுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு நம்ம பாகூர் போயிடலாம்னு சொல்லுவீங்களா? இல்ல இல்லப்பா, குமன் தன்மையில தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்களா? விளையாடுற அனுபவங்களா இருக்குங்களா?
1: நிறைய இருக்கு,
0: நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் ஆத்துல விளையாடுங்க, நீச்சல் தெரியாதவங்களா ஆபத்தான இடத்துக்கெல்லாம் போகாதீங்க, அந்த நீர்நிலைகள்ல அதிகமா போகாதீங்க. இல்லைன்னா நீச்சல் தெரிஞ்சுக்கிட்டு போங்க அப்படின்ற விஷயமும் சொல்லிடலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல வந்து தண்ணீர் அதெல்லாம் பார்க்கும் போதே வந்து மக்கள் வந்து டைவ் அடிக்கலாம் அப்படின்னு தோணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம பிரிகாஷனா இருக்கிறது நம்மளோட வேலைதான். சோ இன்னும் வந்து நீங்க வந்து இப்ப வந்து இந்த ஊருக்கு வரணும், குமந்தான் மேடுக்கு வரணும், நேரில் வரணும்னா என்ன வழியா வரலாம்னு நீங்களே சொல்லுங்க. எப்படி எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லுங்க.
1: நியூ கிராம் கல்லோட்டாக்கு அந்த வழி வந்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 100 மீட்டர் தான். இல்ல அப்படி வரணும்னா நேரம் பறிக்கப்பட்டு வந்து இந்த ஏரியாவுக்கு வரலாம்.
0: அப்ப மெயின் ரோடு இப்ப நான் கடலூர்ல இருந்து கன்னிக்கோயில இருக்கேன், கன்னிக்கோயில இருந்து எப்படி வரணும்னு வழி சொல்லுங்க.
1: ஆர்கேடி இருக்கு, ஆர்கேடி வந்து ஆர்கேடி உள்ள இருந்து வரணும்.
0: அந்த வழி வந்தா ரொம்பவே ஈஸி இல்லையா? ரொம்பவே சூப்பரான விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு. இன்னும் இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரெயின்போ புதுபாய் 102.8 மனதோடு.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
4: நேயர் விருப்பம்.
3: பாட்ட சொல்லி பாட சொல்லி,
4: பாட சொல்லி இல்ல உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
5: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
6: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
7: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
8: இருக்கிறதுனால இந்த ஊர் வந்து ரொம்பவே இயற்கை அழகோட இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய மரங்கள் இருக்கு, முக்கியம் பாத்தீங்கன்னா இங்க பனை மரங்கள் வந்து நிறைய இருக்கு இந்த குமந்தான்மேடு பகுதியில. சோ அந்த மாதிரியான சூப்பரான விஷயங்கள்லாம் இந்த ஊர்ல இருந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம கலெக்டரேட் வந்து கடலூர் கலெக்டரேட் பக்கத்துலயே இருக்கிறதுனால இந்த ஊர்ல இருக்கவங்க இல்ல இந்த சைட்ல இருக்கவங்க எல்லாருமே பாகூர்ல இருந்து வரவங்க எல்லாமே ஷார்ட்கட்டா வந்து கடலூருக்கு இந்த தரைப்பாலம் வழியா யூஸ் பண்ணிட்டு கடலூர் ஏரியாவுக்கு போவாங்க. அந்த மாதிரி அழகான ஊர் தான் குமந்தான்மேடு, அதாவது குபேரன் பட்டினம் அப்படின்னு சொல்றாங்க. மறுவிதான் வந்து குமந்தான்மேடு அப்படின்ற பேர் வந்துட்டு சொல்றாங்க. சோ இங்க இருக்க மக்கள் வந்து இந்த ஊர்ல ஆரம்பிக்கும் போது ஒரு 4-5 வீடுகள் தான் இருந்திருக்கு. சோ அதுக்கப்புறம் காலம் மாறுறதுனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஊரெல்லாம் டெவலப் ஆயிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 வீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க இருந்து ஆராய்ச்சி குப்பம் பாகூருக்கு எல்லாம் போறதுக்கு இது ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதே மாதிரி இங்க இருக்க மக்கள் எல்லாம் பெரும்பாலும் அவங்களோட பொருட்கள் வாங்குறதுக்கு இல்ல மத்தபடியான கடைகளுக்கு செல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா கடலூர் பாகூர் வந்து சூஸ் பண்றாங்க. கடலூர் வந்து எங்களுக்கு ரொம்பவே கிட்ட அப்படின்றதால இந்த ஏரியா இருக்கவங்க எல்லாருமே வந்து கடலூர் தான் மெயின் சிட்டியாவும் பாக்குறாங்க. மத்த பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா பாகூருக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல வந்து ஸ்கூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமந்தான்மேடு ஆராய்ச்சி குப்பம் தான் அந்த அங்க ஒரு மிடில் லெவல்ல ஸ்கூல் இருக்கு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் 6th இருந்து 10th வரைக்கும் பாத்தீங்கன்னா பரிக்கல்பட்டுல ஊர்ல ஸ்கூல் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 11th 12th ஹையர் செகண்டரி எல்லாம் படிக்கணும்னா பாகூர் வரைக்கும் போகணும். அந்த அளவுக்கு இங்க ஏரியால இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்பவே பிஸி எல்லாம் இருக்காது, ரொம்பவே நார்மலான டிரான்ஸ்போர்ட் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி சன்னி கோயில இருந்து வரணும்னா சங்கனாங்குப்பம் அந்த ஊர்ல இருந்து உள்ள வந்தீங்கன்னா இந்த ஊர் வந்து ஷார்ட்டா ரீச் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்க பாண்டிச்சேரி போறீங்க இல்ல கடலூர் வரீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஏரியா வந்து பாக்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த தரைப்பாலம் சொல்லலாம். தரைப்பாலம் வந்து பாத்தீங்கன்னா மழைக்காலங்கள் வந்து அப்படியே தண்ணி வந்து லைட்டா நிரம்பி அப்படியே வழியும். இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இந்த பைக் காரெல்லாம் நிறுத்திட்டு இந்த அழகை ரசிச்சுட்டு தான் இங்க இருந்து போவாங்க. அந்த அளவுக்கு அழகா இருக்கும். சோ நீங்க வந்து

0: இது வரைக்கும் அந்த இடத்துக்கு பிளேஸ் வந்தது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா சிமந்தான் மேடு வந்து உங்களுக்கு ரைட்டான சாய்ஸ். ஸோ ரொம்பவே சூப்பராகும். இந்த மாதிரி ஒரு பிஸியான ஷெடியூல் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஏரியாவுக்கு வந்து இங்க இருக்க அழகா பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி குமந்தான் மேடு ஒரு சூப்பரான ஏரியா. ஸோ இந்த ஊரை பத்தி நிறைய பேர் விஷயங்கள் சொல்லாங்க இல்லையா. ஸோ அடுத்தது நம்ம கிட்ட ஒரு தம்பி இருக்காரு, அவரு தான் இந்த ஊரை பத்தி நானும் சொன்னோம் எங்க ஊரை பத்தி அவரை பத்தி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட சொல்றதுக்கு ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. ஸோ அவர் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால நானே பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் வந்து ஒரு கடையை ரன் பண்ணிட்டு இருக்காரு, கஸ்டமரை பாத்துக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அவர்கிட்ட பேசிடலாம். அவர் பேர் என்ன, அவர் என்ன படிச்சிருக்காரு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அவர ஊரை பத்தி சொல்றாருன்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பா, உங்க பேர் ஹரிபிரசாத். அப்படி பிஸியா இருக்கிறதுனால அவர் பேர் சொல்றது கேட்கல. மறுபடியும் உங்க பேர் சொல்லுங்க.
1: ஹரிபிரசாத்.
0: ஹரிபிரசாத், நீங்க என்ன இப்ப முடிச்சு போறீங்க? ரேடியாலஜி. ஏன் வந்து ரேடியாலஜி சூஸ் பண்ணிருக்கீங்க நீங்க? அதனால அந்த இன்ட்ரெஸ்ட் ரேடியாலஜி படிக்கணும்னு டிஃபரெண்டான டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காரு. உங்க ஊர் குமந்தான் மேடு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: சின்ன வயசுல புட்பால் பிடிக்கும். இப்ப ஃபிஃபா வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கு இல்லையா, சோ இதெல்லாம் மேட்சஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களா?
1: பாத்துட்டு இருந்தேன்.
0: நீங்க நம்ம ஊர்ல குமந்தா
1: விளையாடிருக்கீங்களா?
0: விளையாடுறதுக்கு இடம் இல்ல,
1: கிரிக்கெட் தான்.
0: நீங்க யார்கிட்ட சொல்லி கொடுக்கலாம்ல? இப்ப உங்களுக்கு ஃபுட்பால் தெரியும்ல, நிறைய பேருக்கு ஃபுட்பால் சூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க இந்த மாதிரி உங்க ஊர்ல இருக்க தெரு பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா ஃபுட்பால்?
1: எல்லாருக்கும் கிரிக்கெட் தான் பிடிக்கும்.
0: கிரிக்கெட் தான் பிடிக்கும். சரி, ஃபுட்பால் எனக்கு தெரியாது, என்னென்னலாம் அதுல பாக்கணும், எப்படி எல்லாம் விளையாடணும்னு சொல்ல முடியுமா? சிம்பிளா எத்தனை பேர் விளையாடணும் அதெல்லாம் சொல்ல முடியுமா?
1: என்ன
0: ஊர்ல இருக்கீங்க? ஃபுட்பால் மேட்ச் வின் பண்ணிருக்கீங்களா? இப்ப நம்ம ஊர் பக்கத்துலயே ஆறு இருக்கு இல்லையா, தென்படையாறு. விளையாண்ட அனுபவங்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த டீம் வெளியே போறதால ஃபுட்பால் பாக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாரு. என்னதான் இருந்தாலும் யார் வந்து வின் பண்றாங்க, டிராஃபி அடிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லையா. சோ இந்த விஷயம்
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.

0: நேரம் 8:55 FM ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு வயசான பெரியவர் தன்னுடைய 9 வயசு மகனை அழைச்சார். மகனே, உனக்காக இந்த

0: உலகப் பொருள்கள் எதையும் நான் விட்டுட்டு போகலை. ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது, அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோட அப்பா அவருடைய கடைசி காலத்தில் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன செய்தி. வாழ்க்கையில் அது எனக்கு ரொம்ப உபயோகப்பட்ட ஒரு கருத்து. எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்த ஒரு பொக்கிஷம் அது. அதை இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன். இப்போ உனக்கு இது புரியாது, ஏன்னா இன்னும் நீ பெரிய மனுஷன் ஆகலை. ஆனாலும் இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்கறத நீ பத்திரமாக வச்சிரு, பிற்காலத்தில் அது உனக்கு உபயோகப்படும். இது ஒரு திறவுகோல் மாதிரி, பெரிய பெரிய பொக்கிஷங்களின் கதவுகளை இது திறந்து விடும் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொன்னார். மகனுக்கு அந்த விஷயம் அப்போ புரியல, ஆனாலும் பிற்காலத்தில் அதுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுதான். சரி, அப்பா சொன்ன அப்பேற்பட்ட செய்தி என்ன? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எளிமையான ஒரு கருத்து தான். அவர் என்ன கருத்து சொன்னார்னா, மகனே, யாராவது உன்னை வந்து மனம் நோகும்படி செஞ்சுட்டா அதை பற்றி 24 மணி நேரத்துக்கு தியானம் பண்ண போகிறதாகவும் அதுக்கு பிறகு பதில் சொல்கிறதாகவும் சொல்லிவிடு, அவ்வளவுதான் அப்படின்னாராம். அதாவது யாராவது நம்மளை திட்டுனா உடனடியாக பதில் சொல்லக்கூடாது, இரு இதை பற்றி யோசிக்கிறேன், இதுக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடணும், அவ்வளவுதான். இதுதான் அந்த அப்பா சொன்ன கருத்து. சின்ன வயசில் இது என்ன பேர்பட்ட ஒரு பெரிய ரகசியமா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் தோணும். அந்த பையனுக்கும் அப்படி தான் தோணிச்சான். ஆனால் அப்பா சொன்ன அந்த கடைசி வாசகம் அது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே மனசில் பதிய வச்சுருந்தார். அந்த இளைஞர் வந்து ஒரு பெரியவர் ஆனார் ஒரு காலத்தில். அவரை ஒருத்தர் ஒரு கட்டத்தில் அவமானப்படுத்தி விட்டாராம். உடனே அவர் சொன்னார், ஐயா, இதை பற்றி நான் 24 மணி நேரம் தியானிக்கணும், அப்படித்தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அவர் இப்போ இல்லை, அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதனால் தயவு பண்ணி மன்னிச்சுங்க, 24 மணி நேரம் பொறுத்து திரும்பி வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னாராம். அவர் தியானம் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு சின்ன தெளிவு ஏற்பட்டு போச்சான். அதாவது சில நேரங்களில் அந்த அவமதிப்பு கூட சரிதான்னு கூட அவருக்கு தோணிச்சான். அதாவது அவன் அப்படி பேசினதில் ஒன்றும் தப்பு இல்லையே, நாமளும் அப்படி தானே நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மறுநாள் அந்த ஆளுகிட்ட போனார். ஐயா, நன்றி, நீங்கள் சொன்னது சரிதான், அது ஒரு அவமதிப்பு இல்லை, உண்மையான பேச்சு தான். நீங்கள் என்ன முட்டாள்னு சொன்னீங்க, யோசித்து பார்க்குறப்போ அது சரிதான்னு எனக்கும் தோணுது, நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னாராம். சில சமயம் இது மாதிரி யோசிக்கிறப்போ அந்த அவமதிப்பே ஒரு பொய் அப்படின்னு புரியும். அதுவே பொய்ங்கிறப்போ அதுக்காக நாம் எதுக்கு மனம் புண்படணும் அப்படின்னு நினைப்பார். அது மட்டும் இல்லை, அது ஒரு பொய்ன்னு சொல்கிறதுக்கு கூட அந்த ஆள்கிட்ட போக மாட்டார். பொய்ன்னா அது பொய் தானே, அதுக்காக ஏன் கவலை பண்ணும்? கவனிக்கிறது மூலமாகவும் தியானிக்கிறது மூலமாகவும் மெல்ல மெல்ல அவர் வந்து மற்றவர்களின் செயல்களை விடவும் தன்னுடைய எதிர்வினைகளின் மீது தான் அளவு கடந்த விழிப்புணர்வு கொண்டவராக மாறினார் அப்படிங்கிறார் ஒரு பெரிய ஞானி. தியானம்ங்கிறது ஒரு எளிமையான புரிந்து கொள்ளல் மட்டும்தாங்கிறார் அவர். மௌனமாக உட்கார்ந்துருக்கிறது இல்லை தியானம், மந்திரத்தை ஓதிக்கொண்டிருப்பதில் தியானம், மனதின் நுண்ணிய வேலைத்தனங்களை புரிந்து கொள்வது தான் தியானம் அப்படிங்கிறார். அப்படி புரிஞ்சுக்கிறப்போ நமக்குள்ளே ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிறகுது. அது மனசிலிருந்து பிறக்கிறது இல்லை, ஆன்மாவிலிருந்து பேரறிவிலிருந்து பிறக்குது. இதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற முக்கிய கருத்து. இந்த காலத்துலேயும் ஒரு அப்பா இருந்தார். கடைசி காலத்தில் மகனை கூப்பிட்டார். மகனே, உனக்காக நான் விட்டுட்டு போகிறது இந்த பெட்டி தான். இது எங்கள் அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனது, இதை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் நீ இதை திறந்து பார், இந்த அதுக்கான திறவுகோல் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாராம். கொஞ்ச நாள் கழித்து பொட்டியை திறந்து பார்த்துருக்கிறார். பொட்டியில் இருந்தது என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்துக்காக தாத்தா காலத்திலேருந்து யார் யாருக்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற விவரப்பட்டியல் அதுக்குள்ள இருந்துதான்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: தொடர்ந்து காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். ஹார்முஸ் ஜலசந்தியில் இந்திய மாலுமிகள் பயணம் செய்த கப்பல் மீதான தாக்குதல் குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நேற்று பயணித்த MTAL பகியா மற்றும் MT மொம்பாசா ஆகிய இரண்டு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இவ்விரு கப்பல்களிலும் 30 இந்திய மாலுமிகள் பயணம் செய்தனர். இது தொடர்பாக புதுடெல்லியில் உள்ள ஈரான் தூதரகத்தின் துணை தூதர் நேற்று

வெளியுறவு அமைச்சகத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவரிடம் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள மகாத்மா காந்தி அரசு முதுகலை பல் மருத்துவக் கல்லூரியில் மேலும் 2 புதிய முதுகலை பல் மருத்துவ படிப்புகள் இந்த ஆண்டு முதல் தொடங்கப்படும் என்று அக்கல்லூரியின் நிறுவன தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான திரு ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதற்கு மத்திய சுகாதாரத்துறை மற்றும் தேசிய பல் மருத்துவ கமிஷன் அங்கீகாரம் அளித்துள்ளன என்றும், இதன் மூலம் இக்கல்லூரியின் அனைத்து பல் மருத்துவ துறைகளிலும்

அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதற்கு மத்திய சுகாதாரத்துறை மற்றும் தேசிய பல் மருத்துவ கமிஷன் அங்கீகாரம் அளித்துள்ளன என்றும், இதன் மூலம் இக்கல்லூரியின் அனைத்து பல் மருத்துவ துறைகளிலும் முதுகலை பல் மருத்துவ படிப்புகள் உள்ளன என்றும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அறிவுறுத்தலின்படி காரைக்கால் மாவட்டத்தில் மாதந்தோறும் நடத்தப்படும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் இன்று நடைபெறும் என்று அம்மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி தலைமையில் இம்முகாம் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை இன்று காலை 9:30 முதல் நண்பகல் 12 வரை நேரில் வந்து தெரிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியரின் செயலர் திரு வித்யாதரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பிஃபா உலகக்கோப்பை முதல் அரையிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் அணியும் ஸ்பெயின் அணியும் நேற்று மோதின. அமெரிக்காவின் டல்லாஸ் மைதானத்தில் நேற்று நள்ளிரவு இந்திய நேரப்படி 12:30 தொடங்கிய ஆட்டத்தில் பிரான்ஸ் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணி அபாரமாக வீழ்த்தி வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் உள்ள எட்ஜ் பாஸ்டனில் நடைபெற்ற முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்தை 6 வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:00.

2.8 இசையோடு என்றும் நீங்கள். இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் கொடுத்திருக்காங்க அசாம்ல இருந்து ஹிதேந்திர தாஸ். அவங்களுடைய விருப்ப பாடல் மலைக்கோட்டை படத்துல இருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நிகழ்ச்சியில அடுத்ததா வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியம். இவங்களோட விருப்பமான பாடல் புஷ்பா படத்துல இருந்து வருது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 7598510505 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி தான் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததான் நினைத்தேன் வந்தாய், இந்த படத்துல இருந்து பாடல் வேணும் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க கொழும்பங்கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன்.

கிங் எஃப்எம் ரெயின்போ 102.8 இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததா அபூர்வ சகோதரர்கள் இந்த படத்திலிருந்து விருப்ப பாடல தெரிவிச்சிருக்காங்க. கோவை வடவெளியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததா ராதா பிரியா தேனி மாவட்டத்திலிருந்து வாட்ஸ்அப் கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய விருப்ப பாடல் கிழக்கு சீமையிலே படத்திலிருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8 வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில அடுத்ததா பாண்டிய நாடு, இந்த படத்துல இருந்து விருப்ப பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. காரைக்கால்ல இருந்து எஸ் சேப்பு விஜயராகவன்,

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8, இசையோடு என்றும் நீங்கள்.
2: டைம் கரெக்டா 9:33 4 நொடிகள் ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததா புன்னகை மன்னன், இந்த படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம், பொம்மிநாயக்கன்பட்டி செல்வம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததா பூவே உனக்காக இந்த படத்துல இருந்து பாடல கேட்க போறீங்க. இந்த பாடல விருப்ப பாடல தெரிவிச்சிருக்காங்க சோனாட்சி, சிவகுமார், கடலூர் கூத்து பாக்கத்துல இருந்து.

0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: நிகழ்ச்சியோட நிறைவாக INR மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன் பன்ருட்டிலிருந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. இவங்களோட விருப்ப பாடல் பணக்காரன் படத்துல இருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

0: இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். பிரெஞ்சு தேசிய தினம் புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் சார்பில் நேற்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர் திரு சிவக்கொழுந்து, புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணைத் தூதர் திரு யூன் பிலிப் ஹூதர், முன்னாள் சபாநாயகர் திரு ஏம்பலம் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது சிறப்புரையாற்றிய துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், பிரான்சுக்கும் புதுச்சேரிக்கும் இடையில் நீண்டகால வரலாற்று பண்பாட்டு உறவுகள் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில் சுமார் 3200 பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரெஞ்சு குடியுரிமை மக்களின் சொத்துக்களை பாதுகாக்க தனி பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. பிரான்சில் இருந்து புதுச்சேரிக்கு நேரடி விமான சேவை கிடைக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. பிரெஞ்சு அரசாங்கம் அதற்காக ஒத்துழைப்பு

அளிக்க வேண்டும் என்று திரு கைலாஷ்நாதன் பேசுகையில் கேட்டுக்கொண்டார். புதுவை தமிழ்ச் சான்றோர் பேரவையின் சார்பில் கவியரசர் கண்ணதாசனின் நூற்றாண்டு விழா அவர் பிறந்த ஊரான சிறுகூடல்பட்டியில் நடந்தது. கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் தலைமையில் நடந்த நூல் வெளியீட்டு விழா, பாவரங்கம் மற்றும் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கவியரசு கண்ணதாசனின் மூத்த அண்ணன் மருமகள் திருமதி ஜெயந்தி கண்ணப்பன், கலைமாமணி கவிஞர் அருண் நாகப்பன், புதுவை கவிஞர்கள் திரு வடுகை கண்ணன், புதுவை தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு, திரு ஆதி சுவசரவணன், திரு வீரமுருகையன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கலைமாமணி பேராசிரியர் அரங்க முருகையன், கலைமாமணி மு பாலசுப்பிரமணியன், திரு சொர்க்கோ திருநாவுக்கரசு, மயிலம் தமிழ்க்கல்லூரி முதல்வர் திரு திருநாவுக்கரசு உள்ளிட்ட பலருக்கும் கவியரசு கண்ணதாசன் விருதினை தமிழ்நாடு வனம் மற்றும் இயற்கை வளத்துறை அமைச்சர் திரு துரைபிரபு வழங்கினார். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் இந்திய போராட்ட வீரருமான பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள் விழா அரசின் சார்பில் கடந்த 2007 முதல் கல்வி வளர்ச்சி நாளாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று காலை 10 மணி அளவில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான

துரைபிரபு வழங்கினார். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் இந்திய போராட்ட வீரருமான பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள் விழா அரசின் சார்பில் கடந்த 2007 முதல் கல்வி வளர்ச்சி நாளாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று காலை 10 அளவில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ரங்கசாமி காமராஜரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்ய இருப்பதாகவும் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், இளைஞரணி, மகளிரணி உள்ளிட்ட கட்சியின் தொண்டர்கள் கலந்து கொள்ள வரும்படி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் திரு என் எஸ் ஜெயபால் அறிக்கை ஒன்றில் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஆகுது. இந்த நேரம் கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கான நேரம். உங்களோட நான் அர்ச்சனா. கெட் செட் கோ நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் நிறைய குவிஸஸ் உங்களுக்காக நம்ம கேட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? எஸ், மேன் அண்ட் பயோஸ்பியர், மனிதன் மற்றும் உயிர்கோளம் அப்படின்னு ஒரு திட்டத்தை யுனெஸ்கோ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் மூலமாக இந்தியா மட்டுமல்லாது பல நாடுகளில் உயிர்கோள காப்பகம் அப்படின்ற ஒன்றை நிறுவியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்தியாவில் 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு. அது எங்கெல்லாம் இருக்கு, அதை பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. எஸ், இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகம் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா, இது சம்பந்தமான நிறைய கேள்விகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் என்ன கேள்வி? முதல் கேள்வி தெரிஞ்சுக்கலாமா? அகத்தியர் மலை. எஸ், அகத்தியர் மலை உயிர்கோள காப்பகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இது தமிழ்நாட்டை சார்ந்தது அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான விஷயம். பட் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. ஸோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230. காதலில் விழுந்தேன் படத்துல ஒரு சுபஹிட் சாங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.

0: பத்து மணி பத்தஞ்சு நிமிஷம் ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா, எஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகங்கள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில அகத்தியர் மலை உயிர்கோள காப்பகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் மேடம். ராஜகோபால் வில்லியனூர்.
0: ராஜகோபால் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பதில் நான் கேட்ட கேள்விக்கு?
1: 2001 மேடம்.
0: எஸ், 2001 அப்படின்றது சரியான பதில் சொல்லி இருக்கீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: 2016 யுனெஸ்கோல
0: உள்ளடக்கிய பகுதியாக இது இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடியதான். சரியான பதில் சொல்லிருக்கீங்க. மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: ரொம்ப நலமா இருக்கும் சார்.
1: வாழ்த்துக்கள். கடவுளுடைய வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்க.
0: தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ கேளுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் இந்த அகத்தியர் மலை உயிர்கோள காப்பகம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, செந்தூர்னி வனவிலங்கு சரணாலயம், பெப்பாரா வனவிலங்கு சரணாலயம், அது மட்டும் இல்லாம களக்காடு முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம், நெய்யார் வனவிலங்கு சரணாலயம், இந்த நான்கும் அடங்கிய ஒரு பகுதியை தான் இவங்க வந்து அகத்தியர் மலை உயிர்கோள காப்பகம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. சோ இரண்டாவது என்ன கேள்வி காத்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்காக? எஸ், அச்சனக்மர் அமர்கண்டக் மீண்டும்

சொல்றேன், கேள்வி நோட் பண்ணிக்கோங்க. அச்சனக்மர் அமர்கண்டக் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு நீங்க வாட்ஸ்அப் கூட பண்ணலாம் 7598510505 அண்ட் கால் பண்ணி சொல்லலாம் 2271760 மற்றும் 2275233. இப்போ ஒரு ஸ்பெஷல் சாங் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு பீமா படத்திலிருந்து, தொடர்ந்து கேளுங்க. இதே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா.
6: Get set go கேட்டிருக்கீங்க from Rainbow புதுவை நோட்ஸ் என்ற புள்ளியில. இந்தியாவின் உயிர்கோள காப்பகங்கள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில 1971 யுனெஸ்கோ இந்த அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவில் 1979 முதல் உயிர்கோளம் நிறுவப்பட்டிருக்கு. அந்த வரிசையில் அச்சனக்மர் அமர்கண்டக் உயிர்கோள காப்பகம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க கேட்கலாமா? வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
7: புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
6: அறந்தாங்கி ஐயப்பன், எப்படி இருக்கீங்க?
7: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: ரொம்ப சூப்பரா இருக்கும். சொல்லுங்க என்ன பதில்.
7: சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேச மாநில எல்லையில இருக்கு.
6: எஸ், சரியான பதில் சொல்லிருக்கீங்க.
7: வாழ்த்துக்கள்
6: நான் சொல்லி முடிச்சிருந்தே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரியா?
7: இப்ப சொல்லுங்க ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த மாதிரி நீங்க கேள்வி கேக்குறீங்கல்ல, இதற்கு நாங்க சரியான விடை சொன்னா எங்களுக்கு பிடிச்ச பாட்டு கொடுக்கற மாதிரி வந்தா நல்லா இருக்கும்.
6: கண்டிப்பா உங்களுடைய ரெக்வஸ்ட்டை நாங்க வந்து நிலை இயக்குநருக்கு தெரியப்படுத்துறோம், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. எஸ், இந்த அச்சனக்மர் அமர்கண்டக் இந்த உயிர்கோள காப்பகம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் இந்த இரு மாநிலங்களின் எல்லைகளில் அமைந்திருக்கு. 2005 நிறுவப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நர்மதா, சோன் மற்றும் ஜோஹிலா நதிகளின் பிறப்பிடமாக இந்த இடம் இருக்கு. வங்காள புலிகள், சிறுத்தைகள் மற்றும் அரிய மருத்துவ தாவரங்கள் நிறைந்த ஒரு பல்லுயிர் மையமாக இந்த அச்சனக்மர் அமர்கண்டக் உயிர்கோள காப்பகம் இருந்துட்டு இருக்கு. இந்த நேரம் உங்களுக்காக என்ன கேள்வி காத்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவின் மிகச்சிறிய உயிர்கோள காப்பகம் எது? அதை நீங்க தான் சொல்ல போறீங்க. சோ மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், இந்தியாவின் மிகச்சிறிய உயிர்கோள காப்பகம் எது? கால் பண்ணுங்க நம்ம FM ரெயின்போக்கு. இந்த நேரம் பாடல் உங்களுக்காக கேட்கலாம், வாங்க.
8: Hi. Are you single? Buy me a drink. Hey, let's go out, man. Your place?

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை நோட் செண்டு பிளேட்டில் கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. டைம் இப்போ 10:47:43 நொடிகளாகுது. நம்ம நிகழ்ச்சியில் இந்தியாவின் உயிர்கோள காப்பகங்கள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் இந்தியாவின் மிகச்சிறிய உயிர்கோள காப்பகம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆன்சருக்கான க்ளூ சொல்லணும் அப்படின்னா, 7 மாநிலங்கள் வட இந்தியாவில் ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அங்கே தான் அந்த ஸ்டேட் அமைஞ்சிருக்கு. ஈஸியான க்ளூ கொடுத்துருக்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், இந்தியாவின் மிகச்சிறிய உயிர்கோள காப்பகம் எது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230. இங்கே வாட்ஸ்அப்ல பண்ணலாம் 7598510505.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சரித்திரம் படைத்த சாதனை பெண்கள்,
2: தொழில் முனைவோர்கள்,
1: நாடக கலைஞர்கள்,
2: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
2: FM ரெயின்போ புதுவை 102.8
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
2: ஹாய் ஸ்நேகிதியே.
1: ஹாய் ஸ்நேகிதியே.

பெனி தயாள் சின்மை இவங்க குரல்ல ஒரு சுவை சாங் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. சக்கரை கட்டிப்படத்துல இருந்து கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல. இந்தியாவின் உயிர்கோள காப்பகங்கள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில இந்தியாவின் மிகச்சிறிய உயிர்கோள காப்பகம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். இங்க நமக்கு சரியா வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க முத்தியால் பேட்டையிலிருந்து கௌஷிக். சோ இவங்களுக்கு இந்த நேரம் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எஸ், என்ன உயிர்கோள காப்பகம் அது தெரியுமா? அசாமில் இருக்கக்கூடிய திப்ரு சைக்கோவா உயிர்கோள காப்பகம். எஸ், அசாமில் இருக்கக்கூடிய திப்ரு சைக்கோவா உயிர்கோள காப்பகம் தான் இந்தியாவின் மிகச்சிறிய உயிர்கோள காப்பகமா இருக்கு. ஏன் இதை உயிர்கோள காப்பகம் ரொம்ப சிறியதுன்னு சொல்றாங்கன்னா 820 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல மட்டும்தான் இருக்கு. இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா செம்பாண்டா, ஹூல கிப்பன் இது போன்ற அனிமல்ஸ் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம தனித்துவமான சிட்ரஸ் தாவர இனங்களும் இங்க இருக்கு. கெட் செட் கோ கிட்டீங்க. இந்த நேரம் உங்களுக்காக என்ன கேள்வின்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் சொல்லலாம், தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவின் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? நம்ம எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230.

0: பத்து மணி 40 நிமிடம் 36 நொடிகள் ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை நோட் செண்டு புள்ளிட்ட கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. மேன் அண்ட் பயோஸ்பியர், மனிதன் மற்றும் உயிர்கோள காப்பகம் யுனெஸ்கோ ஆரம்பித்த ஒரு ஸ்கீம் இது. இதன் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் உயிர்கோள காப்பகம் யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில இந்தியாவில் 18 உயிர்கோள காப்பகம் இருக்கு. அந்த வகையில இந்தியாவின் மன்னார் வளைகுடா காப்பகம் எப்போது நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சேலம் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கும், சொல்லுங்க என்ன பதில்.
1: மேம், இது வந்து 1989 பிப்ரவரி மாதம் 18 அப்படிங்கறதுதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஆனா அபிஷியலா பாத்தீங்கன்னா யுனெஸ்கோவால் 2001 வந்து மேன் அண்ட் பயோஸ்பியர் என்ஏடி அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல அதை வந்து எல்லாருக்கும் பிரகடனப்படுத்தினாங்க மேம். இதனுடைய கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காப்பகம் 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டர்

0: என்ன சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முதல் மரைன் பயோஸ்பியர் சவுத் ஈஸ்ட் ஏசியாலேயே இதுதான் அப்படின்னு
1: சொல்றாங்க.
0: ஆமா நிறைய
1: நீங்களே சொல்லிட்டீங்க. மன்னார் வளைகுடா, இது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டு இலங்கையின் மேற்கு கடற்கரைக்கும் இந்தியாவின் தென்கிழக்கு முனைக்கும் இடையில சோழ மண்டல கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய முக்கிய விலங்கினங்கள் அப்படின்னு சொல்லப்போனா கடல் பசு, ஆலிவுருளி, ஆமைகள், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விலங்கினமாக இருக்கு. ஓகே, கெட் செட் கோ, கிடைச்சிக்கிங்க. இந்த நேரம் நமக்கு சரியா வாட்ஸ்அப் கூட பண்ணிருக்காங்க, சோ அவங்க பேரையும் சொல்லணும் இல்லையா. எஸ், குறிஞ்சிப்பாடி அருண்குமார், தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு, அது மட்டும் இல்லாம சிவலிங்கம், தமிழ்ச்செல்வி, தர்மா, ரஞ்சித், வேல்ராம்பட்டு வந்து பண்ணிருக்காங்க. சோ இவங்க எல்லாருக்குமே நிலையத்தின் சார்பாக இந்த நேரம் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எஸ், இந்த நேரம் கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்கான கேள்வி என்ன தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவின் 18வது உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது, அதன் பெயர் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. சோ இரண்டு கேள்விகள் இணைந்த ஒரே கேள்வியை நான் கேட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கேள்வி தான், நீங்க சொல்லலாம் ஆன்சரை. சோ மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், இந்தியாவின் 18வது உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது, அதன் பெயர் என்ன? நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு நீங்க கால் பண்ணி சொல்லலாம். அண்ட் வாட்ஸ்அப் பண்றேன் சொல்றவங்க 7598510505 க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த நேரம் பாட்டு உங்களுக்காக அயன் படத்திலிருந்து. நீங்க கேட்டுக்கிறது கெட் செட் கோ வித் மீ அர்ச்சனா.

0: ரெயின்போ புதுவை நோட் ஷெட் பிளேட்டில் கெட் செட் கோ கிடைச்சிக்கிங்க. டைம் இப்போ 10:49:46 ஆகுது. நம்ம நிகழ்ச்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகங்கள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் இந்தியாவின் 18வது உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது, அதன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நேரம் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாமே. வணக்கம்
1: அனைவருக்கும்,
0: சொல்லுங்க. உற்சாகமான காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க, உங்க பேர் என்ன?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம். நலமா இருக்க, நீங்களா எப்படி இருக்கேன்?
0: ரொம்ப நலமா இருக்கும், சொல்லுங்க என்ன பதில்.
1: மத்திய பிரதேசத்தில் உள்ள பன்னா உயிர்கோள காப்பகம்.
0: பன்னா உயிர்கோள காப்பகம் அப்படின்றது சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. நிறையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரணாலயமாக இந்த பன்னா உயிர்கோள காப்பகம் இருக்கு. இந்தியாவின் 22வது புலிகள் சரணாலயம் இருக்கு. ஓகே, இந்த உயிர்கோள காப்பகம்னா என்ன? எஸ், கடல் சார்ந்த பகுதியாக இருக்கலாம், அல்லது கடல் பகுதியாக கூட இருக்கலாம், நிலம் சார்ந்த பகுதியாக இருக்கலாம். பல்லுயிர் பெருக்கத்திற்கு விலங்கினங்கள், தாவர இனங்கள், இது எல்லாமே வளரக்கூடிய ஒரு சரியான சூழலாக இருக்கும் இடத்தை தான் உயிர்கோள காப்பகமாக யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில இந்தியாவில் 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு. இந்த நேரம் நமக்கு என்ன கேள்வி தெரிஞ்சுக்கலாமா? எஸ், இமாச்சல் பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகத்தின் பெயர் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. இமாச்சல் பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகத்தின் பெயர் என்ன? நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு நீங்க கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275203. நமக்கு இங்க சரியான பதில வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு. ஸோ இவங்களுக்கு நேரம் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். உங்கள் பதிலை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் சொல்லலாம். 7598510505.

0: கெட் செட் கோ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகங்கள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில ஹிமாச்சல் பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: ஓகே, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கீங்க மேடம்?
0: ரொம்ப நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பதில்?
1: இது வந்து குளிர் பாலைவன உயிர்கோள காப்பகம் மேடம். இமாச்சல பிரதேசத்தில் ஒரே உயிர்கோளகம் குளிர்
0: பாலைவன உயிர்கோள காப்பகம் அப்படின்றது சரியான பதில்.
1: 2009 ஆம் ஆண்டு செயல்பட்டு இருக்கு மேடம்.
0: எஸ், 2009 ஆண்டு நிறுவப்பட்டது. சரியான பதில் சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து கேளுங்க.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மான்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மான்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வல்லம் சிப்காட் தொழிற்சாலையில் 100 படுக்கைகளுடன் கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையை திரு மான்சுக் மாண்டவியா நேற்று காணொலி வாயிலாக திறந்து வைத்து பேசுகையில், இதுபோன்ற மருத்துவமனைகள் அதிக தரத்துடன் செயல்படுவதன் மூலம் தொழிலாளர்களுக்கு உயர்தர சிகிச்சை கிடைப்பதாகவும் திரு மான்சுக் மாண்டவியா மேலும் தெரிவித்தார். பாலஸ்தீன மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சக செயலர் திருமதி ஸ்ரீபிரியா ரங்கநாதன் பெல்ஜியம் தலைநகர் பிரஸ்ஸல்ஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றுகையில் கூறினார். ஹோர்முஸ் நீரணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் திரும்ப பெற்றுள்ளார். இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் வரும் 17 தேதி வெள்ளிக்கிழமையன்று சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறவுள்ளது. இம்முகாமில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையைச் சேர்ந்த சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிகிச்சை அளிக்க உள்ளனர். குழந்தைகள் அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் டாக்டர் ஸ்ரீராம் இதய

நோய் நிபுணர் டாக்டர் பாலமுருகன், நரம்பியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் துரைராஜ், சிறுநீரகவியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் பாலசுப்ரமணியம் முத்தையா ஆகியோரும் இச்சிறப்பு முகாமிற்கு வருகை தரவுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, டைம் கரெக்டா 11:03 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி மெரடி மேஜிக். நான் உங்க ஆர்ஜே ஆஷா. நிகழ்ச்சியில சூப்பரான மெலடியான சாங்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. அடுத்தடுத்து சோ கண்டினியூஸா வந்து நிறைய மெலடி சாங்ஸ் கேட்க போறீங்க, சூப்பரான சாங்ஸ் எல்லாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: மெல்டி மேஜிக் நிகழ்ச்சி.

0: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மெல்லி மேஜிக் நிகழ்ச்சியை தான் இப்ப ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக தாமரை வரிகள்ல கே கே ஸ்ரேயா கோஷல் தான்விஷா பாடிய பாடல் கண்ட நாள் முதல் படத்திலிருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: மெல்டி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா தேவி ஸ்ரீபிரசாத் இசையில நான் முத்துக்குமார் வரிகள்ல திப்பு சுமங்கலி பாடிய பாடல் ஆறு படத்துல இருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

0: விவசாயிகளுக்கு ஓர் அறிவிப்பு. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் உருவாக்கிய கிசான் சாரதி மொபைல் ஆப் விவசாயிகளுக்கு அறிவியல் மற்றும் பயனுள்ள விவசாய தகவல்களை கொண்டு செல்லும் ஒரு முக்கிய ஊடகமாகும். உங்கள் அனைவரிடமும் கோரிக்கை, நீங்கள் இன்னும் இந்த ஆப்பை டவுன்லோட் செய்யவில்லை என்றால் இன்றே அதை உங்கள் மொபைலில் நிறுவி பதிவு செய்யுங்கள். இன்று ஜூலை 15 மதியம் 12:30 மணி முதல் 3 மணி வரை கிசான் சாரதி போர்ட்டலில் ரியல் டைம் ஃபீட்பேக்கை போலிங் நடைபெறும். உங்கள் மதிப்புமிக்க ஆலோசனை மற்றும் ஃபீட்பேக் விவசாய ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க சேவைகளை மேலும் பயனுள்ளதாகவும் விவசாயி நலன் பேணுவதாகவும் ஆக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும். ஆகவே உங்களிடம் அனைவரிடமும் வேண்டுகோள், நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கிசான் சாரதி ஆப் மூலம் போலிங்கில் பங்கேற்கவும் மற்றும் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுக்கவும். கூகுள் பிளே ஸ்டோரில் கிசான் சாரதி .farmer என்ற கிசான் சாரதி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இவ்வாறு இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழக துணை தலைமை இயக்குநர் டாக்டர் ராஜ்பீர் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் எஸ் ரவி அவர்களின் அலைபேசி எண் 9443239336 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.
2: மன்னா மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
3: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
3: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
2: என்ன வழி?
3: இத கேளுங்க அண்ணா.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
5: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
6: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
7: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
8: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
7: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
9: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பனே.
8: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சி.

0: காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.

நேர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் மதியம் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம் வில்லியனூர் ஓவியர் எஸ் அரியபுத்திரி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க மெலடி மேஜிக் நிகழ்ச்சிய. டைம் கரெக்டா 11:33 ஆகுது. நிகழ்ச்சியில அடுத்ததா நீங்க கேட்க போற பாடல் உள்ளம் கேட்குமே. இந்த படத்துல இருந்து வைரமுத்து வரிகள்ல ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீ மதுமிதா பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு வாங்க.

0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: விவசாயிகளுக்கு ஒரு அறிவிப்பு. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் உருவாக்கிய கிசான் சாரதி மொபைல் ஆப் விவசாயிகளுக்கு அறிவியல் மற்றும் பயனுள்ள விவசாய தகவல்களை கொண்டு செல்லும் ஒரு முக்கிய ஊடகமாகும். உங்கள் அனைவரிடமும் கோரிக்கை, நீங்கள் இன்னும் இந்த ஆப்பை டவுன்லோட் செய்யவில்லை என்றால் இன்றே அதை உங்கள் மொபைலில் நிறுவி உங்களிடம் பதிவு செய்யுங்கள். இன்று July 15 மதியம் 12:30 முதல் 3 வரை கிசான் சாரதி போர்ட்டலில் ரியல் டைம் ஃபீட்பேக் போலிங் நடைபெறும். உங்கள் மதிப்புமிக்க ஆலோசனை மற்றும் ஃபீட்பேக்கை விவசாய ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க சேவைகளை மேலும் பயனுள்ளதாகவும் விவசாயி நலன் பேணுவதாகவும் ஆக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும். ஆகவே உங்களிடம் அனைவரிடமும் வேண்டுகோள், நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கிசான் சாரதி ஆப் மூலம் போலிங்கில் பங்கேற்கவும் மற்றும் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுக்கவும். play.google.com ஸ்டோர் ஆப் டீடைல்ஸ் கிசான் சாரதி .farmer என்ற கிசான் சாரதி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இவ்வாறு இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழக துணை தலைமை இயக்குநர் டாக்டர் ராஜ்பீர் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் எஸ் ரவி அவர்களின் அலைபேசி எண் 944

0: 3239333766 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: மெல்லிமேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 102.8 நிகழ்ச்சியில. அடுத்ததா சச்சின் படத்துல இருந்து பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: மெல்லி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா பாக் விஜய் வரிகள்ல ஹரிஷ் ராகவேந்திரா கங்கா பாடிய பாடல் உங்களுக்காக தேவதையை கண்டேன் படத்திலிருந்து வரதை கேட்டுட்டு வாங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: விவசாயிகளுக்கு ஓர் அறிவிப்பு. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் உருவாக்கிய கிசான் சாரதி மொபைல் ஆப் விவசாயிகளுக்கு அறிவியல் மற்றும் பயனுள்ள விவசாய தகவல்களை கொண்டு சேர்க்கும் ஒரு முக்கிய ஊடகமாகும். உங்கள் அனைவரிடமும் கோரிக்கை, நீங்கள் இன்னும் இந்த ஆப்பை டவுன்லோட் செய்யவில்லை என்றால் இன்றே அதை உங்கள் மொபைலில் நிறுவி பதிவு செய்யுங்கள். இன்று ஜூலை 15 மதியம் 12:30 முதல் 3 வரை கிசான் சாரதி போர்ட்டலில் ரியல் டைம் ஃபீட்பேக் போலிங் நடைபெறும். உங்கள் மதிப்புமிக்க ஆலோசனை மற்றும் ஃபீட்பேக் விவசாய ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க சேவைகளை மேலும் பயனுள்ளதாகவும் விவசாயி நலன் பேணுவதாகவும் ஆக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும். ஆகவே உங்கள் அனைவரிடமும் வேண்டுகோள், நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கிசான் சாரதி ஆப் மூலம் போலிங்கில் பங்கேற்கவும் மற்றும் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுக்கவும். கூகுள் பிளே ஸ்டோரில் போய் கிசான் சாரதி ஃபார்மர் என்ற கிசான் சாரதி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இவ்வாறு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழக துணைத் தலைவர் இயக்குநர் டாக்டர் ராஜ்பீர் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் எஸ் ரவி அவர்களின் அலைபேசி எண் 944-32-933-76 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட்லாம் இல்லையா?
3: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
2: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: மெல்லி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவு தரத்துக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவாக மன்மதன் படத்துல இருந்து பாடல் வருது கேளுங்க.

0: நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். விடுதலை போராட்ட வீரரும் சிறந்த அரசியல் ஆளுமையுமான பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளான இன்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். சமூக ஊடக பதிவில் இந்திய அரசியலின் மிகச்சிறந்த தலைவர்களில் ஒருவராக காமராஜர் திகழ்வதாகவும் எளிமை, நேர்மை மற்றும் சுயநலமற்ற பொதுச்சேவை ஆகியவற்றின் அடையாளமாக காமராஜர் திகழ்ந்ததையும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, காமராஜர் இந்தியாவின் விடுதலை இயக்கத்தின் முக்கிய தூணாகவும் சிறந்த பொதுநல ஆளுமையாகவும் திகழ்ந்ததாகவும், தேசத்தை கட்டமைப்பதில் தனது வாழ்வை அர்ப்பணித்தவர் காமராஜர், அவரது அர்ப்பணிப்பு பல தலைமுறையினருக்கு வழிகாட்டுவதாகவும் பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு சார்பாக காமராஜரின் பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காமராஜர் சாலை அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு வி பி சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆறுமுகம் என்கிற ஏ கே டி, திரு நேரு என்கிற குப்புசாமி, திரு அழகு என்கிற அழகானந்தம், திரு வையாபுரி மணிகண்டன், திரு மோகன்தாஸ் ஆகியோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதிதாக கண்டறியப்பட்ட 13 கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். மாலிப்டனம், கிராஃபைட், குளோகோனைட், டைட்டானியம், டங்ஸ்டன், லித்தியம் போன்ற அரிய வகை கனிமங்கள் அடங்கிய சுரங்கங்கள் ஏலமிடப்பட உள்ளன. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீரர் திரு அனில் மேனன் நேற்று இரவு ரஷ்ய விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டுச் சென்றார். சொயூஸ் MS-29 விண்கலம் மூலம் இந்திய நேரப்படி நேற்று இரவு 7:17 அவர் புறப்பட்டுச் சென்றதாக நாசா அறிவித்துள்ளது. கீவி நகரை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்ட ரஷ்ய ஏவுகணைகளை இடைமறித்து முறியடித்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ புதுவை 102.8 கிடைச்சிருக்கீங்க. டைம் இப்போ 12:03 27 ஆகுது. வரலாற்றில் இன்ற நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. வரலாற்றின் சுவடுகளை திரும்பி பார்க்கும் நிகழ்ச்சி இது வரலாற்றில் இன்று. இன்று ஜூலை 15 வரலாற்றில் என்னென்ன நிகழ்வுகள் நிகழ்ந்தேறி இருக்கின்றன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால உங்களுக்காகவே ஒரு சுபஹிட் சாங் காத்துட்டு இருக்கு. பாஷா படத்துல இருந்து KJS தாஸ், KS சித்ரா குரல்ல கேக்கலாம் வாங்க.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: இன்று ஜூலை 15 வரலாற்றில் என நிகழ்வு தெரிஞ்சுக்கலாமா? ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 15 உலக இளைஞர் தினம், உலக இளைஞர் திறன் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. இதன் நோக்கம் என்ன தெரியுமா? உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இளைஞர்களின் திறன்களை ஊக்குவிப்பதுதான் இந்த தினத்தின் நோக்கமாக ஐநா சபை இந்த தினத்தை அறிவிச்சிருக்காங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: விவசாயிகளுக்கு ஒரு அறிவிப்பு. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் உருவாக்கிய கிசான் சாரதி மொபைல் ஆப் விவசாயிகளுக்கு அறிவியல் மற்றும் பயனுள்ள விவசாய தகவல்களை கொண்டு செல்லும் ஒரு முக்கிய ஊடகமாகும். உங்கள் அனைவரிடமும் ஒரு கோரிக்கை. நீங்கள் இன்னும் இந்த ஆப்பை டவுன்லோட் செய்யவில்லை என்றால் இன்றே அதை உங்கள் மொபைலில் நிறுவி பதிவு செய்யுங்கள். இன்று ஜூலை 15 மதியம் 12:30 முதல் 3 வரை கிசான் சாரதி போர்ட்டலில் ரியல் டைம் ஃபீட்பேக் போலிங் நடைபெறும். உங்கள் மதிப்புமிக்க ஆலோசனை மற்றும் ஃபீட்பேக் விவசாய ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க சேவைகளை மேலும் பயனுள்ளதாகவும் விவசாயி நலன் பேணுவதாகவும் ஆக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும். ஆகவே உங்கள் அனைவரிடம் ஒரு வேண்டுகோள். நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கிசான் சாரதி ஆப் மூலம் போலிங்கில் பங்கேற்கவும் மற்றும் உங்கள் ஃபீட்பேக் கொடுக்கவும். கூகுள் பிளே ஸ்டோரில் கிசான் சாரதி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இவ்வாறு இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழக துணை தலைமை இயக்குநர் டாக்டர் ராஜ்பி சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் எஸ் ரவி அவர்களின் அலைபேசி எண் 9443293376 என்ற எண்ணில் அவரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். புதுவை 102.8 வரலாற்றில் இன்று கேட்டிருக்கீங்க. இன்று ஜூலை 15 கல்வி வளர்ச்சி தினம். எஸ், ஒவ்வொரு ஆண்டும்

வளர்ச்சி தினம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. எதற்காக இந்த தினம் அப்படின்னா, மறைந்த தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. இதன் முக்கியத்துவம் என்ன? கல்வியின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. கல்வி சமூக முன்னேற்றத்திற்கும் தனிநபர் வளர்ச்சிக்கும் அடிப்படையாகும் அப்படி உணர்த்துவது இந்த நோக்கத்தின் முக்கிய இந்த தினத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கு. வரலாற்றில் இன்று கேட்டிருக்கீங்க இந்த நேரம் உங்களுக்காக பாடல் பூவெல்லாம் கேட்டு பார்ப்பிடத்திலிருந்து.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

எஃப்எம் ரெயின்போ புதுவை நோட்ஸ் அண்ட் பிளேட்டில் வரலாற்றில் இன்று கேட்டிருக்கீங்க. டைம் இப்போ 12:24:54 ஆகுது. கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த தினம் இன்று. தொண்டு, தூய்மை, எளிமை, தியாகம், நாட்டுப்பற்று இந்த பண்பு நலன்களின் வடிவமாக திகழ்ந்த காமராஜர் அவர்கள் 1903 July 15 விருதுநகரில் பிறந்திருக்காரு. 1936 காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக இவர் இருந்திருக்காரு. 1946-1952 வரைக்கும் சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, அரசரை உருவாக்குபவர், பெருந்தலைவர், கர்ம வீரர் என்றெல்லாம் புகழப்பட்டவர். அது மட்டும் இல்லாம கருப்பு காந்தி என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படுகிறவர். இவரது ஆட்சியின் போது இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இவரை பலரும் தன் வழிகாட்டியாக கருதுறாங்க. இந்த நூற்றாண்டு மக்கள் மனதிலும் நிலையாக இருக்கும் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று.

0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. புதுச்சேரி விவசாயிகள் யாரிடமெல்லாம் ஆண்ட்ராய்ட் கைபேசி உள்ளதோ அவர்களெல்லாம் புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளரின் வேண்டுதலுக்கு இணங்க கிசான் சாரதி எனும் செயலியை உங்களுடைய ஆண்ட்ராய்ட் கைபேசியில் பதிவிறக்கம் செய்யுமாறு தயவுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த செயலியை நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து சுலபமாக பதிவிறக்கம் செய்யலாம். இந்த பதிவிறக்கத்தில் ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் முனைவர் எஸ் ரவி 9443293376 என்ற எண்ணிலும், முனைவர் பி பிரபு 9489052303 என்ற எண்ணிலும், முனைவர் என் மணிமேகலை 9487487650 என்ற எண்ணிலும், கே ஏ அமலோற்பவநாதன் 9443469010 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்ட

0: போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தமிழ் இயக்கம் ஆரம்பித்து தமிழ் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்ட தமிழ் அறிஞர் மறைமலையடிகள் அவர்கள் பிறந்த தினம் இன்று. எஃப்எம் ரெயின்போ புதுவை 107.8 வரலாற்றில் இன்று கேட்டிருக்கீங்க. டைம் இப்போ 12:33:40 ஆகுது. எஸ், தமிழுக்காக பல தியாகங்களை செய்து தமிழ் வளர அரும்பாடுபட்ட மறைமலையடிகள் அவர்கள் பிறந்த தினம் இன்று. மறைமலையடிகள் அவர்கள் 1876 July 15 நாகப்பட்டினத்தில் பிறந்திருக்காரு. தமிழ் பற்றால வேதாச்சலம் என்ற தனது பெயரை மறைமலையடிகள் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. சிறு வயதில் இருந்து இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்டு இருந்தாரு. மேலும் இவர் பாத்தீங்கன்னா 1905 சைவ சித்தாந்த மகா சமாஜத்தை ஆரம்பிச்சிருக்காரு. 1911 துறவு மேற்கொண்டாரு. பல நூல்களை இவர் அச்சில வார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தனித்தமிழ் இயக்கம் ஆரம்பித்து தமிழ் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்ட தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என போற்றப்பட்ட மறைமலையடிகள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று.

0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. வரலாற்றின் சுவடுகளில் இன்றைய நிகழ்வுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் காற்றலி வழியே உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட விடைபெறும் நான் அர்ச்சனா. தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரிட்டனுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் 99% பொருட்களுக்கு 100% வரிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் நாட்டின் ஜவுளித்துறை, தோல்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர், விவசாயிகள் உள்ளிட்டோர் பெரிதும் பயனடைவார்கள் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதன் விளைவாக வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் இந்தியா பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம் முக்கிய மைல்கல்லாக திகழ்வதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் விவசாயிகளும் வேளாண் துறையினரும் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளதை அடுத்து சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரிட்டன் துணை தூதர் டாக்டர் சுதாபா சௌத்ரி இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ள பொருட்களை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இந்த விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் தமிழகத்தின் கரூரில் நடைபெற்ற பிரிட்டனுக்கு ஜவுளிப் பொருட்களை அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சியில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கோவை மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஸ்ரீதர் பங்கேற்று பேசினார்.
1: பேசிக்கலி இந்த எஃப்டிஓட அட்வான்டேஜ் என்னன்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்மளோட காம்படிட்டிவ்னஸ்ல உள்ள பங்களாதேஷ், சைனா

0: மற்ற கண்ட்ரியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட ப்ராடக்ட் கூட நம்மளோட ப்ராடக்ட் காம்படிட்டிவ்னஸ் ஜாஸ்தியா இருக்குது. காரணம் என்னன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா யூகேல வந்து ஜீரோ டு டாக்ஸ்ல போயிடும். சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் அங்க அந்த கண்ட்ரில இருக்காவாசி நம்மளோட ப்ராடக்ட் வந்து பிரிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. சோ எல்லாரும் காம்படிட்டிவ் எட்ஜ் ஓவர் அதர் கண்ட்ரிஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன். செகண்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வி டிட் ஆல்மோஸ்ட் 800 கோர்ஸ் ஃப்ரம் கரூர். சோ இந்த இந்தியா யூகே செட் ஆனால அக்ரிமெண்ட்னால வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி டபுள். வி ஹோப் இட் வில் பி டபுள். கண்டிப்பா வந்து 1600 கோடி பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்கா வச்சு நம்ம கரூர்லேருந்து பண்ணோம்னா டெஃபினட்டா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிஜிஎஃப்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ தட் இஸ் அவர் மெயின் மோட்டோ.
1: தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எளிமை, நேர்மை, தன்னலமற்ற மக்கள் சேவை ஆகியவற்றின் உயரிய அடையாளமாக திகழ்ந்தவர் காமராஜர் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தையும் கல்வி பெறும் நோக்கில் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை தொடங்கி ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு அவர் வழிவகுத்தார் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் காமராஜர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி, கல்வி, ஏழை எளியோரின் நலன் போன்றவற்றில் அவரது பங்களிப்பை நினைவு கூர்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் தேசத்தை முன்னேற்றக்கூடிய ஒரே சக்தி கல்வி என்பதை நம்பிய அவர் எளிய குடும்பத்தினரின் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்து புரட்சி செய்தவர் காமராஜர் என்று கூறியுள்ளார். தமிழகம் இன்று அடைந்திருக்கும் பல்வேறு வளர்ச்சிகளுக்கு வித்திட்டவர் காமராஜர் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவிலிருந்து திரு மன்சூர் அலிகானும் மத்திய பிரதேசத்திலிருந்து திரு ரஜ்னீஷ்குமார் அகர்வாலும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். உலக இளையோர் திறன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் நவீன திறன் பயிற்சி பெற்று இந்தியாவை முன்னணி நாடாக மாற்ற முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி உத்தரப்பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. திறன் இந்தியா இயக்கத்தின் 11வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 2015 ஆண்டு இதே நாளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி திறன் இந்தியா இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இளையோருக்கு திறன் பயிற்சி அளித்து தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான பயிற்சி பெற்ற பணியாளர்களை வழங்குவதற்காகவே இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் 6 கோடி இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திறன் இந்தியா இயக்கத்தின் மூலம் ஆண்டுதோறும் 1 கோடி இளைஞர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். தேசிய புலனாய்வு முகமை மகாராஷ்டிராவில் நடத்தும் புலனாய்வு வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மகாராஷ்டிரா மாநில அரசுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் இது தொடர்பான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மும்பை மாநகர நீதிமன்றத்தின் வளாகத்திலேயே இந்த வழக்குகளை விசாரிக்க இடம் ஒதுக்கப்படவுள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் இந்த சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படவுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படாவிட்டால் ஐநா மீதான மக்களின் நம்பிக்கை குறைய வாய்ப்புள்ளதாக கூறினார்.

கூறினார். 80 ஆண்டுகள் பழமையான ஐநாவின் சட்டங்கள் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள போதுமானதல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அனைத்து நாடுகளும் வளர்ச்சியடைவதற்கு பொருளாதார உதவி வழங்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச நிதி நிறுவனங்கள் வளர்ச்சித் திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க வேண்டும் என்றும் திரு ஹரீஷ் வலியுறுத்தினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. அட்லாண்டாவில் இப்போட்டி நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. இலங்கைக்கு எதிரான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 257 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக தற்போது ஆட்டம் தடைபட்டுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. நேற்று நடைபெற்ற ஓமனுக்கு எதிரான 2வது ஆட்டத்தில் 99-17 என்ற புள்ளிக் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. ஜம்மு காஷ்மீரில் வரும் சனிக்கிழமை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அங்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு பகுதியில் கனமழையால் செனா பள்ளத்தாக்கு பீர்பாஞ்சல் மலைப்பகுதிகளில் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:50, 43 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடன். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன், நீ என்னை நேசிப்பது உண்மையானால் இனிமேல் இதில் தலையிடாதே என்றான் அவன். கண்ணே, என் கண்ணே, இதை நீ என்னிடம் சொல்லாமல் இருந்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும் போல் இருக்கிறதே என்று கத்தினாள் அவள். அவன் தாயின் கரத்தை எடுத்து இறுக்க பிடித்து அழுத்தினான். அவன் அன்போடு அம்மா என்று அழைத்த சொல்லாலும் அவளது கரத்தை இதுவரை இல்லாத இனிய வாஞ்சையோடு அழுத்தி பிடித்ததால் ஏற்பட்ட சக உணர்ச்சியாலும் அவள் மெய்மறந்து போய்விட்டாள். சரி, நான் இதில் தலையிடவில்லை என்று தட்டு தடுமாறி சொன்னாள் அவள். நீ மட்டும் உன்னை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளப்பா, ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். தனது மகனுக்கு எந்தவிதமான ஆபத்து காத்து நிற்கிறது என்பதை அறிய முடியாமல் மீண்டும் அவள் வருத்தத்தோடு சொன்னாள். நீ நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே வருகிறாய். அவனது நெடிய பலம் பொருந்திய உருவத்தை அவள் அன்போடு ஏற இறங்க பார்த்து கொண்டாள். உன் இஷ்டப்படியே நீ வாழப்பா, அதெல்லாம் நான் தலையிடக்கூடிய விவகாரம் இல்லை. நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், நீ மற்ற மனிதர்களோடு பேசும்போது இவ்வளவு தீவிரமாக பேசாதே. மனிதர்களை பற்றிய பயம் உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவர்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்கிறார்கள், பேராசையிலும் பொறாமையாலுமே வாழ்கிறார்கள், அடுத்தவனை துன்புறுத்துவதில் ஆனந்தம் கொள்கிறார்கள். நீ அதை எடுத்து காட்டி அவர்களை குறை கூற தொடங்கினால் உடனே அவர்கள் உன்னையும் பகைப்பார்கள், உன்னை அழித்தே விடுவார்கள். அவளது சோகமயமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அவளது மகன் வாசல்படி அருகே நின்றான். அவள் பேசி முடித்ததும் அவன் லேசாக நகைத்தான். நீ சொல்வது சரிதான், மனிதர்கள் கெட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்றான் அவன். ஆனால் உலகத்தில் நியாயம் என்று ஒன்று இருப்பதாக நான் அறிந்து கொண்டேனே, அதை பார்க்கும்போது இந்த மனிதர்கள்

எவ்வளவோ தேவலை. மீண்டும் அவன் நகைத்தான். பிறகு சொன்னான், இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது என்பது எனக்கே தெரியாது. சிறு பிள்ளையாய் இருக்கும்போது நான் யாரை கண்டாலும் பயப்படுவேன். பெரியவனான பிறகு எவரை கண்டாலும் வெறுக்கவே செய்தேன். சிலரை அவர்களது படு மோசத்தனத்தை கண்டு வெறுத்தேன். ஆனால் மற்றவர்களை அது ஏன் என்று எனக்கு தெரியாது. என்னவோ வெறுக்க வேண்டும் என்பதற்காக வெறுத்தேன். ஆனால் இப்பொழுதோ எல்லாமே எனக்கு வேறுபட்டு தோன்றுகிறது. இது நான் மனிதர்களுக்காக அனுதாபப்படுவதால் ஏற்பட்டிருக்க கூடும். எப்படியானாலும் மனிதர்கள் மோசமாய் நடந்து கொள்வதற்கு எல்லா மனிதர்களும் காரணம் அல்ல என்பதை நான் உணர்ந்து கொண்டதால் என் இதயம் நெகிழ்ச்சியுற்றுவிட்டது. அவன் பேசுவதை நிறுத்திவிட்டு தன் இதயத்திற்குள் கேட்கும் ஏதோ ஒரு குரலை கேட்டது போல நின்றான். பிறகு அமைதியும் சிந்தனையும் நிறைந்தவாறு அவன் சொன்னான், எனவே உனக்கு நான் சொல்ல விரும்பிய உண்மை இதுதான். கிறிஸ்து ரட்சகரே மூமூனி, மிகவும் பயங்கரமாக மாறிவிட்டாய் என்று சொல்லி அவள் மகனை லேசாக பார்த்தாள். அவன் நன்றாக தூங்கிய பிறகு அவள் தன் படுக்கையிலிருந்து மெதுவாக எழுந்து அவன் அருகே சென்றாள். பாவல் மல்லாக்கப்படுத்திருந்தான். உறுதியும் திண்மையும் உரமும் பாய்ந்திருந்த அவனது பிடிவாத தோற்றம் கொண்ட பழுப்பேறிய கடுமையான முகம் வெள்ளை நிறமான தலையணையில் துலாபரமாக தெரிந்தது. அவனது தாய் காலில் ஜோடி எதுவும் அணியாமல் இரவு ஆடையில் அங்கு நின்றாள். அவளது கைகள் மார்பை அழுத்தி பிடித்துக் கொண்டிருந்தன. உதடுகள் சப்தமின்றி அசைந்தன. கண்ணங்களில் பெருகும் கண்ணீர் துளிகள் மெதுவாக உருண்டு வழிந்து கொண்டிருந்தன. தூரத்து உறவினர்களாக நெருங்கியவர்களாக மீண்டும் அவர்கள் இருவரும் தங்கள் மௌன வாழ்க்கையையே நடத்தி வந்தார்கள். வாரத்தின் இடையில் வந்த ஒரு விழா நாளன்று பாவல் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் சமயத்தில் தாயிடம் சொன்னான், சனிக்கிழமையன்று நகரிலிருந்து சிலர் என்னை பார்க்க வருவார்கள். நகரிலிருந்தா என்று திரும்ப கேட்டுவிட்டு திடீரென அவள் தேம்பினாள். எதற்கென்று அழுற என்று பதறிப்போய் கேட்டான் பாவல். ஆடையில் அவள் கண்களை துடைத்துக் கொண்டாள். தெரியாது சும்மா. பயமா இருக்கா? ஆமாம் என்று அவள் ஒப்புக்கொண்டாள். அவள் அருகே குனிந்து அவளது தந்தை பேசுகிற மாதிரி கரகரத்த குரலில் அவன் சொன்னான், பயம் தானம்மா நம்மை எல்லாம் அழித்து விடுகிறது. நம்மை அதிகாரம் பண்ணி ஆளுகிறார்களே, அவர்கள் நமது பயத்தை வைத்துதான் காரியம் சாதிக்கிறார்கள். மேலும் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். கோபப்பட்டுக் கொள்ளாதே என்று உவகையற்று புலம்பினாள் அவள். நான் எப்படி பயப்படாமல் இருப்பது? என் வாழ்க்கை பூராவுமே நான் பயந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆத்மாவே பயத்திலேயேதான் வளர்ந்து வந்திருக்கிறது. என்னை மன்னித்துவிடு, இதை தவிர வேறு வழி கிடையாது என்று மெதுவாகவும் மென்மையாகவும் சொன்னான் அவன். பிறகு அவன் போய்விட்டான். மூன்று நாட்களாக அவளது இதயம் துடியாய் துடித்தது. தன் வீட்டுக்கு வரப்போகும் அந்த அதிசயமான பயங்கரமான மனிதர்களை பற்றி எண்ணும் போதெல்லாம் அவள் பயத்தால் செத்து செத்துதான் பிழைத்தாள். அவர்கள்தான் அவளது மகனையும் அந்த புதிய மார்க்கத்திலே புகுத்திவிட்டவர்கள். சனிக்கிழமையன்று மாலையில் பாவல் தொழிற்சாலையிலிருந்து வீட்டுக்கு வந்தான். முகம் கை கழுவினான், உடைகளை மாற்றினான். உடனே வெளியே கிளம்பி செல்லும் பொழுது சொன்னான், யாராவது வந்தால் நான் இதோ வந்துவிடுவேன் என்று சொல் என்று தாயின் முகத்தை பார்க்காமலே சொன்னான் அவன். நீ தயவு செய்து பயப்படாமல் இரு. அவள் சோர்ந்து போய் ஒரு பெஞ்சில் சரிந்து தொப்பென்று உட்கார்ந்தாள். பாவல் அவளை உம்மென்று பார்த்தான். வேண்டுமானால் நீ வேறு எங்கேயாவது போயிரு என்று யோசனை கூறினான் அவன். அவனது பேச்சு அவளை புண்படுத்திவிட்டது. இல்லை, எதற்காக போக வேண்டும்? அது நவம்பர் மாதத்தின் இறுதி காலம். பனிப்படிந்த பூமியில் ஈரமற்ற வெண்பனி லேசாக பகல் முழுதும் பெய்து பரவியிருந்தது. நடந்து செல்கின்ற தன் மகனது காலடியில் அப்பனி நெரு நெருப்பதை அவளால் கேட்க முடிந்தது. இருட்படலம் ஜன்னல் சட்டங்களின் மீது இறங்கி தொங்கி வேண்டா வெறுப்பாக நிலைத்து நின்றது. அவள் பெஞ்சு பலகையை இரு கைகளாலும் அழுத்தி பிடித்தவாறு அங்கேயே உட்கார்ந்திருந்தாள். வாசலையே கவனித்துக் கொண்டிருந்தாள். அதிசயமான ஆடை அணிகளோடு தீய மனிதர்கள் நாலாபுரத்திலுமிருந்து
இருளின் நூடே ஊர்ந்து ஊர்ந்து வருவது போல அவளுக்கு ஒரு பிரம்மை தட்டியது. அறவுமில்லாத கள்ளத்தனமாய் நடந்து வரும் காலடியோசை தன் வீட்டை சூழ்ந்து நெருங்கிவிட்டதாக

0: சுவரில் விரல்கள் தட்டு தடுமாறி தடவுவதாகவும் அவள் உணர்ந்தாள். யாரோ சீட்டி அடித்து ராகம் இழுப்பது அவளுக்கு கேட்டது. அந்த சீட்டிக் குரல் அமைதியினூடே மெல்லியதாக பாய்ந்து வந்தது. அது சோகமும் இனிமையும் கொண்டதாக, பாழ் இருளுக்குள் எதையோ தேடி தேடி திரிவதாகப்பட்டது. வர வர அந்த குரல் நெருங்கி வந்து கடைசியில் அவளது வீட்டு ஜன்னலை கடந்து சுவரின் மரப்பலகையையும் துளைத்து ஊடுருவி உள்ளே நுழைந்து விட்டதாக தோன்றியது. பலத்த காலடி ஓசை வாசற்புறத்தில் கேட்டது. தாய் திடுக்கிட்டு எழுந்து நின்றாள். அவளது புருவங்கள் உயர்ந்து நெளிந்தன. கதவு திறந்தது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
5: நேரம் 1 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். விடுதலை போராட்ட வீரரும் சிறந்த அரசியல் ஆளுமையுமான பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளான இன்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். சமூக ஊடக பதிவில் இந்திய அரசியலின் மிகச்சிறந்த தலைவர்களில் ஒருவராக காமராஜர் திகழ்வதாகவும், எளிமை, நேர்மை மற்றும் சுயநலமற்ற பொதுச்சேவை ஆகியவற்றின் அடையாளமாக காமராஜர் திகழ்ந்ததையும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, காமராஜர் இந்தியாவின் விடுதலை இயக்கத்தின் முக்கிய தூணாகவும் சிறந்த பொதுநல ஆளுமையாகவும் திகழ்ந்ததாகவும், தேசத்தை கட்டமைப்பதில் தனது வாழ்வை அர்ப்பணித்தவர் காமராஜர், அவரது அர்ப்பணிப்பு பல தலைமுறையினருக்கு வழிகாட்டுவதாகவும் பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு சார்பாக காமராஜரின் பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காமராஜர் சாலை அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு வி பி சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆறுமுகம் என்கிற AKD, திரு நேரு என்கிற குப்புசாமி, திரு அழகு என்கிற அழகானந்தம், திரு வையாபுரி மணிகண்டன், திரு மோகன்தாஸ் ஆகியோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஹோர்முஸ் ஜலசந்தியில் 2 வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து மேற்காசியாவில் கடல்சார் பாதுகாப்பு குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில், மோதல் பாதிப்புக்கு உள்ளான பிராந்தியத்தில் பணியாற்றும் இந்திய மாலுமிகளை பாதுகாப்பிற்காக மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் மாலுமிகளுக்கே முன்னுரிமை என்ற விரிவான முன்னெடுப்பை புதுடெல்லியில் தொடங்கி வைத்து அவர்களின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதி செய்வதற்காக அரசு முழு ஒருங்கிணைந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அமைச்சகங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. இவ்விரு அணிகளும் சந்தித்துக் கொள்வது கடந்த 21 ஆண்டுகளில் இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:16 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
2: ஹலோ, வணக்கம் நேயர்களே. இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜு. குழந்தை என்பவர்கள் ஒரு குடும்பத்தோட செல்வம் மட்டும் இல்லங்க, ஒரு நாட்டோட எதிர்காலமும் அவர்கள் தான். அவர்களின் உடல் நலம், மனநலம், கல்வி, நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றும் பாதுகாப்பு ஆகிய அனைத்தும் இணைந்தால்தான் குழந்தைகளின் நலமும் வளமும் முழுமை பெறும். இன்றைய நிகழ்ச்சியில குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பின் கீழ் ஆழமான உரையாடலுக்காக இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் புதுச்சேரி முன்னாள் குழந்தைகள் ஆணையத்தின் தலைவர் டாக்டர் தேவி பிரியா அவர்கள். நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம்.
3: ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தேவி பிரியா. இன்னைக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, குழந்தைகளுடைய உரிமை, குழந்தைகளுடைய பாதுகாப்பு, அது சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பேச வந்திருக்கேன்.
2: குழந்தைகளின் நலம் அப்படின்னா

0: இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் புதுச்சேரி முன்னாள் குழந்தைகள் ஆணையத்தின் தலைவர் டாக்டர் தேவி பிரியா அவர்கள். நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம்.
1: ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தேவி பிரியா. இன்னைக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, குழந்தைகளுடைய உரிமை, குழந்தைகளுடைய பாதுகாப்பு, அது சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பேச வந்திருக்கேன்.
0: குழந்தைகளின் நலம் அப்படின்னா என்ன, எப்படி அதை புரிந்து கொள்ளலாம் மேம்?
1: குழந்தைகளின் நலம், சோ குழந்தைகள் தான் இந்த உலகம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும், குழந்தைகள் எப்பொழுது ஒரு வீட்டிலோ, வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுதோ, எங்கி பொது இடங்கள்ல ஒரு மனிதனை, ஆணோ பெண்ணோ இல்ல மற்றவர்களை பார்க்கும் பொழுது, எப்போ அவர்களுக்கு ஒரு பய உணர்வு இல்லாமல் இருக்கோ, இன்னைக்கு கொடுக்க வேண்டிய புது டெபினிஷன் இது. எப்பொழுது ஒரு குழந்தை தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே அடி வைத்த நிமிடத்திலிருந்து திருப்பி அது வெளி உலகத்தை எல்லாம் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் பயம் இல்லாமல் சுதந்திரமாக நியாயமாக செயல்பட முடிகிறதோ, அப்போதுதான் அந்த குழந்தைக்கான முழு உரிமையும் நம்ம பெற்றுக் கொடுத்ததாக அர்த்தம். குழந்தைகள் நலன் அப்படின்னாலே இந்த ஒரு வரியிலே முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அந்த குழந்தை வீட்டில இருந்து வெளியே போகும்பொழுது அதோடைய பாதுகாப்பு, அதோடைய உணவு, பழக்க வழக்கம், இத அத்தனையும் உள்ளடக்கி வந்து ஒரே சர்க்கிள்ல வந்து முடிச்சிட்டோம். இப்போ சோ ஒரு குழந்தை எப்போ அடுத்தவர்களை பார்க்கும் பொழுது தைரியமாக எதிர்கொள்ளுதோ, அதுதான் வாழ தகுதியான பூமியாக இது இருக்க முடியும், வாழ தகுதியான இடமாக இருக்க முடியும். ஸோ இதில் எந்த இந்த இந்த சைக்கிளில் எங்க ஒரு இடத்துல ப்ராப்ளம் வந்தாலும் அந்த குழந்தையோட நலன் பாதிப்படையும். நலன் சார்ந்து தான் அதோடைய மற்ற எல்லாமே அடங்கியிருக்கு. குழந்தைகளுக்கான உரிமைகள் என்ன? நல்ல உணவு, இருக்க இடம், நல்ல கல்வி, நல்ல உறக்கம். ஸோ அதோடைய என்வாயரன்மெண்ட் அழகா இருக்கு அப்படின்னாக்க அந்த குழந்தை நலம் வளம் எல்லாமே சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம்.
0: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ 102.8 ல. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் தேவி பிரியா அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். இன்றைய காலகட்டத்துல குழந்தைகளின் நலனுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்?
3: சவால்கள் நிறைஞ்சதுதானே இந்த உலகம். சோ அப்போ சவால்கள் இல்லைன்னா அந்த குழந்தைகள் எப்படி கத்துக்கும்? அந்த குழந்தைகள் வந்து இந்த சவால்கள் இல்லாம இருந்தா வாழ்க்கைய போர் அடிக்குமே. அப்ப குழந்தைகள் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து கத்துக்கிட்டு வருது இல்லையா, அதுவே அந்த குழந்தைகளுக்கு அதுதான் சவால். ஜாய்ஃபுல்லா என்ஜாய்மெண்டா எடுத்துக்கணும். அதை நாம சவால் என்ற வேர்டே குழந்தைகள் எதை எதை

0: எதிர்கொண்டு வந்தாலும் அது வாழ்க்கையின் ஒரு அங்கம் தான். அது படிப்படியாக ஒவ்வொன்றா ஒரு ஒரு மனிதர்களோட ஒரு ஒரு செயலும் வீட்டில் எல்லாரையும் பார்த்து ஒவ்வொரு செயலையும் பார்த்து கற்றுக்கிட்டே வர்றது தானே வாழ்க்கை. வாழ்க்கையே நம்ம இன்னொரு வேர்ட் கொடுத்துட்டோம், சவால் அப்படின்னு. ஸோ சவால்னே இருக்கக்கூடாது, அது எல்லாமே அந்த குழந்தைகளுக்கான வளர்ச்சிக்கான ஒரு அழகான ஒரு படிக்கட்டு அப்படி சொல்லிக்கலாம். இனிமே நம்ம மாற்றம், நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் மாற்றம் இங்கிருந்து நம்ம ஆரம்பிப்போம். வாழ்க்கையே சவால்கள் நிறைஞ்சது தானே வாழ்க்கையே. சோ அது யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கட்டும். அப்ப அந்த யதார்த்தமான விஷயங்கள் என்னன்னா, ஒரு அடிபடுறது கூட குழந்தைக்கான சவால் தானே. உழுந்து விளையாடும் பொழுது இது உழுந்து அடிபட்டுடுச்சு அப்படின்னா, நீங்க ஓடி ஓடி கையில ரெண்டு கைக்கு நடுவுலே நம்ம குழந்தைகளை வச்சுட்டே இருக்க முடியாது இல்ல. அப்போ அந்த குழந்தை எங்கேயோ ஓடதான் செய்யும், யார் கூடயோ பழகதான் செய்யும், விளையாடதான் செய்யும். அப்ப அந்த இடங்கள்ல அதுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும்பொழுது, ஓகே இது இன்னைக்கு இது தப்பா நம்ம நடந்திருக்கு, நெக்ஸ்ட் டைம் இது நடக்க கூடாது அப்படின்னு அந்த குழந்தை கண்டிப்பா வீட்டில் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணும், அம்மா கிட்ட இதை சொல்லும், அப்பா கிட்ட சொல்லும், தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லும். ஸோ அப்போ இது எல்லாமே அது பேசி பேசி ஒவ்வொரு விஷயங்களா தெரிஞ்சு தெரிஞ்சு கத்துக்கிட்டே வரும். அப்போ இதை விட மிகப்பெரிய ட்ராஜடி, இதை விட மிகப்பெரிய கஷ்டங்களை அது பார்த்தா கூட வாழ கத்து கொடுக்கணும் அந்த குழந்தை, அதை எதிர்கொண்டு அதை வாழணும். அதுக்கப்புறம் இது ஒண்ணுமே இல்லையே, அவ்வளவுதான், இதுதான் வாழ்க்கை அப்படி குழந்தைங்களுக்கு சொல்லி பழகணும் நம்ம. ஓ இப்படி நடந்துருச்சா, ஓகே இந்த மாதிரி ஆயிடுச்சா, சரி சரி ஆமா ஆமா இது மாதிரி, ஆமா இதுவும் எனக்கும் நடந்துச்சு, இப்படி எல்லாம் இருக்கும் தான். பட் இதுக்கப்புறம் நம்ம வராம நம்மளுக்கு எப்போ அந்த குழந்தைக்கு உடல்ல வலி, வலி என்பது தோல் மேல உடம்புல வலின்ற ஒரு விஷயம் வராம இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறோமோ அது மட்டும் தான் டீச்சிங்கா இருக்கணும். மிச்சது எல்லாமே அந்த குழந்தைகள் நீங்க எவ்வளவு சொல்லி சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தைகள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை அனுபவிச்சாதான் அந்த இன்னொரு தடவை நல்ல விஷயமா இருந்தா அந்த அனுபவிச்ச விஷயத்தை திருப்பி செய்யும், அதுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தா அதே விஷயத்தை அது திருப்பி செய்யாது குழந்தை. அப்போ இந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்ன்றது ஒண்ணுமே கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம் தெரியுமா, அதுதான் பேர்டனே, ஓவர் பேர்டன். எல்லாத்தையுமே அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணி அந்த குழந்தை என்னதான் செய்யும். குழந்தைகளுக்கு நாம பெரியவங்க சில விஷயங்கள், அதாவது நான் இப்ப என்ன சொன்னேன், உடம்புல காயம் படாம எந்த ஒரு செயல் அந்த குழந்தைக்கு வலிக்குமோ, எந்த ஒரு செயல் அந்த குழந்தைக்கு உயிர் அளவுக்கு ஆபத்து ஏற்படுமோ அதை மட்டும் சொல்லி கொடுத்தால் போதும், பாதுகாப்போட வச்சிருக்கிறது போதும்.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி, இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும், பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 ல. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் தேவி பிரியா அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். குழந்தைகளுக்கு செக்ஸுவல் எஜுகேஷன் அவசியமா? குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுக்கலாமா மேம்?
2: குழந்தைங்களுக்கு செக்ஸுவல் எஜுகேஷன் முக்கியம், குட் டச் பேட் டச்.
1: ஆமா,
2: யார் கொண்டு வந்தது இந்த குட் டச் பேட் டச்? இவ்வளோ வருட காலமா எந்த குட் டச் பேட் டச் படிச்சுட்டு நம்ம எல்லாம் வந்துட்டே இருந்தோம்? கிடையவே கிடையாது. இப்போ 2 வயசு குழந்தைக்கும் 5 வயசு குழந்தைக்கும் நீங்க என்னதான் டச்சஸ் சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு புரிதல் இருக்காது. உணர்வுகள் வேற, வலி வேற. அப்போ உணர்வுகள் எந்த வயதுலேருந்து அந்த உணர்வுன்றது வருதோ அந்த ஏஜில் செக்ஷுவல் எஜுகேஷனை ப்ராப்பராகவே சொல்லி கொடுத்துட்டு போவோமே. இலைமறை காய்மறையாக சில விஷயங்கள்

இருக்கும் பொழுது குழந்தைகள் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள், குழந்தைகள் குழந்தைகளாகவே பார்க்கப்படணும். அப்போ இந்த அட்வைசஸ், இந்த அவேர்னஸ், இந்த சொல்லி கொடுக்கற இந்த பலதரப்பட்ட விஷயங்கள்லாம் அப்ப யாருக்கு சொல்லி கொடுக்கணும்? வளர்ந்த முதிர்ந்த நாலு விஷயங்கள் தெரிந்த பெரியவர்களுக்கு தான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு நாம ஏன் சொல்லி கொடுக்கணும்? அந்த வளர்ந்த முதிர்ந்த பெரியவர்கள் செயல்கள் ஒவ்வொன்றையும் அந்த குழந்தைகள் பார்த்து வளருது இல்லையா? அப்ப அந்த பார்த்து வளர வளர அந்த குழந்தைகள் அவங்க வீட்டுல இருந்து, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்காதுல, அவங்க வீட்டுல இருந்து தானே கத்துக்கும். சோ என் வீட்டுல ஒரு மாதிரியான பிஹேவியர் இருக்கும்போது என் குழந்தை என்ன பார்த்துதான் கத்துக்கிட்டு வளரும், உன் வீட்டுல உன்னை பார்த்துதான் கத்துக்கிட்டு வரும். சோ இதுலதான் ஒரு ஒரு குழந்தைக்கும் வித்தியாசம் ஏற்படுது. ஒவ்வொரு வீட்டோட நடைமுறையும் ஒவ்வொரு வீட்டோட பழக்க வழக்கங்களும் அந்த குழந்தைய அது உள்வாங்கி அதன் பிரகாரம் தான் அந்த குழந்தை வளருது. அறிவுரை யாருக்கு தேவை? பெரியவர்களுக்கு. சோ வளர்ந்தவர்களுக்கு, பெரியவர்களுக்கு தான் அறிவுரைகளும் அட்வைஸும் அவேர்னஸ் கிளாஸஸே வைக்கலாம் அவங்களுக்கு தான். பெற்றோர்களுக்கும் சுற்றத்தார் எல்லாருமே, ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க பெற்றோர் இல்லையா, அப்ப இந்த சுற்றத்தார்ன்ற வேர்டே எடுத்துடணும் நம்ம. பெற்றோர்களுக்கு அவ்வளவுதான், குழந்தையை வைத்து இருக்கிற அத்தனை பெற்றோர்களுக்கும். சோ எப்போ அந்த தாயும் தந்தையும் அடுத்தவர்களுக்கு துன்பம் வராமல் ஒரு குழந்தைய சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாலே போதும், நீ செய்யற செயல் அந்த எதிராளியாக இருக்கின்ற ஒரு குழந்தை அழாமல் சந்தோஷமாக உன்னோடு இணக்கமாக அது விளையாடுறதோ பேசுறதோ அந்த மாதிரி ஒரு குழந்தைய சின்ன வயசுல இருந்தே வளர்த்து கொண்டு வரணும். இதுவே தான் வளர்ப்பு. நீங்க இன்ஃபர்மேட்டிவா 10 புக்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு வாழ தகுதி இல்லாத குழந்தைகளா நம்ம வளர்த்துட்டு வரோம். நடைமுறை வாழ்க்கைக்கு தகுதியான குழந்தைகளா ஒவ்வொரு குழந்தையும் நம்ம வளர்க்கணும். அப்ப எப்படி வளர்க்கணும்? எதிராளியே துன்புறுத்தாமல் இருப்பது, அடிக்காமல் இருப்பது, அதை கண்ட வார்த்தைகளால் சொற்களால் காயப்படுத்தாமல் இருப்பது, இதுதான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாலே போதுமே. அப்போ உன் குழந்தைக்கு நீ சொல்லி கொடுத்துருவா, என் குழந்தைக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். அப்போ சமுதாயத்தோட ஒவ்வொரு குழந்தையும் நல்ல முறையில இந்த மாதிரியே சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது ஓகே. முதல் ஸ்டெப்பு, முதல் 0 5 வயது இருக்கு இல்லையா, அப்ப 3 இருந்து தான் குழந்தை வெளி உலகத்தை பாக்குது. 3 வரைக்கும் தாயோடவே இணக்கமா இருக்குது. சோ அப்ப அந்த 3 வரைக்கும் அம்மாவை பார்த்து, சோ அம்மா பெருசா இதையும் கெட்டதாக எந்த குழந்தைக்கும் ஒரு தாயோ தந்தையோ சொல்லி கொடுக்க போறது இல்ல. அப்போ அந்த 3 கடந்து 3 அந்த 5 இருக்கிற ஒரு குழந்தை வெளி உலகத்தை முத முதல் பார்க்கும் பொழுது 3 ட்ரைனிங் என்னன்னா, அடுத்தவர்களை துன்புறுத்த கூடாது. பென்சிலால குத்துறது, ஊக்கால இந்த இதால ஒரு ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்டால எதையாவது குத்துறது, இல்ல கைகளாலேயோ கையில் தான் கையில வைத்திருக்கிற விளையாட்டு பொருட்களால இன்னொரு குழந்தைய தாக்காமல் இருப்பது, இதுதானே அடிப்படை எப்படி இருக்கணும். சேஃபா வீட்டுக்குள்ளாரையே குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது அது குழந்தை பார்த்து வளரும். இப்போ நம்ம செக்ஷுவல் எஜுகேஷன் ஒரு வேர்டும் இப்போ இந்த குவெஸ்டினருக்குள்ளாரே வந்துருது. அப்ப செக்ஷுவல் எஜுகேஷனும் எங்க இருந்து வருது? தாயிடம் இருந்துதான். அம்மா எப்படி உடை உடுத்துறாங்கன்னு பார்த்தே அந்த குழந்தை கத்துக்கும். நீங்க 2 குழந்தைக்கும் 5 குழந்தைக்கும் டச்ச சொல்லி கொடுத்தீங்கன்னா அது புரிதல் இல்லைன்னு நம்ம வந்து பிக்சர் காட்டுவோமா, பிக்சரை காட்டுவோமா, காட்ட மாட்டோம். அடுத்தது அதுவும் புரியல அந்த குழந்தைக்கு அப்படின்னா வீடியோஸா போட்டு காட்டுவோம், காட்ட மாட்டோம். எதுவா இருந்தாலும் வார்த்தைகளால சொல்லும் பொழுது உணர்வு பூர்வமான விஷயங்கள் குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் சொல்லி கொடுக்காமல் இருப்பதே நல்லது. அதற்கு பதில் என்ன மேடம் செய்வது என்ற ஒரு கேள்வி இருக்கும்ல, அதற்கு பதில் என்ன செய்வோம்? நம்மளுடைய காலகட்டங்கள்ல ஆதி காலத்துல இருந்து 10 முன்னாடி வரைக்கும் குட் டச் பேக் டச் என்ற வார்த்தைகள் எங்க இருந்தோ கடத்தி கொண்டு வரப்பட்ட வார்த்தைகள், அது டச்சஸ் என்ற வார்த்தைகள் கடத்தி எங்க இருந்தோ கொண்டு வந்து இதையும் பிசினஸ் ஆக சூழல்ல தான் நம்ம இப்ப இருக்கோம். ஆக மொத்தம் இந்த குட் டச் பேட் டச் என்ற வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்மளால என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தார்கள்? ஏய் அவங்க கிட்ட போகாத, ஏய் அங்க போகாத, இங்க போகாத, கண்ணை நோண்டிடுவான், நாக்குல சூடு வச்சிருவான், தோலை உரிச்சு பிச்சை எடுக்க வச்சிருவான், அங்க போனீன்னா தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட தெரியாத மனிதர்கள் ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்தாலோ ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாலோ வாங்காத, அப்படியே உன்னை தூக்கிட்டு போயிட்டு கண்ணை நோண்டிடுவான், கையும் காலையும் உடைச்சி உன்னை மொடமாக்கி பிச்சை எடுக்க வைப்பான், அம்மாவையும் அப்பாவையும் நீ பார்க்க முடியாது, இப்படித்தான் சொல்லி வளர்த்தார்கள். அப்போ ஒரு குழந்தைய
கண்ணை நோண்டலாமா? கண் இல்லாம அப்ப

0: குழந்தை வாழலாமா, ஆனா அதோட பிரைவேட் பார்ட்டை டச் பண்ணிட்டு உயிரோட வாழும். அதுக்கு தெரியாது அது என்ன டச் பண்றாங்களே தெரியாது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய கண்ணத்துல கிள்ளனாலும் அது அன்பாகத்தான் பாக்கும் அந்த குழந்தை. அந்த குழந்தையோட சின்ன குழந்தைக்கு மார்பிள் எப்படி கை வைத்தாலும் அதோட பிரைவேட் ஏரியால இப்ப இது புது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் இந்த இடங்கள் இந்த இடங்கள் அந்த இடங்கள். அப்ப யாருக்கு சொல்லி கொடுக்குறீங்க? பெண் குழந்தைக்கு மட்டும் சொல்லி கொடுக்கல, அதை நீங்க ஆண் குழந்தைங்களுக்கும் சேர்த்து சொல்லி கொடுக்கும்பொழுது அந்த ஆண் குழந்தைக்கு பிடித்தமான இடமே என்னன்னு சின்ன குழந்தை ஒரு 4ஆம் கிளாஸ் பையன் ஒரு அவேர்னஸ் கிளாஸ்ல ஒரு டாக்டர் கிட்ட இந்த வேர்டை சொல்றான். இந்த இடத்துலயே நீங்க கை வைக்க கூடாதுன்னு சொல்றீங்களேக்கா அப்படிங்கிற வேர்டு ஒரு 4ஆம் கிளாஸ் பையன் 8 வயதுல இருந்து 9 வயது உள்ள ஒரு ஆண் குழந்தை கள்ளம் கபடம் இல்லாம, அது தவறுன்னு சொல்லல, கள்ளம் கபடம் இல்லாம என்னக்கா இப்படி எல்லாம் சொல்லி தரீங்க, என்னக்கா இந்த இடங்கள்லாம் தானே சினிமால எல்லாம் நாங்க பாக்குறோமேக்கா. அப்போ எங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கணும்? இடைவிடாம நான் சொல்லிட்டு வரேன், அப்படியே கோர்வையா நீங்க அது எல்லாத்தையும் கோர்வையா அனலைஸ் பண்ணுங்க. நான் சொல்கின்ற ஒரு ஒரு வார்த்தைகளும் குற்றங்களை இல்லாம அதில் உள்ள இருக்கிற அந்த கருவை பாருங்க, அது உள்ள இருக்கிற பொருளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க பொதுமக்கள். சோ அந்த குழந்தை 8 வயசு குழந்தை, 5ஆம் கிளாஸ் 10 வயசு குழந்தை, அந்த குழந்தை இதை சொல்லும் போது ஆண் குழந்தைகளுக்கும் நீங்கள் சேர்த்து குட் டச் பேட் டச்சும் சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு பருவம் வரும். இதோட அந்த குழந்தைகள் 13 வயதோட அப்படியே வீட்டுக்கு அனுப்புறது இல்ல, 13 வயதுக்கு அப்புறம் தான் அதுங்களுக்கு நல்ல பருவமே வருகிறது. அப்போ சின்ன வயசுல இருந்து நம்ம எதை ஊட்டி ஊட்டி அதை வளர்த்திருக்கோமோ அதை செய்து பார்க்கத்தான் அந்த குழந்தைங்களுக்கு தோணும். அந்த 10 வயது வரும்பொழுதே அந்த குழந்தைங்களுக்கு இதை ஏன் செய்யக்கூடாது என்கிறார்கள் அதை தான் செய்யும். இது இயற்கை, இதுல ஒண்ணுமே செய்ய முடியாது. உணர்வு பூர்வமான விஷயங்களை அதை ஒரு பக்குவமாக தாய் தந்தை எந்த இடத்துல தேவையோ அந்த இடங்களுக்கு சொல்லி கொடுத்தால் போதும். 100% குழந்தைகளுக்கும் தேவையில்லை, ஏன் 10% குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான டீப்பா கொஞ்சம் இலைமறை காய் மறையெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு சில விஷயங்களை அனுபவபூர்வமா எங்கேயோ ஏதோ நடந்திருக்கும் அந்த குழந்தை வீட்டுல சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு நாம் சொல்லி கொடுத்தால் போதும். ஆரம்பத்திலே நம்ம அதை சொல்லும் பொழுது ஒரு புரிதலே இல்லாத பொழுது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து அந்த குழந்தைய தூக்கும் பொழுது அந்த குழந்தை சாக்லேட் வாங்கி தரும் பொழுது ஓகே நம்மள வந்து இந்த அங்கிள் நம்மள தெரிஞ்சவர் தானே, இந்த ஏத்த வீட்டுக்காரர் நம்மள தெரிஞ்சவங்க, நம்ம இந்த ஆசிரியர் தெரிஞ்சவங்க, இந்த கடைக்காரர் நமக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படிங்கிற பட்சத்துல அந்த குழந்தைக்கு அந்த நேரத்துல இந்த டச்சஸ் ஞாபகம் வராது. அதே இடத்துல கண்ணை நோண்டிடுவான், தோலை உரிச்சிருவான், கைய உடைச்சிருவான், நாக்க வெட்டிடுவான். சொல்லி பாருங்கள், அது உறுப்பு இல்லையா? ஒரு குழந்தைக்கு அது உறுப்பு இல்லையா? உறுப்புனாலே இந்த ரெண்டு தான் உறுப்பா, பெண் குழந்தையாகட்டும் ஆண் குழந்தையாகவே ஆகட்டுமே, இந்த ரெண்டு தான் உறுப்புன்ற மாதிரியே நீங்கள் குழந்தைகளை நீங்க சின்ன வயசுல இருந்து தவறாக வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அது மிகப்பெரிய, இதை நான் கடந்த 10 ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு விஷயம் இது ஏன் ஆக்சலரேட் ஆகி போயிட்டே இருக்கு, இதுக்கு எண்டே இல்லாம மேலும் மேலும் வருது. அப்போ அந்த குழந்தை 13 வயதை கடக்கும் பொழுது நம்ம எல்லா டச்சஸும் சொல்லி கொடுத்துட்டு 13 வயசுக்கு வந்துட்டு அது பெரிய குழந்தை தனமா தானே நடக்கும். அப்போ என்ன சொல்வீங்க நீங்க எல்லாரும் பெரியவங்க பெண்கள் அக்கம் பக்கம்லாம், என்ன இந்த குழந்தை, என்ன இது இப்பவே பிஞ்சிலே பழுத்து இருக்கு, என்ன இது திமிரா இருக்கு, சீ என்ன வளர்ப்பு இது, அந்த குடும்பத்துல என்ன வளர்த்தாங்க, அந்த அம்மா என்ன வளர்த்திருக்கு. அதே வாய் எந்த வாய் சொல்லி கொடுத்ததோ அரசாங்கம் சொல்லி கொடுக்குது, இந்த பப்ளிக் சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க, எல்லா பெண்களும் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம்.

0: 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ 102.8ல. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் தேவி பிரியா அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
2: பெண் குழந்தைகள் நலன்னு பேசும்பொழுது அவர்களின் உளவியல் சார்ந்து சந்திக்கும் பிரச்சனைகளை குறித்து சொல்லுங்க மேம்.
3: ட்ரஸ்ட் தான் கற்பு. உனக்கு நான் போய் சொல்லாம இருக்கேன், எனக்கு நீ போய் சொல்லாம இருக்க. உனக்கு நான் நல்ல உணவான நம்பிக்கையான உணவு நான் கொடுக்குறேன், நீ நம்பிக்கையான உணவு எனக்கு நான் தரேன். இது அத்தனையுமே கற்புக்குள்ளதான் வருது. கணவனுக்கு நான் உண்மையா இருக்கேன், மனைவிக்கு நீ உண்மையா இருக்க, அது பேர் தானே கற்பு. அப்போ கற்புன்ற வேர்டையே ரீடிஃபைன் பண்ணுங்க. நீங்க அதை திருப்பி ஒரு மாற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுங்க. அப்போதான் இன்னைக்கு இதற்காக உயிர் போகின்ற குழந்தைகளும் இருக்கு, இதற்காக தன்னை உயிரை மாய்த்து கொண்டிருக்கிற குழந்தைகள் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் இந்த 4 வரியும் இதுல நான் அதுல
1: சேர்க்கிறேன்.
3: சோ இதையே தான் நினைச்சிட்டு, ஓகே இந்த மாதிரி நிகழ்ந்தா நாம் உயிர் வாழ தகுதியே இல்லாதவர்கள் அப்படின்னு நிறைய பெண் குழந்தைகள் தன்னோட உயிரையே மாய்ச்சுக்குதுங்க. பாத்திருக்கோம்,
1: இப்ப காலகட்டத்துல
3: நிறைய வந்துட்டே இருக்கு. இது அடுத்தடுத்து அடுத்தடுத்து இது நான் சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கறதுனாலதான் இந்த விஷயத்த பக்குவமாக உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நான் வந்து விவரிச்சுட்டே வரேன். இது எல்லாமே ஒன்னை சார்ந்த ஒன்னு இருக்குன்றத இது நீங்க வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இது ஒரு சைக்கிள். இது ஒரு விஷயத்த தவறாக சொல்லிட்டோம்னா அந்த சைக்கிள் கரெக்டா அப்படியே சுத்தி சுத்தி அந்த தவறான விஷயம் அது வளர்ந்து வர வரைக்குமே மனசுல ஆணித்தரமா இருந்துரும். அப்போ அடித்தளம் அழகாக அந்த குழந்தைகளுக்கு நம்ம கொண்டு போயிடணும். அப்போ அடித்தளம் என்னவா இருக்கணும், அடுத்தவர்களை துன்புறுத்தாமல் இருப்பது, அதுதான் அடித்தளம். நேர்மையாக இருப்பது, பொய் சொன்னாலும் 2 அடியோட போயிடும். அதற்காக அது பிரச்சனையே இல்லை. அந்த பொய் சொல்வதனால 2 அடி கொடுத்தா அந்த நிமிஷத்தோட போயிடும். போயிட்டு நம்ம அதை திருத்தி சொல்லும் பொழுது காலத்துக்கும் அந்த குழந்தைக்கு அது அப்படியே என்ன சொல்றது, அந்த பசுமர தாணி, அந்த வேர்டு எப்பயோ நம்ம படிச்சது, அந்த பசுமர தாணி போல அந்த குழந்தைக்கு ஆயுள் முழுக்க அது தொடர்ந்து நிலைத்து இருக்கும். சோ செக்ஷுவல் எஜுகேஷன் யார் மூலமாக போகணும், பொதுப்படையாக இருக்கக்கூடாது. 10% குழந்தைகளுக்கு நாம எல்லா பாதுகாப்பு கொடுக்கறோம், 100ல் 10 குழந்தைகள் இத மாதிரி அனுபவிக்கிறாங்க, எங்கேயோ ஒரு பேட் டச் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னா 90 குழந்தைகளுக்கு அது நடக்கல இல்லையா. அப்ப 90 குழந்தைகளோட கள்ளம் கபடம் இல்லாத அந்த குழந்தை பருவத்தை நாமளே வீணாக்கிறோம்னு அர்த்தம் தானே.
1: கரெக்ட்.
3: 10 குழந்தைகள் தேவைப்படுகின்ற இடத்தில் அவர்களோட ஜியோகிராபிக்கல் ஏரியா, ஜியோகிராபிக்கல் ஏரியா மிக மிக முக்கியம். அப்போ அந்த ஜியோகிராபிக்கல் ஏரியாவை பொறுத்து இந்த இடங்கள் இந்த இடங்கள்ல இருக்கின்ற குழந்தைகளுக்கு இது அத்தியாவசியம் அப்படிங்கிற பட்சத்துல பொதுப்படையாக அத சில விஷயங்களை கொண்டு போவது நல்லது. தனி மனித தனி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இதை ஒரு பாடமாக கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாம் தான் கண்ணை நோண்டிடுவோம் சொல்லி கொடுத்துட்டோம், நாக்க வெட்டிடுவாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம், கைய உடைச்சிருவாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அப்போ அந்த குழந்தை கைய உடைச்சிருவாங்கன்றதுக்கு பயப்படுமா, உன்னை இந்த மார்பகத்துல தொடுவாங்கன்றதுக்கு பயப்படுமா?
1: கைய உடைச்சிருவாங்க,
3: கண்ணை நோண்டிடுவாங்க, அம்மாவை நீ பார்க்கவே முடியாது. எதுக்கு குழந்தை பயப்படும்? அப்போ எந்த விஷயத்துக்குமே அது பயப்படாம குழந்தை வளர்ந்து வரும். இப்போ நீங்க இந்த டச்சஸ் சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆகும் அந்த குழந்தை அப்படின்னா, இவங்க நல்லவங்களா, ஐயோ இந்த அங்கிள் நல்லவங்களா, அப்பா நல்லவரா, அப்பா நல்லவரான்ற ஒரு விஷயத்துக்கே நம்ம ஈடுபடுத்த வேண்டிய நிலையில இன்னைக்கு காலகட்டம் போயிட்டு இருக்கு. சொந்த தந்தையையே நாம இன்னைக்கு வந்து ஆண்கள் அத்தனை பேருக்கும் எவ்வளவு மனம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு காயம் அது. சோ எல்லா ஆண்களும் கெட்டவர்கள் இல்லை, எல்லா ஆண்களுமே வந்து தவறா தன் குழந்தைய பாக்குறவங்க கிடையவே கிடையாது. எங்கேயோ 1-2 இல்ல அதிகபட்சம் 5%, 100ல் 5% கூட அதிகம், 2-3 தந்தைகள் தான். அந்த 5% போட்டா கூட அந்த 5%ல 2வது தந்தையா இருப்பார் அவர். பெற்றெடுத்த தந்தையாக எந்த இடத்துலயும் நானும் இவ்வளவு காலம் என்னோட அனுபவத்துல பெற்றெடுத்த தந்தை 1-2 தான் எங்கேயோ பாயிண்ட்.

0: ஒன்ல தான் எங்கயோ டூல தான் போய் நிக்குது. ஒன்றுக்கு ஒண்ணுனா சதவீத கணக்குல போகும்போது அது எங்கேயோ இருக்கும். அப்போ நான் சொல்றது என்னன்னா, பெற்றெடுத்த தந்தைன்றது பத்திரிகை நண்பர்களுக்கு நான் இதை ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன், எப்பொழுதுமே நீங்க அந்த பத்திரிகையில வெளியிடும் பொழுது இரண்டாவது கணவர்னு சொல்லுங்க, அந்த குழந்தையின் தந்தைன்னு நியூஸ் போடாதீங்க. தயவு செய்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். சமுதாயத்தோட எதிர்கால சந்ததியினர் நல்லா வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நியூஸ்ல நீங்க போடும் பொழுது தந்தைன்னு பொதுப்படையா போடாம அந்த தாயுடைய இரண்டாவது கணவர் மூன்றாவது கணவர்னு வேணா போட்டுக்கங்க. இன்னைக்கு காலகட்டங்கள் மூன்றாவது கணவர் வரைக்கும் வந்திருக்கு. யாரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய நிலையில் இன்னைக்கு இல்லைன்ற பட்சத்துல குழந்தைகளோட நலனை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ குழந்தைகள் தனியா நலனை பத்தி நான் பேச முடியாது. குழந்தையோட தாயுடைய வாழ்க்கையும் சேர்த்துதான் அந்த குழந்தையோட நலன் அடங்கியிருக்கு. தந்தையோட வாழ்க்கையின் நலனையும் நலனையும் சேர்த்துதான் அந்த குழந்தையோட நலன் அடங்கியிருக்கு. அப்ப இந்த தாய் தந்தை ஒரு ஆண் ஒரு பெண் இவர்களோட ரெண்டு பேரோட நலன் நல்லா இருந்தாதான் இந்த குழந்தை நன்றாக வளர்க்கப்படும், நன்றாக வளர்ந்து வரும். இது ரெண்டுக்குமே அர்த்தம் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சோ இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாரும் இதுல முக்கியமாக இந்த மாதிரி தவறா ப்ரொஜெக்ட் பண்ணாத நீங்க பாத்துக்கணும். ஏன்னா சோ எல்லா ஆண்களையுமே வந்து கெட்டவங்களா சொல்லாதீங்க. அவர் நம்மளுடைய பாதுகாவலர்களும் ஆண்கள் தான். இதை தயவு செய்து பொதுமக்கள் நீங்க மறந்துடாதீங்க. தவறான கண்ணோட்டத்துல எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நடந்துக்கணும் பொதுமக்கள். சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல சந்தேகப்படுங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல எப்படி பிரச்சனைகள் வேறு வேறாக இருக்கிறதோ அப்போ அதற்கான தீர்வும் வேறு வேறா தானே இருக்கணும். அப்போ ஒரே மாதிரி பிரச்சனைன்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரே மாதிரி குட் டச் பேட் டச் சொல்லி கொடுப்பதில் எந்த விதத்தில் நியாயம் என்று ஒவ்வொரு ஊடகமும் இதை டிபேட்டுக்கு கொண்டு வரணும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: ஓகே, அப்படின்னா குழந்தைய குழந்தையா வளர விடணும்.
0: குழந்தைய குழந்தையா வளரணும். குழந்தைகள் குழந்தைகளா பார்க்கப்படணும். அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சுங்க, தப்பு கிடையாது. குழந்தைய கொஞ்சுங்க. ஒரு காலகட்டத்துல ஆதி காலத்துல இருந்து பத்து வருடத்துக்கு முன்பு வரை குழந்தைகளை எல்லாரும் தூக்கி தான் கொஞ்சுவாங்க. அந்த தூக்கி கொஞ்சும் பொழுது இருக்கின்ற ஒரு அந்த பாதுகாப்பு உணர்வும் அந்த ஸ்பரிசமும் அந்த குழந்தைக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்கும். பொதுமக்கள் மேல, ஆண்கள் மேல, பெண்கள் மேல, ஓகே இவங்கெல்லாம் நமக்கு ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, இவங்களை எல்லாமே அந்த குழந்தை ஃபேஸ் பண்ணி வளர்ந்தாக வேண்டும். இது கவர்மெண்டோடைய நம்ம கவர்மெண்டோடைய தலையாய பணி. சோ இந்த குழந்தை எல்லாத்தையும் எதிர்கொண்டு வளர்ந்து வர வேண்டும் என்பதை அந்த குழந்தைக்கு எப்போ நீங்க உணர்த்துவீங்க? அந்த குழந்தைய ஒவ்வொருத்தரும் தூக்கி கொஞ்சி அரவணைச்சி யாரும் நமக்கு ஸ்ட்ரேஞ்சர் இல்லை அப்படிங்கிறத அந்த குழந்தைகள் உணர வைக்கணும். இந்த 10 வருட காலமாக கஞ்சாவும் போதை பழக்கமும் ஆல்கஹால் புது புது விதமான பெயர்கள்ல இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்ததுனால இப்பயும் அதை நடைமுறை செய்யலாம். தாய் தந்தையோட பாதுகாப்புலயும் மேற்பார்வையிலும் அதே அரவணைப்பு இருந்துட்டு தான் போகட்டுமே. ஏதேதோ நாம் வந்து சட்டங்களை மாத்தி மாத்தி கொண்டு வந்தாலும் அந்த சட்டங்களை கையாள்வது திருப்பி அதே மனிதர்கள் தான். அப்போ அதே மனிதர்கள் அதே மாதிரியான நியாயத்தை தான் திருப்பி கொடுக்க முடியுமே தவிர அந்த மனம் எப்ப மாறும்னா வளர்ப்புல இருந்தே நம்ம மாத்தி கொண்டு வந்தால் ஒழிய 1000 விதமான சட்டங்களை நீங்க மாத்தினாலும் பிரச்சனைகள் குறைந்த பாடாக இருக்காது. அப்படி என்பதுதான் நான் ரிசர்ச் பண்ணி அதோட கன்க்ளூஷனை கொடுத்துருக்கேன். இதுதான் என்னுடைய அவுட்புட். இத நாம இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வர தயங்குறாங்க. ஏன்னா இத சொல்லு வரும்போது ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இன்னொரு தரப்பினர் அதை நடைமுறைப்படுத்தி பார்க்க கூட முன் வரல. ஏன்னா பிஸி ஷெட்யூல், தாய் தந்தை பிஸி ஷெட்யூல்ல இருந்துட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கான நேரம் இது போறல அப்படின்னும் பொழுது இன்னொருத்தரோட கைகள்ல குழந்தைகளை பாதுகாப்புக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதோ இந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம், அதுவே புரிஞ்சுக்கும். சரி, உங்களுடைய வாதத்திற்கே நானும் வருகிறேன். அந்த குழந்தைக்கு அனைத்து விதமான டச்சஸும் சொல்லி கொடுத்துட்டீங்க, அனைத்து விதமான பாடத்தையும் எடுத்துட்டீங்க, மெசேஜும் காமிச்சிட்டீங்க, வீடியோவே போட்டு காமிச்சிட்டீங்க. அந்த குழந்தை ஒரு கயவன் கையில மாட்டிக்கிச்சு. ஒரு குடிகாரனோ இல்ல ஏதோ தன் சுயநினைவு இல்லாத ஒரு மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சு குழந்தை. தப்பிச்சு வர முடியுமா? முடியவே முடியாது. அனைத்து விஷயமும் தெரிஞ்ச குழந்தை அது. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டோம், 5 வயசுல சொல்லி கொடுத்துட்டோம்.

0: அஞ்சு வயசுல தெரிஞ்ச குழந்தைய நீங்க ஒரே ஒரு தனி நபர்கிட்ட அந்த குழந்தை மாட்டிக்கிட்டா கூட அந்த குழந்தையால அந்த நிமிடத்துக்கு தன்னோட உயிரை பாதுகாத்து தப்பிச்சு வர முடியவே முடியாது. இதை சொல்லி கொடுப்பதனால் குழந்தைகளோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையுமே நாம டிஸ்டர்ப் செய்கிறோமே ஒழிய, அதோட மனநலத்தை கெடுக்கிறோமே ஒழிய, அந்த தன்னம்பிக்கையோட வளர்ற மனம் வந்து சிதைக்கப்படுகுது. அப்போ எதை முத செய்யணும் அப்படிங்கறது இனிமேல் நான் பொதுமக்களிடமே விட்டு விடுகிறேன்.
1: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்துட்டோம் மேம். குழந்தைகளின் நலமும் வளமும் என்பது குறித்த நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. புதுச்சேரி முன்னாள் குழந்தைகள் ஆணையத்தின் தலைவர் டாக்டர் தேவி பிரியா அவர்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை வருகிற புதன்கிழமை கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் இனிமையானதொரு பிற்பகல் வணக்கம். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி. காலங்களால் என்றும் மறக்க முடியாத அற்புதமான வரிகள் கொண்ட பாடல்கள் எல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டு மகிழப் போறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.
2: சின்ன வயசுல

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: கணாயுது FM ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாச ஹிட்.
3: கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரெயின்போ புதுவை 102.8 2:28 நிகழ்ச்சியில் அடுத்துதான் பாடல் கேட்கலாம். பூக்காரி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி, டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தம்பிடுறேன். நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. FM ரெயின்போ புதுவை 102.8 2:42 நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கலாம். சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரலில்.

0: வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா மற்றும் எல்லாரி ஸ்வரி குரலில்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
3: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழிக்கவிருக்கும் பாடல் பச்சை விளக்கு, திரைப்படத்திலிருந்து பி சுசிலா மற்றும் எல்லா ஈஸ்வரி குரலில்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் இனிமையானதொரு மாலை வணக்கம். நேரம் 3:01:38. இந்த டைம் வந்துட்டாலே கண்டிப்பா நமக்கு முக்கியமான ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எஸ், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி. சோ ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். அதை நம்ம எந்த அளவுக்கு ஹெல்தியா வச்சிருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டுமே நம்ம கண்டிப்பா கவனிக்கணும், நல்லா வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் எதை பத்தி அப்படின்னா, நம்மளுடைய சிறுநீரகம், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனான சிறுநீரகத்தை பத்தி தான். சிறுநீரக நோய்கள் மற்றும் மருந்துகளால் ஏற்படக்கூடிய சிறுநீரக பாதிப்பு ஆகியவற்றை முன்கூட்டியே கண்டறிதல் பறித்துதான் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை சிறுநீரகவியல் துறை தலைமை மருத்துவர் டாக்டர் எஸ் திருமுருகன் அவங்கள்கிட்ட நம்ம வந்து இதை பத்தி நிறைய கேள்விகள் கேட்டு அதுக்கான பதில்களை தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய சிறுநீரகவியல் துறை தலைவர் மருத்துவர் எஸ் திருமுருகன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்
1: டாக்டர். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த சிறுநீரகம் அப்படின்ற இந்த சிறுநீரகம் அப்படிங்கிற இந்த உறுப்பை பத்தியும் இதோடைய செயல்பாடு பத்தியும் ஒரு தகவல் கொடுங்க டாக்டர்.
2: நமக்கு இருக்கிற ரெண்டு சிறுநீரகங்கள் மிக முக்கியமான ஒரு உறுப்பாகும். இப்படி மிக முக்கியமான பணின்னு பார்த்தோம்னா, ரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாத உப்புகளை வெளியேற்றுறதுதான், ரத்தத்தில் கழிவுநீர்களை வெளியேற்றுறதுதான் சிறுநீரகத்தின் முக்கியமான பணி. ஆனால் அது மட்டுமே அதோடைய பணி கிடையாது. அது இல்லாமல் மற்ற நிறைய பணிகள் இதுக்கு இருக்குது. அதில் ஒன்று, ரத்தத்திலுடைய பிபியை வந்து சரியான அளவில் மெயின்டைன் பண்ணுறது சிறுநீரகத்துடைய பங்கு மிக முக்கியம். உடம்பில் உள்ள நீரினுடைய அளவு, வாட்டரோட பேலன்ஸ் வந்து கரெக்டான சமநிலையில் வச்சுருக்கிறது வேலையும் சிறுநீரகங்களுடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் சிவப்பணுக்களுக்கு, ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் உற்பத்திக்கு தேவையான ஹார்மோன் எரித்ரோபாய்ட்ன்ற ஹார்மோன், அதுக்கு சுரக்கிறதும் கிட்னியில் தான். நம்ம எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் ஃபாஸ்பரஸ், இதை மெயின்டைன் பண்ணுற விட்டமின் டி உருவாக்கத்துடைய மிக முக்கியமான பங்கும் சிறுநீரகத்துக்கு இருக்குது. இது எல்லாமே சிறுநீரகத்தில் மிக முக்கியமான பங்கு இருக்குது.
1: ஓகே டாக்டர். ஸோ இப்போ இந்த சிறுநீரகம் அப்படின்ற இந்த முக்கியமான ஆர்கனுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வருது, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க டாக்டர்.
2: சிறுநீரகங்கள் செயலிழப்புன்னு எடுத்துட்டோம்னா, நமக்கு இரண்டு வகையான சிறுநீரக செயலிழப்புன்னு எடுத்துக்கலாம். ஒன்று, தற்காலிக சிறுநீரக செயலிழப்பு, அதாவது அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. இது வந்து குறைந்த நாட்கள்லேயே, ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே வரக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு. இது வந்து நம்ம சரியான முறையில் சரியான நேரத்தில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அது முற்றிலும் குணமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வயிற்றுப்போக்குனால உடம்புல நீர்ச்சத்து குறையும், அதனால் கிட்னி ஃபெயிலியர் வரும். அது சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சோம்னா சரி பண்ணலாம். உடம்பில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸு, ஏதாவது ஸ்னேக் பைட், பாம்பு கடின்னு சொல்லக்கூடிய, அதனால் கிட்னி பாதிக்கிறது, அந்த குலவின்னு சொல்லுவாங்க, வாஸ்பிஸ்டிங்னு சொல்லுவாங்க,

0: அது மாதிரி பல பாதிப்பினால வர சிறுநீரக செயலிழப்பு வந்து தற்காலிகமான சிறுநீரக செயலிழப்பு. அதை நம்ம சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சி சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா கம்ப்ளீட்லி அது சரியாயிரும். இன்னொரு சிறுநீரக செயலிழப்பு வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ், அதாவது நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு. இது வந்து பல காரணங்களாக வரலாம், சர்க்கரை ரத்த கொய் உட்பட பல காரணங்களாக வரலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரகங்களை நிரந்தரமாக செயலிழக்கும். இது ஆரம்ப நிலையில் சரியாக கண்டுபிடிக்கலைன்னா நிரந்தர செயலிழப்பை உண்டு பண்ணி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அல்லது டயாலிசிஸுக்கு உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
1: ஓகே டாக்டர், ஸோ இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நேர்களே, நீங்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு

0: அப்படிங்கிற இந்த எண்கள்ல தொடர்பு கொண்டு பேசுங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம் விளம்பரத்தை தொடர்ந்து.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
0: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நேயர்களே. நம்மளுடைய நிகழ்ச்சியில சிறுநீரக நோய்கள் மற்றும் மருந்துகளால் ஏற்படக்கூடிய சிறுநீரக பாதிப்பு பத்தின கேள்விகளை நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய டாக்டர் எஸ் திருமுருகன் அவர்கள் நம்மளுடைய கேள்விக்கு பதில் அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2271760 2275230 அப்படிங்கிற இந்த எண்கள்ல. டாக்டர், இப்போ நீங்க சொன்ன அந்த கேள்வி, ஒரு சிறுநீரக தொற்று இல்ல வந்து சிறுநீரகத்துல ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னும் போது, ஒரு நாள்பட்ட ஒரு பாதிப்பு அப்படின்னு ஏற்படுதுன்னா அதை எப்படி ஆரம்ப காலத்திலயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அதுக்கான என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
3: முதல்ல இந்த நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்புக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். இது காரணங்கள்னு பார்த்தோம்னா, உலக அளவில் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, இது தான் முக்கியமாக 50% மேலே இந்த நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு காரணம் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு. இப்போ உலக அளவில் இந்த சர்க்கரை நோய், இரத்த கொதிப்புடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய சிறுநீரக பாதிப்பும் நமக்கு அதிகமாகுது. இந்த சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு தவிர்த்து மற்ற காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, உடல் பருமன் அதிகமாகிறது, சிறுநீரக கற்கள், மரபணு மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள், அதிக அளவிலான வலி நிவாரணி மருந்துகள் எடுத்துக்கிறது, அப்புறம் இந்த நீர்க்கட்டி அதிகமாக இருக்கிற சிறுநீரக பாதிப்பு, இதெல்லாம் வந்து சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும். இது இல்லாமல், எந்த காரணமும் இல்லாமல் கூட சில இடங்களில் சிறுநீரக பாதிப்பு வரலாம். அதுக்கு CKD ஆஃப் அன்னோன் ஈட்டி அலர்ஜின் ஒரு காரணம் இப்போ சொல்கிறாங்க. அது என்னன்னா, இந்த வெயில் அதிகமாக இருக்க, அதிக வெப்ப சூழலில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள், வயலில் இருக்கிற உழவர்கள்லாம், அவங்களுக்கெல்லாம் வந்து அதிக வெப்பத்தை திரும்ப அவங்க ஃபேஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து சிறுநீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக நீர் சத்து குறைஞ்சி கிட்னி ஃபெயிலியர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது.
0: ஓகே, ஸோ இது
3: இது ஆரம்ப ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெரிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஆரம்ப ஸ்டேஜில் இவங்களுக்கு எந்த அறிகுறியுமே தெரியாது. நோயோட தீவிரம் அதிகமாகும் போதுதான் அவங்களுக்கு சின்ன சின்ன அறிகுறிகள் தெரியும். ஆரம்ப ஸ்டேஜில் ஏதாவது ஒரு டெஸ்ட், ஒரு ஆனுவல் செக்அப் பண்ண போவாங்க, ஒரு ஹெல்த் செக்அப் பண்ண போகும்போது திடீர்னு கிட்னி பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லது ஏதாவது ஃபாரின் டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணும்போது கிட்னி பிரச்சனை இருக்குது, போய் பாருங்கன்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு தெரியும். இதான் அவருடைய பிரச்சனை. ஆரம்ப ஸ்டேஜில் எந்த அறிகுறியுமே இருக்காது. நோயுடைய தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும்பொழுது அவங்களுக்கு லேசாக கை கால் வீக்கம், உடல் சோர்வு, உடல் அரிப்பு, மூச்சு வாங்குதல், வாந்தி, இது போல சிம்டம்ஸ் வரலாம். ஆனால் இந்த சிம்டம்ஸ் வரும்போது நோயுடைய தன்மை சில நேரங்களில் ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு.
0: ஓ ஓகே, நோயோட தீவிரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ இது இது இது தவிர்த்து இதில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஓகே டாக்டர், ஸோ இப்போ சப்போஸ் இந்த மாதிரியான ப்ரிவென்ஷனாக இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா டாக்டர்? இப்போ இந்த மாதிரி ஏற்படாத தவிர்க்கிறதுக்கு வேற ஏதாவது வழிகள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க.
3: சிறுநீரக பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மேற்கொள்ளணும்னு பார்த்தோம்னா, ஒன்று, சுகாதாரமான உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிவீதமான உணவு, உணவுல உப்பு ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 5 கிராமுக்கு மேலே உப்பு நம்ம உணவுல சேர்த்துக்கூடாது. துரித உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இதெல்லாமே தவிர்ப்பது நல்லது. தண்ணியுடைய அளவு, ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கணும். குறைஞ்சபட்சம் 3 லிட்டராவது ஒரு நாளைக்கு நம்ம தண்ணி குடிக்கணும். தாகம் இருக்குதோ இல்லையோ 3 லிட்டராவது தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். உடல் எடையை சரியான அளவில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். உடல் பருமன் ஆகாமல் பார்த்துக்கணும். இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து இப்போ ஒரு 18.5 இருந்து 25 இருக்கணும். அந்தளவுக்கு உடல் எடையை

0: சரியான அளவில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ தினசரி உடல் பயிற்சி, ஒரு நாளைக்கு 30 நிமிஷம், வாரத்துக்கு குறைந்த பயிற்சி 5 நாட்கள் இந்த உடற்பயிற்சி செய்வது சிறுநீரகங்களுக்கு மிக மிக நல்லது. தேவையில்லாத வலி நிவாரணி மருந்துகளை தவிர்ப்பது நல்லது.
1: ஓகே டாக்டர், ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது அடுத்ததான் என்னோட கேள்வி அதுதான். இப்போ இந்த வலி நிவாரண மருந்துகள் எடுத்துக்கிறதுனால சிறுநீரக பாதிப்பு அப்படிங்கறது எந்த அளவுக்கு ஏற்படும், அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும், அது பற்றின தகவல் சொல்லுங்க டாக்டர்.
0: இந்த மருந்துகள்னால் இருக்கக்கூடிய நோயின் பார்த்தோன்னா முதல்ல நமக்கு அதிகமாக வர்றது வலி நிவாரணி மருந்துகள். வலி நிவாரணி மருந்துகள் முற்றிலுமாக நம்ம தவிர்க்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு முக்கியமான தேவை. நிறைய வலிகள் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க, நிறைய சர்ஜரிஸ் நடக்குது, இது எல்லாத்துக்குமே ஒரு பீரியடில் வலி நிவாரண மருந்துகள் நமக்கு கட்டாயம். ஆனால் அது எவ்வளோ எடுத்துக்கிறோம், எந்த அனுமதியோடு எடுத்துக்கிறோன்றது முக்கியம். மருத்துவரின் ஆலோசனையின்படி அவர்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வலி நிவாரண மருந்துகள் எடுத்துக்கிறது தவறில்லை. அது இல்லாமல் தொடர்ந்து வருஷ கணக்கில் மாத கணக்கில் தொடர்ந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றது. ரெண்டாவது, ஒரு தடவை டாக்டர் சீட்டை கொடுத்துருப்பாங்க, ஒரு 5 டேஸ்க்கு மாத்திரை கொடுத்துருப்பாங்க, அந்த சீட்டை வச்சுக்கிட்டு தொடர்ந்து வருஷ கணக்கில் திரும்ப மாத்திரை வாங்கி சாப்பிட்றது. கடையில் நேரடியாக போய் வலிக்காக செட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வலி மாத்திரை சாப்பிட்றது. இதுபோல் வலி மாத்திரைகள் சாப்பிடும்போது நீண்ட நாட்கள் எடுக்கும்போது அது சிறுநீரகத்துடைய ஒவ்வொரு உறுப்பையும் பாதிக்கும். இந்த குளோமர்னஸ்லேருந்து டிபியூல் இன்டர்செஷன் ஒவ்வொரு உறுப்பையும் பாதிப்பு, நாளடைவில் நிரந்தர சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தி டயாலிசிஸில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகம். இந்த வலி நிவாரணி மருந்துகள் மட்டும் இல்லை, இது இல்லாம சில நேரங்களில் அல்சர் மாத்திரைன்னு சொல்லி தொடர்ந்து கடையில் வாங்கி டைரக்டாக போய் சாப்பிடுவாங்க. இந்த புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு சில குரூப் ஆஃப் ட்ரக்ஸ், இந்த ட்ரக்ஸ் தொடர்ந்து வருஷ கணக்கில் தொடர்ந்து சாப்பிட்றப்போ கிட்னி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நம்ம நாட்டு மருந்துன்னு சொல்லிட்டு மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல், ஏன்னா அதுக்குன்னு எல்லா டாக்டர்ஸ் இருக்காங்க, டாக்டரடைய கண்ணு பார்க்காமலே இவங்களே போயிட்டு நாட்டு மருந்து சாப்பிட்றேன்னு என்ன மருந்துனே தெரியாமல் தொடர்ந்து சாப்பிட்ற மருந்து மாத்திரைகள், இது எல்லாமே காலம் கடந்து ரொம்ப நாஷம் சாப்பிட்டோம்னா ஒரு காலத்தில் அது சிறுநீரகங்களில் நிரந்தரமான செயலிழக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.
1: ஓகே டாக்டர், ஸோ எதுவுமே எந்த மருந்துமே வந்து வலி நிவாரண மாத்திரைகளாக அடிக்கடி எடுத்துக்கிறதுனாலும் கண்டிப்பாக சிறுநீரகத்துக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அது வந்து டாக்டரோட கன்சர்ன் இருக்கணும் அப்படிங்கறதும் முக்கியம். அந்த வலி நிவாரணம் நமக்கு வேணும் அப்படின்னா, சப்போஸ் எனக்கு வந்து இந்த நேரத்துல ஒரு ஹெட்டேக்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை என்னால டாலரேட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல நான் ஒரு வாட்டி போய் அந்த டேப்லெட் வாங்கி யூஸ் பண்றது, அதனால எந்த பிரச்சனையும்
0: இல்ல. பிரஸ்கிரிப்ஷனை வச்சுக்கிட்டு நம்ம வலி வரப்போ நம்மளே மாத்திரை போட்டுட்டே ஒரு பீரியட் இருக்கும்பொழுது அது ஒரு சிறுநீரக பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம்.
1: ஓகே டாக்டர், ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். சிறுநீரகம் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ நேர்களே, நீங்களும் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2271760 2275 2323 அப்படிங்கிற இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.
1: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 3:20:27 சிறுநீரக நோய்கள்

0: மற்றும் மருந்துகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இதை பத்தின தகவல்கள் தான் நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய டாக்டர் எஸ் திருமுருகன் அவங்கள்கிட்ட நம்ம விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன?
1: டாக்டர், என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வயது வந்து 58 ஆகுது. அவங்களுக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணும் பொழுது ஒரு வகையான எரிச்சல் மற்றும் ஒரு குத்துரா மாதிரி ஒரு வலி அப்படிங்கறது ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கறது இருக்கா? அடிக்கடி அவங்களுக்கு அந்த ஒரு இஷ்யூ அப்படிங்கறது வருது போகுது வருது போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இது என்னுடைய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். செகண்ட் க்வெஸ்சன் வந்து, பொதுவாக இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது அதிகமாக யூரின் போகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் அப்படிங்கறது வருமா? ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் எதெந்தனுடைய அறிகுறிகளாகவும் இருக்கலாம்? எனக்கு இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். தேங்க்யூ.
2: வணக்கம் சார். முதல் கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, அந்த அவருக்கு 58 வயசு, யூரின்ல எரிச்சல் இருக்குன்னு சொன்னீங்க. அது சிறுநீரக தொற்று தான், சிறுநீர் தொற்றுடைய அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் அவங்களுக்கு 58 வயசுன்றதுனால சில நேரங்களில் இந்த ப்ராஸ்டேட் உறுப்பு பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோடு அவருக்கு சர்க்கரை நோய் ஏதாவது இருக்கான்றது பற்றி தகவல் இல்லை. மேபி சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா அது கண்ட்ரோல் இல்லாத பட்சத்தில் யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் யூரின் எரிச்சல் இன்ஃபெக்ஷன் ஆகுதுனாலே அதோடய நார்மல் டெண்டன்சி யூரின் இந்த கிருமிகளை வெளியேற்றுற தூக்கத்தில் அடிக்கடி யூரின் போகும். இது அவருடைய நார்மல் டெண்டன்சி. அதை பற்றி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்ஃபெக்ஷனை சரி பண்ணோம்னா அந்த அடிக்கடி யூரின் போகிறது நமக்கு குறைஞ்சிரும்.
0: ஓகே டாக்டர். ஸோ அப்போ அவங்க முன்னாடி கேட்டது வந்து இந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்றது எதனாலலாம் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் சொல்லுங்கள் டாக்டர்.
2: இல்லை, சிறுநீரக நார்மலாக சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கவங்களுக்கு எப்பப்பெல்லாம் சர்க்கரை அளவு கட்டுப்பாடு மீறி போகுதோ அப்பெல்லாம் யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, யூரின் பாதையில் ஏதாவது கற்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த கற்கள்னால யூரினுடைய ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகும்போது அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் யூரின் போகிற பாதையில் ஏதாவது சுருக்கம் ஏதாவது அட்ரிஷியா ஏதாவது இருக்குது, மேலே ஏதாவது சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் ஏதாவது இருக்கும்போது சிறு வயதில் கூட அந்த யூரின் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
0: ஓகே டாக்டர். ஸோ இந்த இந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? அதுக்கு
2: சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்.
0: ஓகே.
2: அது இல்லாதவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறது முக்கியமாக பண்ண வேண்டியது நிறைய தண்ணி குடிக்கணும்.
0: ஓகே.
2: ஏன்னா இப்போ நிறைய பேர் தண்ணி குடிக்கிறது நம்ம இந்த தண்ணி குடிக்கிற பக்கத்தை சிறு வயதுலேருந்தே நம்ம ஏற்படுத்துகிற குழந்தைங்கள்லேருந்து. ஏன்னா நிறைய பேர் தாகம் எடுக்கலைன்னா தண்ணி குடிக்க மாட்டேன்னு அப்படியே இருப்பாங்க. ஸோ தண்ணி குறைந்தபட்சம் 3 லிட்டர் தண்ணி குடித்தாலே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சலாக இருக்கும்.
0: ஓகே டாக்டர். ஸோ இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, நம்மளுடைய சிறுநீரகத்துடைய இப்போ அதோடைய பனி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பாடியில் இருக்கிற நிறைய முக்கியமான ஆர்கனில் ஒன்று அப்படின்றது. ஸோ இதில் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லாமல் திடீர்னு ஒரு அட்டாக் வந்துருச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இதை கேட்கும்போதே கொஞ்சம் பயம் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறத இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர்.
2: ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுநீரக பாதிப்பு முற்றிய நிலை வந்துருச்சுன்னா, அதாவது என் ஸ்டேஜ் ரினல் டிசீஸ்னு சொல்லுவாங்க, அது ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர். அந்த ஸ்டேஜ் வந்தால் நமக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தா 2 தான். ஒன்று டயாலிசிஸ், இன்னொன்று கிட்னி மாற்று சிகிச்சை. டயாலிசிஸில் 2 வகை இருக்குது. ஒன்று ஹீமோடயாலிசிஸ், ரத்தத்தின் மூலமாக பண்ணக்கூடிய ரத்த சுத்திகரிப்பு. அதில் உடம்புலேருந்து ரத்தம் எடுத்து மிஷின் மூலமாக சுத்திகரிப்பு பண்ணி உடம்புல ரிட்டர்ன் ஆகும். இது ரத்த சுத்திகரிப்பு. இது எல்லா அரசு பிரைவேட்ல எல்லா இடத்துலையுமே டயாலிசிஸ் பண்ணுறாங்க. இது ஹீமோடயாலிசிஸ்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைப் ஆஃப் டயாலிசிஸ்ன்றது வந்து பெரிட்டோன் டயாலிசிஸ் சொல்லுவாங்க, சிஏபிடின்னு சொல்லிட்டு. ஸோ வயிற்று ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி ஒரு டியூப் வச்சுட்டு அதன் மூலமாக வீட்லேயே அவங்களே பண்ணிக்கிற மாதிரி ஃப்ளூயிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஃப்ளூயிட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்களே வீட்டிலேயே இருந்து டாக்டருடைய அறிவுரின்படி பண்ணிக்கிறது பேர் சிஏபிடி.
0: இது
2: ரெண்டு டைப் ஆஃப் டயாலிசிஸ் இருக்கு, ரெண்டுமே பண்ணலாம். இது இது பண்றது நிரந்தர தீர்வா அப்படின்னு பார்த்தா நிரந்தரவு கிடையாது. இவங்க டயாலிசிஸ் நம்ம பண்ணோம்னா லைஃப் டைம் பண்ணிட்டே தான் இருக்கணும். டயாலிசிஸ் ஒன்ஸ் நிறுத்தினோம்னா பிரச்சனைகள் அதிகமாகும். ஸோ டயாலிசிஸ்ன்றது தொடர்ந்து லைஃப் டைம் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ மக்களுக்கு ஒரு லைஃப் டைம் இவ்வளோதான் நம்ம லைஃபாக ட்ரீட்மெண்ட், இனிமேல் லைஃப் வாழ்க்கை ஃபுல்லாக டயாலிசிஸ் தான் பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. வேலைக்கு போகிறவங்க அவங்க

0: உங்களால் ரெண்டு நாள் வாரத்துக்கு டயாலிசிஸ் சென்டரில் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அப்போ நிரந்தரமாக அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்குறப்ப தான் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக வந்த விஷயம் தான் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை.
1: பேசலாம் டாக்டர் அதை பற்றி இப்போ நிகழ்ச்சியில் அழைப்பாளர். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யாரையும்
2: சிறுநீரக
0: பாதிப்பு வந்து எல்லாருக்குமே வரலாங்க, ஆண்களுக்கு பெண்களுக்குன்ற மாதிரி இல்ல, எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு சிறுநீரக செயலிழப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வயதுன்னு எடுத்துட்டோம்னா இது ஆரம்ப காலங்களில் வயதானவர்களுக்கான நோயாக தான் ஒரு காலத்தில் பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது எல்லா வித இணை நோய்களும் சர்க்கரை நோய்களாக சிறு வயதுலேயும் 30 வயசுலேயும் 20 வயசுலேயும் சர்க்கரை நோயெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரத்த கொதிப்பெல்லாம் இது போல் இணை நோய்கள் சிறு வயதுலேயே வர ஆரம்பிச்சதால இப்போது இந்த சிறுநீரக செயலெடுப்புமே வயது சிறு வயசில் கூட அவருடைய சிறுநீரக நோயினால் பாதிக்கப்படுகிற நபர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. இப்போ எல்லா வயதுலேயுமே இந்த பாதிப்பு வரலாம்.
2: தெளிவா எனக்கு பதில் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி மேடம்.
1: தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஆமாம் டாக்டர், இந்த பயம் கூட ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு இருக்கும். இந்த ஏதோ ஒரு டிசீஸ் பற்றி நம்ம பேசினா ஐயோ இது எப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோ, கொஞ்ச நாள் அதோட தாக்கம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். ஸோ இப்போ நீங்கள் அதை சொல்லுங்கள் டாக்டர். இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்ட்
0: கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்றது ஒரு நமக்கு ஒரு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் நமக்கு மற்ற ட்ரீட்மெண்ட்டோட. இதில் வந்து நமக்கு ரெண்டு விதமான டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்குது, ஒன்று லைவ் ரிலேட்டட், இன்னொன்று டிசீஸ் டோனர் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. லைவ் ரிலேட்டட் அப்படின்றது என்னென்னா குடும்பத்தில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் அவங்கள யாராவது ஒருத்தங்க தன்னுடைய கிட்னியை தானமாக கொடுத்து அதன் மூலம் ஆப்ரேஷன் பண்ணி வைக்கிறது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவைன்னா அவங்களுக்கு சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வேறு ஏதோ பெரிய இணை நோய்கள் இருக்கக்கூடாது, அவங்க உடம்பு கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க கொடுக்கலாம். அவங்க கொடுக்கும்போது அவங்களுடைய ஒரு சிறுநீரகத்தை எடுத்து அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு வச்சுட்டாங்கன்னா அந்த சிறுநீரகம் வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே சரியாயிட்டு அவங்கள ஆல்மோஸ்ட் நியர் நார்மலாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணலாம். அது உங்களுக்கு லைஃப் ரிலேட்டடில் யாரும் ஒரு கால் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, ஃபிட்டாக யாருமே இல்லை அப்படின்ற சப்ஜெக்ட் தான் இந்த டிசீஸ் டோனர் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அதாவது இறந்து போனவங்க மூளைச்சாவு அடைந்தவர்கள் தன்னுடைய கிட்னியை தானமாக கொடுக்கறதுக்கு முன்னோருவாங்க. அதுக்கு நமக்கு சிஸ்டம், தனி சிஸ்டம் இருக்குது. அதில் நம்ம பதிவு பண்ணி வச்சுட்டோம்னா அது இப்போ சீனியாரிட்டி அடிப்படையில் அவங்களுக்கான டேர்ன்ஸ் வரும்பொழுது அந்த கிட்னி இருக்கும் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த ஒரு மூளைச்சாவு அடைந்தவங்க தானமாக கொடுக்க வரும்போது அந்த ஒரு கிட்னி எடுத்து வைக்கும்பொழுது அது வேலை செஞ்சாலும் இவங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாகிறது வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே டாக்டர். ஸோ இப்போ அது சரியாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் டாக்டர்? ஏன்னா இன்னொரு ஆர்கன் இன்னொருத்தவங்கள்டருந்து நமக்கு வைக்கிறது அப்படின்றது அப்வியஸ்லி எல்லாருக்குமே ஒரு ஒரு பயம் இருந்துட்டுருக்கும். இது சரியாக இருக்குமா, இது பொருந்துமா, ஆப்ரேஷன் கரெக்டாக இருக்குமா? ஸோ இந்த சர்க்கிள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லுங்கள்.
0: இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பொறுத்தளவு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பரிசோதனைகள் இருக்குது, பல கட்டமாக அந்த நிறைய சோதனைகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு பரிசோதனையிலையும் அவங்க கொடுக்க போகிறவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்றது ஃபுல்லாக பரிசோதனை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேறு இணை நோய்கள் இருக்கா, உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குது, இந்த கிட்னி தானமாக அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, இப்போனாலும் பின்னாடி ஏதாவது பாதிப்பு வருமா இப்படி என்றதெல்லாம் முழுசாக ஆராய்ஞ்சு அவங்களுடைய கிட்னி இவங்களுக்கு கொடுத்தோம்னா அது ஒத்துக்கொள்ளுமா, ரிஜெக்ட் பண்ணுமா அப்படின்றதுக்கான பல பரிசோதனைகள் இருக்குது. எல்லாத்தையுமே கடந்து தான் இந்த பரிசோதனை பண்ணுவாங்க, இந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடித்து அந்த கிட்னி வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா ஈவன் ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே அது வேலை செய்ய ஆரம்பிக்கும், அப்போவே அவங்களுக்கு உயிரினெலாம் வர ஆரம்பிச்சிடும். அதுபோல் வந்து அடுத்த 1-2 நாட்கள்லேயே அந்த சிறுநீரகம் டெஸ்ட்டில் பண்ணோம்னா நார்மலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
1: ஓகே டாக்டர். ஸோ அதோட ப்ராசஸ் அப்படின்றது இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் அதோட டெஸ்ட்டு அதெல்லாம் தாண்டி ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சுன்னா உடனே கூட அது சரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஆமாம், உடனே சரியாயிடும்.
1: ஓகே டாக்டர். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம அடுத்ததாக இந்த மருந்துகள் அது அதை நோக்கி நம்ம அடுத்தது போவோம் டாக்டர். இப்போ மருந்துகளால் என்னென்ன மாதிரியான சிறுநீரக பாதிப்பு ஏற்படும், சிறுநீரக பாதிப்பு எந்தெந்த மருந்துகளால் ஏற்படுது அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் டாக்டர்.
0: மருந்துகளால் நம்ம பொதுவாக என்ற மாதிரி ஏன் மருந்து மாத்திரைகள் நிறையா எடுத்துக்கிட்டாலே சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது மாதிரி கிடையவே கிடையாது, அது ஒன்றும் கிடையாது. என்ன மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம், எவ்வளோ நாள் எடுத்துக்கிறோன்ற பொறுத்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னப்போ சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு, இதய நோய் இதுக்கெல்லாம் நம்ம வருடக்கணக்கில் மாத்திரை எடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த நோய்களால் நமக்கு சிறுநீரக பாதிப்பு வராது. ஏன்னா பொதுவாக எழுறது என்னென்னா சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு மாத்திரை ரொம்ப நாளாக சாப்பிட்டா கிட்னி பாதிப்பு வந்துடும், நிறைய பேர் மாத்திரை சாப்பிட்றது நிறுத்துன்னு தான் நான் பார்த்துருக்கேன். அதுமாரி பார்த்தோம்னா சர்க்கரை நோய் அதிகமாகிட்டு அதனால் கிட்னி பாதிப்பு அப்படி தான் வருவாங்க. சோ அந்த மாத்திரை மருந்துனால கிட்னி பாதிப்பு கிடையாது.

0: மருத்துவருடைய ஆலோசனைப்படியில் எடுத்துக்கிற சர்க்கரை ரத்த கொதிப்பு மாத்திரைக்குல எந்த பாதிப்பும் வராது. முக்கியமாக வலி நிவாரணி மருந்துகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வலி வலி மாத்திரைக்கான மருத்துவருடைய ஆலோசனையை தாண்டி தொடர்ந்து அவங்களாவே வருட கணக்கில் சாப்பிட்றா சிணறுக பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில ஆன்டிபயாட்டிக்ஸ், ஒரு சில ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து அவங்களே வாங்கினா, இப்போல்லாம் ஆன்டிபயாட்டிக்ஸே அவங்களே வாங்கி
1: அப்படின்றது
0: அவங்கள வாங்கி நிறைய பொருட்டே இருக்கிறதுனால அது ஒரு பீரியடில் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம்.
1: ஓகே,
0: இது என்னன்னா நம்ம மருத்துவர்களை பார்த்து பண்ணும்போது, ஏன்னா இது மருந்து மாத்திரைகள் வெறும் இந்த மாத்திரை சாப்பிட்டா இந்த பாதிப்பு அப்படின்ற மாதிரி கிடையாது. என்ன மாத்திரை சாப்பிட்றாங்க, எவ்வளோ டோஸில் கொடுக்குறாங்க, யார் இந்த மாத்திரை எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் அவருடைய பாதிப்பு இருக்குது. ஸோ உடம்புல சில இடங்கள் அவங்களுக்கு வேறு ஏதாவது என்ன நோய்கள் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு சக்கரை இருக்கலாம், பிபி இருக்கலாம், அவங்க ஃபேமிலியில் ஏற்கனவே யாருக்காவது சிறுநீரக பாதிப்பு இருந்துக்கலாம், அவருக்கே ஏதாவது ஒரு லேசாக ஆறு மணிகளில் சிறுநீரக பாதிப்பு இருந்திருக்கலாம். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம மட்டும் ஒரு வலி மாத்திரையை நிறைய எடுத்துக்கிட்டோம்னா அது சிறுநீரக பாதிப்பில் போய் விடும் அது.
1: ஓகே டாக்டர், ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். விளம்பரத்தை தொடர்ந்து
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
4: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நேயர்களே. நம்மளுடைய நிகழ்ச்சியில டாக்டர் எஸ் திருமுருகன் அவர்கள் தான் சிறுநீரக நோய்கள் மற்றும் மருந்துகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இதை பத்தினா விளக்கம் நமக்கு அளிச்சிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா அழைப்பாளர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார், உங்களுடைய சந்தேகம் என்னன்றது டாக்டர் கிட்ட கேளுங்க.
6: வணக்கம், சொல்லுங்க சார்.
5: எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிபி வந்து 3500 வந்தது சார். அதுல வந்து நம்ம ஜிஹெச்எம் சேர்த்துக்கு, அதுக்கப்புறம் சேர்த்தாங்க. அந்த மாத்திரை வந்து பிபி மாத்திரை வந்து 2 வேலையா போட்டிருந்தோம் சார், 5 ml 5 ml.
6: சரி,
5: இன்னொரு பை அது வந்து கண்ட்ரோலா இருக்குன்னு 1 வேலையா ஆக்கிட்டாங்க. அந்த 1 வேலையில இருந்து திருப்பி வந்து 2.5 மாத்திட்டாங்க. கரெக்டா இருக்கு, நார்மலா போடுது. அதால எதுனா கிட்னி பாதிக்க முடியுமா சார்? அதே போல எங்க வீட்டம்மாக்கு அடிக்கடிக்கு மயக்கம் வருது சார். அவங்களுக்கு தயாரெடு இருக்கு, அதுவும் செக் பண்ண நார்மலா இருக்கு. ஆனா மாத்திரை போட்டுதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் பிபி இருக்கு சார். ஆனா அவங்களுக்கு மயக்கமா இருக்குன்னா கொலஸ்ட்ராலும் செக் பண்ணுங்க. செக் பண்ணதுக்கு 6 புள்ளி எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்றாங்க சார். நீங்க ரேடியோல சொல்லுங்க சார், நான் கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி
4: சார். ஓகே சார், தேங்க்யூ சார்.
6: சர்க்கரை நோயோ ரத்த கொதிப்போ, இதுக்கு நம்ம எடுத்துக்கிற மாத்திரைனால சிறுநீரகம் ஒருபோதும் பாதிப்பு வராதுங்க. சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு மாத்திரை எடுத்துக்காம சர்க்கரை ரொம்ப அதிகமாகறதுனாலயோ அல்லது பிபி ரொம்ப அதிகமானதாலோ அதனாலதான் சிறுநீரக பாதிப்பு வரும். மாத்திரைனால சிறுநீரக பாதிப்பு வராது.
4: அந்த மாத்திரை வந்து டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனோட.
6: அதே மாதிரிதான் தைராய்டு ப்ராப்ளம் கூட சில இடங்கள்ல ரொம்ப மாத்திரையே எடுத்துக்காம தைராய்டு அளவு ரொம்ப குறைஞ்சு போனாலும் அது கூட சிறுநீரக பாதிப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு போடுற மாத்திரைனால பாதிப்பு கண்டிப்பா வராது.
4: ஓகே ஓகே டாக்டர். சோ இப்ப அவங்க கேட்ட மாதிரி தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டாலுமே

0: அவங்களுக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு அப்படிங்கிறது
1: நிச்சயம் வராது.
0: ஓகே, மருத்துவரோட ஆலோசனை இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லை. அதே மாதிரி இந்த பிபி சுகர் இப்போ சொன்னாங்க இல்லையா டாக்டர், அவங்க குமார் அப்படிங்கிற நம்மளுடைய அழைப்பாளர், அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு வாட்டி போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டோஸ் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு இது குறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால இது நீங்க உங்களுடைய மாத்திரைய அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி செக்அப் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்,
1: அதான் முக்கியம். இப்ப நம்ம கரெக்டா சொல்ற மாதிரி நமக்கு பிபி எந்த அளவுக்கு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை. நம்ம ஒரு தடவை பிபி மாத்திரை போட்டுட்டு அது ஒரு 2 வருஷத்துக்கு செக்அப்பே போட்டோம்னா அது எப்போ குறையுது எப்போ கூடுதுன்னே தெரியாது. சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக கண்ட்ரோல் இல்லாமல் அதிகமாகி போய் அதுவும் சிறுநீரக பாதிப்புக்கலாம். ரொம்ப லோ பிபி ஆகி அதையும் சிறுநீரகத்தை பாதிப்பு இருக்கலாம். அதுக்காக நம்ம ரெகுலர் செக்அப்ன்றது முக்கியம். ரெகுலர் செக்அப் பண்ணால் தான் அப்போ இருக்கிற பிபி அப்போ இருக்கிற சக்கரோடைய அளவுக்கு தகுந்த மாதிரி மாத்திரையுடைய அளவை டோஸை குறைக்கவோ கூட்டவோ பண்ணி அதை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும்.
0: மற்ற
1: பாதிப்பு வராமல் பார்த்துக்கலாம்.
0: ஓகே டாக்டர், ஸோ இப்போ இதில் வந்து உடல் ஒரு வீக்கம், சிறுநீரில் மாற்றம், சோர்வு, இது மாதிரியான ஒரு அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த நோயா இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: உடல் வீக்கம் வந்து சிறுநீரகத்துடைய பாதிப்புடைய ஒரு அறிகுறியா இருக்கலாம். ஆனால் எல்லா உடல் வீக்கமும் சிறுநீரக பாதிப்பினால தான் வருது அப்படின்றது மாதிரி கிடையாது. இப்போ உடல் வீக்கம் வருகிறதுக்கு சிறுநீரக பாதிப்பு இல்லாமல் இதய நோய் இதய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்லீரல் பிரச்சனை இருந்தாலோ அல்லது உடம்புல ரத்த சோகை அளவுக்கு அதிகமான ரத்த சோகை இருந்தாலோ உடல் வீக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உடல் வீக்கம் வந்தாலே நிச்சயமாக சிறுநீரக பரிசோதனை பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. உடல் வீக்கம், உடல் சோர்வு இதெல்லாம் வந்துச்சுன்னா சிறுநீரக பாதிப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பரிசோதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆரம்ப அறிகுறியா கூட இருக்கலாம்.
0: ஓகே, பாதிப்போட ஆரம்ப அறிகுறியா இருக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ இந்த சிறுநீரக நோய்களை கண்டறியறதுக்கு என்ன மாதிரியான பரிசோதனைகள்லாம் செய்யப்படுது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: சிறுநீரக செயலிழப்புக்கு பல பரிசோதனைகள் இருந்தாலும் கூட ஆரம்ப நிலையில நமக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எளிய பரிசோதனைகளே நமக்கு போதுமானது. ரத்தத்துல யூரியா, கிரியாட்டினின், யூரினில் ஆல்புமின் இதை நம்ம பண்ணாலே அவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கா இல்லையான்றது பெரும்பாலும் நம்ம சொல்லிடலாம். அதில் ஏதாவது பாதிப்பு இருந்துச்சு நார்மலாக இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த பரிசோதனைகள் நம்ம தேவைப்படலாம். நான் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா தான் அடுத்தடுத்த பரிசோதனைகள் வயிறுக்கு ஸ்கேன் பண்ணுறதோ ஹீமோக்ளோபின் அது மாதிரி சில டெஸ்ட் எல்லாமே பிரச்சனைகள் இருக்கும்பொழுது நம்ம பண்ணலாம். இது நார்மலாக இருந்துச்சுன்னா பெரும்பாலும் சிறுநீரக பாதிப்பு இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம்.
0: ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் அழைப்பாளர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
0: மேடம். வணக்கம்
1: சார்,
2: யாரீங்க பேசுறீங்க? எனக்கு போய் செக் பண்ண அந்த மாத்திரையே தொடர்ந்து சாப்பிடுங்க. அது தொடர்ந்து சாப்பிடலாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா?
1: என்ன மாத்திரை? கார்டிவாஸ்ங்களா?
2: கார்டிவாஸ் 3.125.
1: அது பிபிக்காக கொடுக்குற மாத்திரைங்க. அது அப்போ இருந்திருக்கலாம், ஹார்ட் பிரச்சனை பிபி ஏதாவது இருந்திருக்கலாம், அதுக்காக அவங்க கொடுத்துருப்பாங்க. கடைசி மருத்துவரை எப்போ நீங்கள் செக்அப் போனீங்க?
2: ஒரு 6 மாதத்துக்கு முன்ன போனேங்க, யூரியாலஜிஸ்ட்டும் போனேன்.
1: அதை நீங்கள் திரும்ப போய் பார்த்துக்கிறது நல்லதுங்க. எதனால கொடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது அந்த சமயத்தில் ஒரு பிபி இருந்திருக்கலாம், அதனால் அவங்க கொடுத்துருக்கலாம். அது அது திரும்ப நீங்கள் மருத்துவர் அணுகிச்சு பிபியெல்லாம் செக்அப் பண்ணி பார்த்துக்கிறது நல்லதுங்க.
2: அதான் இப்போ 6 மாதத்துக்கு மட்டும் யூரியனு பிளட் செக் பண்ணி நார்மலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பிபியும் எனக்கு வயசு 65 இருக்குது, அதுக்காக சாப்பிடுங்க அப்படின்னாங்க.
1: அதான் பிபி அப்போ அந்த சமயத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்கலாம். நீங்கள் 6 மாதம் ஆச்சு, அதனால நம்ம ஃபாலோ அப் ரொம்ப முக்கியங்க. திரும்ப பொறுத்தவரை பார்த்துக்கிறது நல்லது.
2: ஓ, கார்டியோவாஸ்ன்றது பிபிக்கு மட்டும் கொடுக்குதுங்களா?
1: ஆ, பிபிக்கு யூஸ்வலாக கொடுப்பாங்க, நிறைய காரணங்களுக்கு மெயினாக பிபிக்காக கொடுப்பாங்க.
2: அப்போ கொஞ்சம் ஹார்ட் கொஞ்சம் இதாக தான் இருந்தது, அதுக்காக
1: ஹார்ட் உள்ளவங்களுக்கு பிபி இருக்கும்பொழுது ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் கொடுப்பாங்க.
2: ஓகே, இப்போ பிளட்ல யூரியனும் யூரியாவும் சுகரும் நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க, யூரியன்லையும் பிளட்லையும், அதனால ஒன்றும் பிரச்சனை இருந்தால் சொன்னாங்க. அதனால தான்
1: சிறுநீரக பாதிப்பு கிட்னி ஃபெயிலியர் மாதிரி ஒண்ணு இல்ல அப்படின்றதுனால ஹார்ட் பிரச்சனை பிபிக்காக மட்டும் அந்த கார்டிவாஸ் மாத்திரை கொடுத்துருப்பாங்க. இது கண்டினியூ பண்றதுனால சிறுநீரக பாதிப்பு வராது, கண்டிப்பா வராது, இதனால கண்டிப்பா வராது.
0: இந்த பயம் வந்து எல்லாருக்குமே ஒரு இருந்துகிட்டே தான் டாக்டர் இருந்துட்டுருக்கோம். நம்ம சாப்பிட்றோம், டாக்டர் சொல்லி தான் சாப்பிட்றோம், தொடர்ந்து சாப்பிட்றோமா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபாலோ அப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: ஆமாம், ரெகுலராக நீங்கள் மருத்துவர்

0: நீங்கள் பரிசு வச்சிங்கன்னா அவங்கள்ட்ட அந்த பயம் இருக்காது. நம்ம அந்த ஃபாலோப்பே இல்லாமல் தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்றப்ப தான் நமக்கு இந்த மாதிரி பயங்கள் வருது.
1: ஓகே டாக்டர். ஸோ இப்போ அடுத்ததா சிறுநீரக கற்கள் அப்படின்றது இப்போ நிறைய இடத்துல பார்க்குறோம் இந்த பாதிப்பு அப்படின்றது, அதை பற்றி ஒரு சில தகவல்கள் சொல்லுங்கள் டாக்டர்.
0: சிறுநீரக கற்கள் உருவாவதற்கு மிக முக்கியமான காரணம், நிறைய காரணங்கள் இருக்குது. மிக முக்கியமான காரணம் பார்த்தோம்னா உடம்பில் நீர்ச்சத்து குறையிறது தாங்க. நீர்ச்சத்து குறையிறது தான் மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கும். உடம்பில் நீர்ச்சத்து குறையும் போதெல்லாம் அந்த கால்சியம் ஃபாஸ்பரஸ் எல்லாமே ரொம்ப சேச்சுரேட் ஆகிட்டு அது ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். அது சிறுநீர் போகிற பாதையில் அது இந்த நீர்ச்சத்து தொடர்ந்து அவங்க சரியாக தண்ணி குடிக்காமல் நீர்ச்சத்து கம்மியாகவே இருக்கும் பட்சத்தில் அதோடைய ஸ்டோன் சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இருண் போகிற பாதையை அடைக்கிற அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இருண் போகிற பாதையை அடைக்கிற பட்சத்தில் தான் அவங்களுக்கு அந்த சிவியராக பெயின் வர்றது, யூரினில் ரத்தமாக வர்றது, வாமிட்டிங் அதிகமாக வர்றது, இதுமாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு மெயினாக பண்ண வேண்டியது தண்ணி நிறையா குடிக்கணும்.
1: ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு வர சொல்கிறது
0: நார்மலாக உங்களுக்கு 3 லிட்டர் குடிக்கணும். இதுவும் வெயில் நாளாக இருக்குது, ரொம்ப ஹாட் கிளைமேட்டாக இருக்குன்னா நம்ம அதை விட நமக்கு 1 லிட்டர் கூட கூட தேவைப்படணும்.
1: ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததான் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க சார். எஃப்எம்ஓட வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ யார் எங்கேருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
2: நான் கெடார்லேருந்து பேசுகிறேங்க மேடம். விழுப்புரம் தாலுக்கா கெடார்லேருந்து பேசுகிறேன். பேசுகிறேன்.
1: ஹலோ,
2: சொல்லுங்க மேடம்.
1: சொல்லுங்க சார், உங்க பேரு?
2: ராஜு.
1: ராஜு சார், உங்களுடைய சந்தேகம் என்னன்னு டாக்டர் கிட்ட கேளுங்க.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
2: இப்ப நமக்கு வந்துட்டு மேடம் சார், வணக்கம் சார்.
0: சொல்லுங்க.
2: பெரியவங்களுக்கு சுகரு பிபி இருக்கிறது நார்மலா இருக்கு, மாத்திரை எல்லாமே சாப்பிட்டு இருக்கிறோம் சார்.
0: சரிங்க.
2: இது வந்து குழந்தைங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அந்த சுகர் பிபி இல்லாம ஏதாவது இப்போ தடுப்பு மருந்து ஏதாவது இருக்குங்களான்னு சந்தேகம் தான் சார்.
0: இல்லைங்க, குழந்தைங்களுக்கு சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கான மருந்து மாத்திரைகள் கிடையாதுங்க. நம்ம உணவு பழக்கங்கள், உடல் பயிற்சி.
2: சொல்லுங்க சார், எத்தனையோ மருத்துவ குழு இந்தியா லெவலில் இருக்கு.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: இது எத்தனையோ தடுப்பு மருந்தெல்லாம் வந்து இப்போ நிறைய வியாதிகளுக்கு தடுப்பு ஊசி எல்லாம் போடுறாங்களா சார்?
0: இல்ல, சர்க்கரை ரத்த கொதிப்பு இதுக்கெல்லாம் நம்ம தடுப்பூசி கிடையாதுங்க. இது வந்து நமக்கு வராம தடுக்கிறது
2: கண்டுபிடிக்க முடியுமான ஒரு சந்தேகம் தான் சார் கேக்குறேன்.
1: ஓகே சார். சோ நீங்க வந்து எதிர்கால சந்ததிய கருத்துல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்க கூடாதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கேக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க அந்த மாதிரி கேக்குறதுக்கு. அதுக்குதான் டாக்டர் சொல்றாங்க என்னன்னா, அது வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லயும் நம்ம டாக்டர்ஸ் ஆல்ரெடி நிறைய சொல்றாங்க இல்லைங்களா, நம்ம வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி உணவு பழக்கம் தப்பா வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதே மாதிரி எக்ஸசைஸ் அப்படின்றது முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை ஃபாலோ பண்ணாலே அதுக்கு வந்து தடுப்பூசின்றது தேவையில்லை, நம்மளுடைய பழக்க வழக்கம் போதும், அதை தடுக்கலாம் அப்படின்னு
0: சொல்றாங்க தடுப்பூசிக்கு. தடுப்பூசிக்கு நிகரானதுதான் நம்ம இந்த உணவு பழக்கங்கள்
2: அப்படிங்கிறாங்க.
0: இல்லைங்க, தடுப்பூசி
2: நல்லா குறைந்து வர ஜெனரேஷனுக்காவது சுகர் பிபி இல்லாம இருந்தா நல்லா இருக்குமேன்னு கேக்குறாங்க சார்.
0: நமக்கு சுகாதாரமான உணவு பழக்கங்கள், உடல் பயிற்சி, சரியான அளவுல தண்ணி எடுத்துக்கிறது, உப்பு அதிகமா இருக்க உணவுகளை தவிர்ப்பது, உடல் எடையை பராமரிப்பது, இது போல விஷயங்களாலதான் நம்ம சர்க்கரை ரத்த கொதிப்பு வராம தடுக்க முடியும். அதுக்கான தடுப்பூசிகள் எதுவும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலைங்க.
1: ஒருவேளை இன் ஃபியூச்சர்ல கண்டுபிடிக்கலாம், நம்ம எதிர்பார்க்கலாம் சார், அவ்வளவுதான். ஓகேங்களா. ஹலோ ராஜு சார். ஓகே சார், நம்ம வர ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும், உணவு பழக்கம், உடல் உழைப்பு வேணும் அப்படின்னு.
2: நாட்டுல இருந்து அதெல்லாம் போய் வராம தடுத்துட்டாங்க.
1: ஓகே ஓகே சார், நன்றி நன்றி சார். இவர் கேட்ட கேள்வி என்னவோ வந்து நம்ம எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து நிறைய நமக்கு வந்து இருந்துட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இப்போது அடுத்து தான் நான் உங்கள்கிட்ட போ அந்த கேள்வியை நான் கேட்டுறேன் டாக்டர். இப்போது நமக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிபி, சுகர், இதுதான் இதோடைய பாதிப்புனால சிறுநீரகம் உடல்ல இருக்கக்கூடிய மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிக்கோங்க. சோ சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதுகாக்க நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க டாக்டர்.
0: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிறுநீரகம் பாதிப்பு வராமல் இருக்கிறதுனா நம்முடைய உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிவீதமான உணவு, சுகாதாரமான உணவு பழக்கம் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவில் உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு

0: ரவைக்கு 5 கிராம், அதுக்கு மேலே உப்பு இருக்கக்கூடாது. உப்பு அதிகமாக இருக்கிற உணவு பழக்கங்களை தவிர்ப்பது நல்லது. மிக முக்கியமாக துரித உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது. உடல் எடை பராமரிக்கிறது முக்கியம். இந்த துரிதமான உணவுகளால் உடல் பருமன் அதிகமாகுது. உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை இளைஞர்களிடையே ரொம்ப அதிகமாகுது. இது எல்லாமே ஒரு காலத்தில் இரத்த கொதிப்பையோ சிறுநீரக பாதிப்போ ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீருடைய அளவு எந்த காலத்துலையும் குறைந்தது 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது பழக்கத்தை நம்ம சிறு வயதுலேருந்தே நம்ம ஏற்படுத்தணும். உடற்பயிற்சி தினமும் 30 நிமிஷம் குறைந்தபட்சம், வாரத்திற்கு குறைந்தபட்சம் 5 நாட்களாவது உடற்பயிற்சி மிக மிக நல்லது. உடம்புக்கும் நல்லது, சிறுநீரகங்களுக்கு மிக முக்கியமான நல்லது. முக்கியமாக ஸ்மோக்கிங், நோ ஸ்மோக்கிங், புகையிலை வந்து எந்த விதத்திலையும் நல்லது கிடையாது. ஆல்கஹால் எந்த விதத்திலும் நல்லது கிடையாது. இந்த ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் சொல்லுவாங்க, நேராக போய் கடையில் வாங்கி கொடு சாப்பிட்ற தேவையில்லாத மருந்து மாத்திரைகள், இதை நம்ம தவிர்ப்பது நல்லது. முடிஞ்சால் 30 வயசு 40 வயசுக்கு மேலே ஆனுவல் செக்கப், பேசிக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்பில் நமக்கு சர்க்கரை இருக்கா, ரத்த கொதிப்பு இருக்கா, பிளட்டில் யூரியா, கிரியாட்டின், யூரின்ல ஆல்புமின், இது மாதிரி பரிசோதனைகள் பண்ணாலே நம்ம சிறுநீரக பாதிப்பு இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னதுனால எனக்கு இந்த ஒரு கேள்வி தோணுது. என்னென்னா, இப்போ வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம வந்து ஒரு செக்கப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பல பேரோட என்ன என்னவா இருக்குன்னா, நான் இப்படியே இருந்துக்கும் போதே எந்த பயமும் ஓகே எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் இருந்துருவேன். நான் போய் செக் பண்ணிவிட்டு டக்குன்னு டாக்டர்ஸ் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது அந்த நோய் அப்படிங்கிறது என்னோட மைண்டில் பதிஞ்சிரும். அப்போ ஒரு நோயாளி மாதிரியே என்னை பார்ப்போனோ அப்படின்ற ஒரு நான் பரவலாக இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதனால இந்த நிகழ்ச்சியில் நான் அந்த கேள்வியை கேட்குறேன். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆஸ் எ டாக்டராக நீங்கள் சொல்ல,
0: எந்த பிரச்சனையுமே ஆரம்ப நிலையில் நம்ம கண்டறிஞ்சோம்னா அதை முற்றிலுமே சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் சர்க்கரை நோய் எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரை நோய் வர்றதுக்கு முன்னிலையே ஒன்று இருக்குது, ப்ரீ டயபெட்டிஸ் சொல்லுவோம். இப்போ அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வெறும் உணவு பட்டுப்பாடு மட்டுமே மாத்திரை இல்லாமல் கூட நம்ம சரி பண்ணலாம்.
1: ஓகே,
0: நம்ம அது வந்த பிறகு அதிகமான பிறகு கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு மருந்து மாத்திரைகள், உணவு கட்டுப்பாடு, இன்சுலின் அது மாதிரிலாம் போகுது. ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறப்ப எந்த நோயும் குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ஆனுவல் செக்கப் பண்ணுறது மிக முக்கியமாக சர்க்கரை நோய் உள்ளவங்க, ரத்த கொதிப்பு உள்ளவங்க, உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்க, இதய நோய் உள்ளவங்க, முக்கியமாக குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு நிலை உள்ளவங்கெல்லாம் நிச்சயமாக வருடத்துக்கு ஒரு முறை இந்த பரிசோதனை பண்ணிக்கணும்.
1: எந்த வயசுக்கு மேலே டாக்டர் இந்த 1 இயர் ஒன்ஸ் வந்து?
0: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் சிறுநீரக பாதிப்புன்றது வந்து வயதானவருடைய நோயாக தான் பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது இணைய நோய்கள்லாம், சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு இதுமாதிரி நோய்கள், உடல் பருமன்லாம் சிறு வயதிலே ரொம்ப அதிகமாகிருச்சு. அதனால் நம்ம 30-40 வயசுல இருந்தே இந்த பரிசோதனைகளை செய்து கொள்வது நல்லது.
1: ஓகே டாக்டர், ஸோ இப்போ இதே மாதிரி என்னன்னா இந்த பிபி, சுகர் அப்படிங்கிறது கூட முன்னாடி காலத்தில் பணக்கார நோய்கள் அப்படின்னு பார்க்கப்பட்டதா நான் ஒரு கோட் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து பரவலாக எல்லாருக்குமே இந்த நோய் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு. ஈவன் யங்ஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே இந்த நோய் வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்னவா இருக்கும், அதை இப்போ அவர் கேட்ட மாதிரி அதை தடுக்கிறதுக்கு வேற என்னென்னலாம் பண்ணலாம்?
0: சர்க்கரை பொறுத்தவரை நம்ம இந்தியாவெலாம் டயபெட்டிக் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் சர்க்கரை நோய் அதிகமாக உள்ளவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் நான் சொல்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறி போனது தான். நம்மளுடைய உடல் பயிற்சி குறைஞ்சி போச்சு. இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, ஒரே இடத்துல நின்று அப்படியே நம்ம வேலை பார்த்து பழகிறதுனால அதனால் வரக்கூடிய லைஃப் நல்ல ஒரு தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்னால இருக்கிறது, இது போல் பழக்கங்கள், உணவு பழக்கங்கள், கண்ட நேரத்து டைம் கரெக்டான நேரத்தில் இல்லாமல் எந்த நேரம்லாம் சாப்பிடலாம், என்னவெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம உணவு பழக்கங்கள் மாறி போயிடுச்சு. உடல் அசைவுலாம் குறைஞ்சி போய் இதனால் வரதான் நமக்கு அந்த சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு இதெல்லாமே அதிகமாகுது.
1: என்ன மாதிரியான உணவு பொருட்களை எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள் டாக்டர். ஏன்னா இப்போது சிறுநீரக பாதிப்பு அப்படிங்கிற போது அது மற்ற ஆர்கன்ஸுக்கும் பரவலாக பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு உணவு பழக்கத்தை கொண்டுக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு?
0: நமக்கு எந்த நோய்களும் இல்லாமல் நார்மலாக உள்ளவங்களுக்கு இந்த பாதிப்பில் வராமல் இருக்குன்னா நமக்கு ஆரோக்கியமான உணவு முறைகள், நிறைய காய்கறிகள், நிறைய பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. மற்றது புரோட்டீன், கார்பரேட்லாம் சரிவிதத்தில் இருக்கிறது மிக முக்கியம் நல்லது.
1: ஓகே டாக்டர், ஸோ இந்த மாதிரியான இது எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தேடி சாப்பிட்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஓகே டாக்டர், ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நம்ம வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு மருத்துவராக நீங்கள் வந்து நம்மளுடைய நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன டாக்டர்?
0: சுகாதாரமான உணவு பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இழந்த பழக்கங்கள் திரும்ப மீண்டு வரணும். நல்ல உணவு பழக்கங்கள் முக்கியம். அதிகமான உப்பு உணவில் எடுத்துக்கக்கூடாது. தண்ணி வந்து எப்போவுமே

0: நிறைய குடிக்க வேண்டிய பழக்கத்தை சிறு வயதிலிருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹாலுக்கு நமக்கு சுத்தமாக அதை மறுத்திடணும். தேவையில்லாத வலி நிவாரண மருந்துகளை நம்ம தவிர்த்திடணும். சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு உள்ளவங்க நிச்சயமாக ரெகுலர் செக்கப்பு பண்ணிக்கிட்டு அதை கண்ட்ரோலாக வச்சுக்க வேண்டியது மிக மிக முக்கியம். எக்ஸசைஸ் கண்டிப்பாக முக்கியம். உடல் எடையை சரியான அளவில் பராமரிக்கிறது, நல்ல தூக்கம், ரெகுலர் செக்கப் வந்து இதுதான். இதெல்லாம் பண்ணோம்னா சிறுநீரக பாதிப்பு வராமலே நம்ம காப்பாற்றிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நிலையத்துக்கு வந்து நிகழ்ச்சியில் நிறைய எங்களோட கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு, ரொம்ப விளக்கமாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
0: நன்றி.
1: எஸ் நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் சிறுநீரக நோய்கள் மற்றும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய சிறுநீரக பாதிப்பு இதை பற்றின நிறைய தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க, பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வது நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அன்பரசி. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவழி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை.
5: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
4: தங்கம் சேரும் கைராசி. பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.

0: வணக்கம் மக்களே, நேரம் 4:39 எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த ஷோ கட் கேமரா ரோலிங் நேஷன். நான் உங்களாஜ் ஆனந்த். மக்களே, கட் கேமரா ரோலிங் நேஷன்ல என்ன பண்ணணும், வழக்கம் போல தொண்டு தொட்டு சொல்றதான், நீங்க வந்து நடிச்சு காமிக்கணும். நாங்க வந்து உங்களுக்கு ஒரு சில டயலாக்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவோம், அதுக்கு நீங்க உங்ககிட்ட இருக்கிற நடிப்பு திறமை எங்ககிட்ட நடிச்சு காமிச்சு நிறைய பதக்கங்களை வாங்கிட்டு போலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நிறைய வசனங்களை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்காக நிறைய டயலாக்ஸ் வெயிட்டிங் இருக்கு. ஸோ எப்படி நீங்க கால் பண்ணி பேசணும், நம்பர் அதே தான், 2271760 மற்றும் 2275230 மற்றும் 0413 என்ற கோட் நம்பர் போட்டு கால் பண்ணுங்க. மக்களே, இதோ உங்களுக்கு முதல்
1: டைலாக்.
0: மக்களே, உங்களுக்கான இரண்டாவது டைலாக் இதோ.
2: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.
0: மக்களே, டைலாக்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளான டைலாக் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நம்பர் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன், 2271760 மற்றும் 2275230 மறக்காம 0413 என்ற கோல் நம்பரை போட்டு கால் பண்ணுங்க. மக்களே, இது உங்களுக்கு நான் முதல் பாடல் வந்துட்டு கேட்கலாம். தொடர்ந்து ரெயின்போ புதுவை 102.8 என்ற உங்கள் மனதோடு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங். நேரம் 4:08:24. மக்களிடம் நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு நேரம் இருக்காங்க, பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுத்தோம். நம்ம கிட்ட நம்ம கூட இன்னொரு ஆர்ஜி இணைஞ்சிருக்காங்க, அந்த ஆர்ஜியை பத்தி சொல்லணும்.
6: வணக்கம்.
5: ஒரு
6: வாட்டி
5: பண்ணுங்க.
7: சொல்றீங்க
5: வரலையே
6: நன்றி. Okay. Super. Thank you.
7: Thank you.
5: Okay, Anbu.
6: சொல்லுங்க.
5: நீங்க இந்த டயலாக் கொஞ்சம் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா?
6: ஆஹா, நீங்க போட்ட பிளான் இதுக்கு தான்
5: உங்களுக்கு தேவை.
6: ஓகே, சோ எனக்கு

0: செகண்ட் டயலாக நீங்க கரெக்டா சொல்லிடுங்க.
1: நீங்க ஃபர்ஸ்ட் டயலாக் பேசிருங்க, நான் செகண்ட் டயலாக் அப்புறம் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பெரியவங்க தான் பேசணும், சின்ன பசங்க கடைசி தான் பேசணும்.
0: அப்படிலாம் வந்து வெளியில சொல்லிக்கிறது அப்படிதானே?
1: அப்படிதான் சொல்லி சமாளிக்கிறது.
0: ஓகே ஓகே ஓகே. சோ என்ன பண்றோம்னா, நான் வந்து கோவை சார்ல டயலாக் சொல்வேனா, நீங்க வந்து வடிவேல் சாரோட டயலாக்
1: சொல்லுங்க.
0: சோ அப்படிதான் கரெக்டா இருக்கும். ஓகே, சோ லெட்ஸ் கோ சாங்.
1: ஓகே, இது உங்களுக்கான பாடல். மக்களே, கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்லிடுங்க.
0: அதேதா 2271760 and இன்னொரு நம்பர்
1: 2275230.
0: இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்க கால் பண்ணுங்க. 0413 அப்படிங்கிற இந்த முன் இணைப்பு என்னையோ சேர்த்து டயல் பண்ணுங்க. கட் கேமரா ரோலிங் ஷோல
1: அடுத்த
0: நீங்க நம்ம கச்சலாம். யார் எங்க பேசுறீங்க? கடைசி வரைக்கும் பாட்டு போட
2: மாட்டீங்க.
1: சொல்லுங்க ஜான்சில மேடம், அவாரியோ?
2: நல்லா இருக்கேன் சார்.
1: ம், நாங்களும் நல்லா இருக்கோம் மேடம். நீங்க எப்படி கேட்க மாட்டீங்க, நானே
2: சொல்லிடுறேன். ஆ, நான் அடுத்து கேட்டதான் சார் வந்தேன், அதுக்குள்ள
0: அவசரப்பட்டுட்டீங்க
2: சார். தப்பா நினைச்சீங்களே சார்,
0: முன்னாடியே நாங்கலாம் முன்னாடி நீங்க நினைச்சீங்க, அதனால ஒரு ஆன்சர் சொல்லிட்டாரு.
1: தெய்வமே, ஐ அம் வெரி சாரி. ஓகே, டயலாக் போயிடலாமா?
0: ஓகே,
2: ஓகே சார். ம், ஒரு தடவை ப்ளே பண்ணிக்கலாமா?
1: இதுக்கு நீங்க கேட்காமலே இருந்தீங்க.
0: ஓகே
1: தெய்வமே,
0: ஓகே, உங்களுக்கான டயலாக் இதோ.
1: ஒரு டயலாக் போதுமா, ரெண்டுமே வேணுமா மேம்?
2: இல்ல, ஒண்ணுன்னா போடுங்க.
1: ஒண்ணுன்னா போடுவா? ஆ, கேட்டுட்டு ஒண்ணு மட்டும் பேசுறேன்றீங்க. சரி, இது உங்களுக்கான டயலாக்.
3: ஏய், பாக்குறதுக்கு நான் பொம்பள, ஆனா நிஜத்துல ஆம்பளடி. என்ன நிஜத்துல ஆம்பளடி?
4: ஆளையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்கல்ல ஐயா.
1: ஜான்சனி மேடம், ஹலோ.
0: ஹலோ, ரெண்டு டயலாகும் கேட்டீங்க. ஐயோ, ஒன்னு ப்ளே பண்ண சொன்னா ரெண்டுமே ப்ளே பண்ணிட்டாங்களே, நான் இத நோட் பண்ணலையே.
1: பேசிடலாமா?
0: இருக்கு பயங்கரமா இருக்காரு.
1: கொஞ்சம் இருங்க, நான் ஏதோ ஒரு சமூக சேவை செய்யறேன். ரெண்டு பேரும் மேம் பேசிக்கலாமா?
0: பேசிக்கலாமான்னு கேக்குற மாதிரி இல்ல, அடிச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குற மாதிரி.
1: நீங்களே கொடுத்துடுவீங்க.
0: ஓகே,
1: ரெடியா
2: சார்? நான் ஏதோ ஜாலியா பேசிட்டு இருக்கேன், ஏன் சார் இப்படி
0: பேசிக்கிறேன். இவ்ளோ பேசியும் ஃபர்ஸ்ட் டயலாக் சொல்ல மாட்டேன்ட்டாங்க பாத்தீங்களா? போட்ட வடிப்புலாம் போச்சே. ஓகே,
1: கட் கேமரா
0: ரோலிங்.
2: விட மாட்டறாங்க, பொழுது விடிய விட மாட்டறானுங்க, ரொம்ப சோதிக்கிறானுங்க.
0: அப்படியே இவங்க, இது அப்படியே நீங்க யாருக்கு சொல்றீங்க? ஆனந்த்க்கு தானே?
1: இவங்க கூட இந்த ஜென்மத்தை கடத்த ரொம்ப கஷ்டம் போல.
2: எனக்கு ஒரு சில ஜென்மங்கள் சுத்திட்டு இருக்கு அவங்க.
0: இப்ப தெரியுதா எவ்வளவு ரெகார்டா நாளுன்னு?
1: பேசும்போது சிமிட்டா இருக்கு வாய்ஸ், போக போக ரெகார்டாகுது. ஏன் அப்படி நடுவில் ஐயாவை வாட போட சொன்னீங்களா?
0: தள்ளி வச்சுட்டு ஒரு ஆர்டிஸ்டா மாறிடுங்க, அப்படியே கோவை சரளா அப்படின்ற மாதிரி மாறிட்டு
1: வடிவேல் சார் இருக்காரு.
0: ஆர்டிஸ்டா மாறுங்க.
1: கட் கேமரா
0: ரோலிங்.
2: ஓகே, அடியே, நான் பாக்க தாண்டி பொம்பல நெஞ்சில ஆம்பளடியே.
1: நெஞ்சில
2: ஆம்பளை தாண்டி
1: அப்படி போடுங்க. பக்கா பக்கா பக்கா, வேற மாதிரி மேடம். ஜான்சி ராணி மேடம்.

0: அடுத்த அந்த படத்துல நீங்க தான் வந்து நடிகை ஓகேங்களா?
1: எந்த படம் எல்லாம் கேட்டுறாதீங்க, தெரியாதுன்றவர் அவரு.
2: நன்றி,
1: தேங்க்யூ சோ மச் மேம், சூப்பர்,
0: தேங்க்யூ.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
5: Welcome back to the show from Rainbow in Cut Camera. Roli neram 4 mani 24 nimidam paadi na indru nodi light technician kuda adai pala vanakkam.
6: இது வரைக்கும் வணக்கம். நான் சேலம் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர்
5: சார். How are you?
6: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு. அவங்க கிட்ட கேட்டுடுங்க, கோச்சிக்கு போறாங்க.
6: வணக்கங்க மேடம்.
7: வணக்கம் வணக்கம்.
5: சொல்லுங்க
6: மேம். மேம் வந்து நாக்குத்தல டாக்டர் ஷோல பேசிட்டு கொஞ்சம்
7: எழுப்பிட்டு
5: இருக்காங்க.
7: தெரியாம அப்படியெல்லாம் கிடையாது.
5: அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது அப்படி ஒரு பச்சையா சொல்ல முடியாது, யூகமா சொல்லலாம். ஓகேங்களா?
6: அதுதான்
5: சரி சொல்லுங்க.
7: டயலாக்
6: பயங்கரமா கலாய்க்க முடியும், அதனாலதான்
5: கலாய்ச்சி. நீங்க எவ்வளவு வேணா கலாய்க்கலாம், சேர்த்துக்க மாட்டாங்க சார்.
7: எவ்வளவு அடிச்சாலும்
5: தாங்க,
7: நல்லவங்க.
5: திரும்ப கூட கால் பண்ணி கலாய்ச்சிட்டு போங்க.
6: அதுதானே மேம், எல்லாம் நம்மளே கலாய்ச்ச நம்மள பயங்கரமா பங்கமா கலாய்ச்ச.
5: சாதாரண கிடையாது சார். மேம் வேற மாதிரி.
6: அப்படிதான்
5: அப்படித்தான் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? காட்படி எப்படி இருக்கு?
6: காட்படி பயங்கர வெயிலா இருக்கு சார்.
5: நல்ல வேலை எங்க ஊர்ல எல்லாம் சில்லுனுதுப்பா. அதேதான். சரி, என்ன டயலாக் பேச போறீங்க?
6: ஃபர்ஸ்ட் டயலாக்.
5: டயலாக் ப்ளே பண்ணவா இல்ல நீங்க அப்படியே பேசுறீங்களா?
6: இத ப்ளே பண்ணுங்க சார்.
5: ஓகே. என் தெய்வத்துக்காக, என் கடவுளுக்காக இது ஒரு டயலாக் வந்துட்டு இருக்கு, கேளுங்க சார்.
8: டேய், பாக்குறதுக்கு நான் பொம்பள, ஆனா நிஜத்துல ஆம்பளடி. என்ன நிஜத்துல ஆம்பளடா?
9: அவளை அடிக்க முடியாம தடுத்தீங்க, கொலை உசுருக்கு
10: விட்டு ஒரு 30 ரூபாய் காசை சம்பாரிச்சு கொண்டாந்து கையில விட்டுக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் முன்னால என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. என்ன தவறு?
5: சேகர் சார்
6: சொல்லுங்க.
5: எப்படி

0: டயலாக் கேட்க மாட்டேன், டயலாக் பேசலாமா?
1: நான் ஃபர்ஸ்ட் டயலாக் தான் நல்லா தெரியும், நான் அதை ஃபர்ஸ்ட் பேசி விட்டுறேன்.
0: செகண்ட் டயலாக் ட்ரை பண்ணலாம்ல? ஆ, நீங்க ட்ரை பண்ணுங்க. நண்பர்சி ரொம்ப கண்ணில் தண்ணீர் விட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள்.
1: அப்படியே
0: அப்படித்தான். சரி, பேசலாமா?
1: ஓகே.
0: ஆ, கேமரா
2: ரோலிங்.
1: அடியே, பாக்குறதுக்கு தாண்டி நானு பொம்பள, ஆனா நெஜத்துல நானு ஆம்பளடி. நாமட்ட என்னவா, பாக்குறதுக்கு தாண்டி பொம்பள, நெஜத்துல நானும்
0: ஆம்பளடி. சந்திரசேகர் சார், இப்போ ஒரு டாஸ்க் வைக்கிறோம். நீங்க கோசர்ல மேடம், அவங்க வடிவேல் சார், ஓகேங்களா? நீங்க ரெண்டு பேர் படிச்சுக்கிறீங்க, இந்த டயலாக் எப்படி நான் பார்க்கணும், ஓகேவா? ஆர் யூ ரெடி?
2: அடுத்த டயலாக் வந்தா நம்ம ஆனந்த் வந்து சொல்லுவாரு, ஓகேவா?
0: நான் பேசுறேன் சார், ரெடியா?
1: ரெடி.
0: ஓகே, கேட் கேமரா ரோலி. ரெண்டு பேர் அடிச்சிங்க.
2: ஓகே, சோ ரெடியா சார்?
1: ரெடி
0: சார். வடிவேல் சார் ரெடி ஆயிட்டீங்க, ரெடி ஆயிட்டீங்க.
2: ஓகே. அடியே, நான் பாக்க தாண்டி பொம்பல, நெஜத்துல நான் ஆம்பளடி.
0: நானும் சொல்லிட்டு இருக்கேன், கேட்க
2: மாட்டேன். சொல்லுங்க.
1: ஆமா, நான் மட்டும் என்னவா, பாக்க தாண்டி பொம்பல, நெஜத்துல நானும் ஆம்பளடி.
0: மாறி மாறி அடிச்சிருக்கீங்க, ரத்தம் வர மாட்டேங்குது யாருக்கும், ஓகேவா?
2: ஓகே, சோ அடுத்த டயலாக் வந்து நம்ம
0: அவரே பேசுவார் சார். அடுத்த டயலாக் பேசலாமா?
1: அடுத்த டயலாக் ஆனந்த் சார் நீங்களே பேசுறீங்க.
0: கண்டிப்பா பேசுவோம் சார். 4:45-40 பேசுவோம், ஓகேங்களா? நீங்க எப்பவுமே ஒரு மூணு வேரியேஷன்ல பேசுவீங்களா? அதுமே பேசுறீங்க சார்.
1: மூணு நிமிஷத்துல என்னத்த சார் பேசுறீங்க?
0: மூணு வேரியேஷன். கோபமாக,
2: சிரிப்பா, அழுகையா பேசுவீங்களா? ஒரு ப்ரிப்பேர் தான் வருவீங்கல்ல, அந்த மாதிரி.
0: அண்ணிய நம்பிரேமும்
1: அடுத்து நெஜத்துல பொம்பள, ஆனா நெஜத்துல நான் ஆம்பளடி.
2: அதுக்கு
0: மேல இல்ல, மூணு வருஷம் தான் சாதாரண சார்.
1: ஆனா
0: நீங்க வேற எதுக்கு கோபத்தை?
1: நீங்க ரெண்டாவது பெருசா கொண்டு வந்ததுனால நான் உக்கரமாய் பேசிட்டேன்.
0: உக்கரமாயிட்டு தனியாவே பேசிட்டு நான் போயிட்டு வரேன், ஓகேங்களா சார்?
2: Thank you, sir.
1: Thank you. இருவருக்கும் நன்றி.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
2: வணக்கம். வணக்கம். யார் எங்க?
0: இந்த குரல் நான் இங்க கேட்டிருக்கேன். இந்த குரல் ஒரு மேஜிக் இருக்கு.
2: ஓகே, அதான் இவங்க குரல் தெரியாம இருக்குமா ஆனனுக்கு? ஓகே, சோ கலா மேம் எப்படி இருக்கீங்க?
0: சொல்லுங்க.
4: அவளை அடிக்க முடியும், அவன் தடுத்தீங்க, கொலவுலகம் என்ன உசுருக்கு விட்டுலாமா சொல்லிட்டு
5: ஏண்டி கேவலம் ஒரு 30 காசை சம்பாதிச்சு கொண்டாந்து கையில கொடுத்துக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு சமயக்கார முன்னால என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ, என்ன
0: கலா மேடம்.

0: இவன் தான் எங்கயோ பெருசா அடி வாங்கி இருக்கான்ற மாதிரி செகண்ட் டயலாக் மட்டும் இருக்குல்ல
1: மேடம்.
2: இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இந்த செகண்ட் டயலாக் வர மாதிரி நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா?
0: சம்பவம்
2: சம்பவம் நிறைய செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
0: அதெல்லாம் எப்படி பொது வெளியில சொல்றது?
2: சொல்லக்கூடாது, அடிச்சு கூட கேப்பாக அப்படின்னு சொல்லிடாதீங்கன்றாங்களா?
3: சொல்லிடாதீங்க,
2: இல்ல இல்ல நீங்க அடிங்க, தப்பு கிடையாது, முகத்துல மட்டும் அடிக்காதீங்க ஓகேங்களா?
0: வெளியில தெரிஞ்சிடக்கூடாது,
2: அடிச்சா முகம் தெரிஞ்சிடும், காட்டி கொடுத்துரும். அதனால வந்து பாத்து பக்குவமா செய்யுங்க. அவர போயிலமா?
3: சரிங்க சார்.
2: கேமரா
0: ரோலிங்.
2: நீங்களும் அன்பரசி ஆரம்பிக்கீங்களா?
0: எத்தனை வாட்டி தான் இப்படி எல்லாம் காம்பினேஷன் இருக்க கூடாது? நீங்க சொல்லுங்க, அடுத்து அவங்க சொல்வாங்க.
2: நன்னாயிட்டு உண்டு மேடம், ஆரம்பிக்கலாமா?
0: ஓகே, ரெடி, கட், கேமரா ரோலிங். நீங்க ஆனந்த் ஆரம்பிப்பாரு, நீங்க முடிச்சு வைங்க.
2: நீங்க ஆரம்பிங்க, நான் முடிச்சு வைக்கிறேன். ஓகே சார்,
3: நான் ஆரம்பிக்கிறேன், நீங்க முடிச்சு வைங்க.
2: சரி.
3: அடியே,
2: நான் பாக்குறது தான் பொம்பள் தாண்டி, நான் மட்டும் என்னடி, நானும்
3: முடியும்.
2: நடத்திருப்பீங்க இப்ப ஒரு டயலாகா சொல்றேன்.
0: என்ன
2: ஒரு போக்கு கொண்டு போறீங்க, நல்லா இருக்காதெல்லாம் சொல்லுங்க. நான் பொதுவாதான் கொண்டு வந்தேன், ஆரம்பிங்க.
3: நான் உள்ள போறேன், இப்ப யாரும் வரக்கூடாது, தடுக்க கூடாது.
2: சரி,
3: என்னடி நடக்கீங்க? ஒரு ரூபாய் சம்பள் தச்சுட்டு
2: சொல்லுங்க. மக்களே, நீங்களும் மீஷல பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்களை பத்தி நானே சொல்ல மாட்டேன். அன்பு சொல்லுங்க.
0: 2271760
2: 2271 சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நேரம் வந்து பேசலாம்.
0: ஓகே,
2: வேன்கேம் வேன்கேம்,
0: ஹலோ,
3: வணக்கம்.
2: மூணு வணக்கம் சொல்லுங்க. யாரு?
0: என்ன வணக்கம்? எக்கோல வணக்கம் வணக்கம் வணக்கம்.
3: ரெண்டு வணக்கம் உங்களுக்கு.
0: ஓகே, வணக்கம் சொல்றது யாரு, எங்க இருந்து
3: வணக்கம் சொல்றது? பாண்டிச்சேரியில
0: இருந்து தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி
2: மேம், சுகம் தானே?
0: பேரு, உங்க பேரு கேட்ட உடனே ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வந்துச்சு.
2: நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன்.
0: அது அப்பவே முடிஞ்சு போச்சு, அதான் நடுவுல வந்து. ஓகே
2: சரி மேடம், சோ
0: நீங்க சொல்லுங்க, டயலாக் கேட்டீங்களா தமிழ்ச்செல்வி மேம்?
3: ஆ, கேட்டா மேடம்,
2: பேசலாமா?
3: ஆ, ஓகே
2: ஓகே, கேமரா
0: ரோலிங்.
3: ஏய், இந்த பாருடி, நான் பாக்கிறதுக்கு தான் பொம்பள,
0: அடுத்த டயலாக் சொல்லுங்க.

0: முப்பது ரூபாய் சம்பாதிச்சிருந்தேன் கையில கொடுத்துட்டு ஒரு சமையல் தரம் முன்னாடி என்ன பேருக்க சொல்லுவ, சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, பாத்திரம் கழுவ சொல்லுவ, எவ்வளவு திமிர் இருக்கும் உனக்கு.
1: என்
0: அஜய் பார்த்தது அடிக்கிற அடியில பஞ்சு பஞ்சா
2: பறக்க இல்ல, அந்த பஞ்சு பஞ்சா பறக்க போறத மட்டும் யாரையோ மைண்ட்ல வச்சுக்கிட்டு சொல்ற மாதிரியே இருக்கு.
1: பொதுவாதான் சொல்றாங்க மேடம், நீங்க யாருங்க மேடம்?
0: வடிவேல மைண்ட்ல வச்சிருந்தாங்க.
2: யாரு வடிவேல தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரியா?
1: உண்மைகள் கசகத்தான் செய்யும், நீங்க சொல்லுங்க மேடம்.
2: பேசலாம்.
0: புரியல,
2: உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது டயலாக் நீங்க சொல்லலாம், பேசலாம்.
0: எனக்கு தெரிஞ்ச டயலாக்ங்களா?
2: ஆமா,
0: தெரிஞ்ச டயலாக் நிறைய இருக்கு.
2: ஓகே, இப்ப அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்பாட்ல
0: கோபால் பாத்ரூம் வர வந்துட்டீங்களா? கோபால்
1: சொல்லுலதா, சொல்லுடா. ஓகே, டா டயலாக் எல்லாம் பின்றலதா லதா.
2: கோபால்
1: ஐயோ ரோல் ஆகுது. இத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவேறுகிறது.
0: நான்
1: வர ஒரிஜினல் லதாவுக்கு போயிட்டேன்.
2: Super, super, ma'am.
1: Thank you so much.
2: Bye.

பல பக்கம் நானே, இட பக்கம் நானே, தலை மேல ஆகாயம் மொத்தம் நானே. பட தப்பும் நானே, ஏ ரைட்டும் நானே, தப்புக்கும் ரைட்டுக்கும் அப்பென் நானே.

0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
5: வெல்கம் பேக் டு த ஷோ. தி ஃப்ரம் ரெயின்போவின் அலை ஒடிவில் அடிக்கிறது கட் கேமரா. ஒரு நேரம் 4:44
6: முடிகள் ஆயிடுச்சு. சமாளிக்கணும் அப்படிங்கறத இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இல்ல
5: சில ரோல் ஆக கண்டுபிடிச்சா
6: இருக்குதான். அலை ஒடு விளையாடு ஷோ இருக்கு.
5: இது வந்து கட் கேமரா ரோலிங்றது லைட்டா ரோல் ஆகும்.
6: ரோல் ஆகணும்,
5: கண்டுக்க கூடாது. ஓகே, நிகழ்ச்சியில கூட அடுத்த ஆயப்பல பேசலாம்.
6: வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க? ஹாய், வணக்கம்.
7: வணக்கம் மேம். வணக்கம் சார், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
5: கலைவாணி மேடம், சுகமாயிட்டு உண்டோ?
7: நல்லா இருக்கு சார், நீங்க இருவரும் நலமா இருக்கீங்களா?
5: அசுகம் சுகமாயிட்டு உண்டு. அதுக்கு மேல மலையாள மரியல்ல
6: ஒரு வார்த்தை
5: எல்லாமே
7: அடியே பாக்குறதுக்கு தாண்டி நான் பொம்பள, நெஜத்துல ஆம்பளை. நான் மட்டும் என்ன நெஜத்துல ஆம்பளை தாண்டி?
5: இன்னும் கொஞ்சம் ஃபயர் எதிர்பார்க்கறேன்.
7: ஐயோ,
5: முடியுமா?
7: சரி சொல்றேன்
5: சார். அப்படி இப்படினா இப்ப வந்து சண்டை நடக்குது. உங்க எதிர்க்க பண்பரிசு நிக்கிறாங்க. நீங்க எப்படி பேசுவீங்க? நல்லா அப்படி பேசுங்க.
7: அடியே பாக்குறதுக்கு தாண்டி நான் பொம்பளை, நெஜத்துல ஆம்பளை. நான் மட்டும் என்னடி நெஜத்துல ஆம்பளை தாண்டியே?
5: வா, பஹுத்தச்சா பஹுத்தச்சா, சூப்பர் சூப்பர்.
7: உண்மையா
5: மேடம்?

0: அதே மாதிரி பேசிட்டேன்.
1: பரவாயில்ல, என் பேச்சுக்கு இவ்வளவு மரியாதை இருக்குமே, மத்த டைலாக் போயிடலாமா? கார்ட் கேமரா
2: ரோலிங்
0: சார். அந்த காலையில என்னமா விளையாட்டு கட்டங்களா
1: தானே? அது வேணாம் மேடம், சின்ன டைலாக் அது. வடிவேல் சார் உள்ள கூட்டு போய் மிதி வாங்குவாரு, அந்த டைலாக் பேசுங்க.
0: ஒரு 30 ரூபாய் காசு கொண்டாந்து கையில குடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சமையல்காரன் முன்னாடி சமைக்க சொல்லுவேன், கூட்டிட்டு சொல்லுவேன், சொல்லுவியா?
1: நீங்க எடுத்து மண்டி செஞ்சு ரவுடிட்டி நானு. ஒரு பேச்சு
2: சொன்ன
0: அவங்க
1: நடந்திருக்கு, அதனால வந்து அவங்க அப்படியே சொல்லிட்டாங்க. வீட்டுல அடிக்கடி நடக்கும் தான், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும், ஓகேங்களா?
2: விழ செய்யாது.
1: ஓகே மேடம், ஆகே பேசி நன்றி.
2: ஓகே, தேங்க் யூ ஃபார் காலிங் மேம். ம்,
0: தேங்க் யூ மேம், தேங்க் யூ சார்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805. சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போவின் கட் கேமரா ரூலிங். நேரம் 4:49:34 நினைக்கிறேன். நிகழ்ச்சி எடுத்தா பேசலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்வது யாரு இங்கிருந்து?
1: அச்சேலம் குழந்தைக்கு வணக்கம் சொல்வது அன்பரசி மேடமுக்கு வணக்கம் சொல்வது இளம் ஆறு முருகன்.
0: அவங்க பேரை விட்டுட்டீங்களே, இளவரசி வடிவுக்கரிசி
2: சொல்லுங்க.
1: பொழுது விடிய விட மாட்டாங்கப்பா, விளையாட்டே காமிக்கிறாங்கப்பா.
0: அடிக்க
3: முடியாது. 30 காசை சம்பாதிச்சு

0: உண்டாந்து கையில உடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சமயக்கார முன்னால என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. என்ன தவறு?
1: முருகன் சார் கேட்டுதா?
2: சம்பாரிச்சு வேலைக்கு போறேன், சம்பாரிச்சு 30 ரூபாய் கொடுப்பா, சமையல்காரன் முன்னாடி கூட்ட சொல்லுவா, பெருக்க சொல்லுவா, துணி துவைக்க சொல்லுவா, சமைக்க சொல்லுவா.
1: என்னுடைய
2: பேசுறேன், உள்ள நீங்க உள்ள நீங்க, வெளியே நாங்க நாங்க, வெளியே நாங்க நாங்க தான்.
1: லைட்டா கேராவது சார்.
2: மீன் கரோடு ஆகலாம், கரோடு மீன் ஆக முடியாது. நான் இந்த கோட்டசாமி தலைக்குதாகத்தான் குதிக்க போகிறேன்.
1: கண்டிப்பா பாத்து குதிங்க, அடிபடாம குதிங்க, ஓகேங்களா? பாத்து பத்திரமா இருங்க சார். நன்றி சார்.
3: தேங்க் யூ சார்.
2: நன்றி சார். உங்கள் இருவருக்குமே நன்றி, மாலை வணக்கம்.
3: வணக்கம், நன்றி.
1: ஓகே, நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: ஹாய், வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
3: யாரைங்க வந்து பேசுறீங்க?
1: கடலூர்ல இருந்து வெண்ணிலா மேடம் பேசுறாங்க,
4: அதானே?
3: கரெக்ட்.
1: பேசிக்காவே பெண்கள் பேசுறாங்க,
3: ஈஸியா பேர்லாம் தெரிஞ்சிடும் அவருக்கு.
1: மேடம் பொதுமக்கள் இப்படி பேச
4: ஆரம்பிச்சிட்டாங்க.
3: நினைச்சேன்
4: நினைக்கிறேன்.
3: அதாவது
1: சகல உள்ள யாராவது கதவு கதவை தொடர்ந்து கோல உழுகும்.
4: அப்படி ஒரு மேம்
1: அதாவது இது வந்து பொதுவா வீட்டுல நடக்குதா நடக்கலையான்னு தெரியல.
4: புரிஞ்சு போச்சு.
3: தேங்க்யூ சோ மச் மேம்.
4: தேங்க்யூ மேம். தேங்க்யூ, நன்றி சார்.

0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம்,
2: யார் எங்க பேசுறீங்க?
1: தண்டபாணி.
0: தண்டபாணி சார் பேசலாமா?
1: பேசலாம்.
0: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
1: பேசலாங்களா?
2: பேசலாம், ரெடி.

0: ஐயே, நான் பாக்கிறதுக்கு தான் டி பொம்பளை, நிஜத்துல ஆம்பளை.
1: நான் மட்டும் என்னடி
2: என்ன
0: அடிக்க பார்த்து யாரு எதுவும் என்ன கிட்டக்க நெருங்க கூடாது.
2: சகலைய அடி பார்த்துல நீ
0: கொலையே கொலையே விழும், கொலையே விழுந்தாலும் வரக்கூடாது.
2: சரி
0: ஏண்டி, முப்பது ரூபா சம்பளம் வாங்கறதுக்கு என்ன வந்து புட்ட சொல்லுவேன்
2: சொல்லுவேன்
0: போச்சு என்ன பாத்து.
2: நான் பாக்கதண்டி
1: அதான
2: சார்.
0: அதான் சார்.
2: ஓகே சார், சூப்பர் சார், நன்றி சார்.
3: தேங்க்யூ சோ மச்.
0: நன்றி
1: நன்றி.
2: ஓகே, அன்பரசு நிகழ்ச்சியுடைய 29க்கு வந்துட்டோம்.
1: நிகழ்ச்சியை
2: பத்தி என்ன நினைக்கிறீங்க
1: நீங்க? என்ன நினைக்கிறேன்னா, நினைக்கிற மாதிரியா பண்ணிருக்கீங்க. சிறப்பான சம்பவத்தெல்லாம் கொண்டு வந்து இப்ப யார் எல்லாம் அந்த டயலாக் பேசினாங்களோ அவங்க வீட்டுல எல்லாம் ஏதாவது ஒரு ஃபயர் நடக்க போகுது.
2: அதாவது நீங்க வந்து சும்மாதான் பேசிட்டு போயிருக்காங்க, எங்க குடும்பத்துல ஏதோ ஒரு ஃபயர் உருவாக்குறீங்க.
1: எனக்கு என்னவோ அப்படிதான், எது எங்கேயோ யாரோ அடி வாங்கிட்டு வந்து அந்த டயலாக் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோவை கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: போற போக்கல என் குடும்பத்துல வைத்து விடுறீங்க. ஓகே மக்களே, இதோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடும். அடுத்த ஷோ என்ன ஷோ?
1: ஓகே, அலையாடு விளையாடு ஷோக்காக நான் வரிசை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் நம்மளுடைய ஆர்ஜே சோனியா எந்த பீச்ல இருந்து நம்ம கூட லைவ் கனெக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத
2: நீங்க அப்படியே ஸ்டே டியூன் வித் எஃப்எம் ரெயின்போ 102.8. நாங்க உங்க எஃப்எம் ரெயின்போவின் ஆர்ஜே ஆனந்த் மற்றும்
1: அன்பரசி.

0: ஒருத்தவங்க வந்திருக்காங்க நம்ம பாண்டிச்சேரிக்கு. சோ அவங்க கிட்ட நம்ம பாண்டிச்சேரியோட ஸ்பெஷல் அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அந்த ஃபன் கேம்ஸ் எல்லாமே விளையாட போறோம். சோ நேர்களே தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியா கேட்டுட்டே இருக்கீங்க. ஹாய் சார்.
1: ஹலோ சார்.
0: வணக்கம். உங்க பேரு?
1: என்னோட பேர் சுந்தரபாண்டியன்.
0: சுந்தரபாண்டியன் சார், நீங்க நேட்டிவ் எந்த ஊரு?
1: மதுரை.
0: எங்க பாண்டிச்சேரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: சீ ஃபுட்டுக்காக வந்தேன்.
0: சீ ஃபுட்டுக்காக வந்தீங்க. பாண்டிச்சேரி பீச்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்வீங்க?
1: ஒரு
0: படத்தோட ஸ்டோரி லைன்ஸ் மட்டும் நான் சொல்வேன். சோ அது என்ன படம் நீங்க கண்டுபிடிக்கணும். படம் பாக்குற ஆர்வம் எல்லாம் இருக்கா? அதனால உங்களுக்காக ரொம்ப சிம்பிளா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம ஹீரோ வந்து சென்னையில ஒரு ஆட்டோ டிரைவர், ரொம்ப அமைதியா இருக்கக்கூடியவர். கிடைக்குது. நீங்க அதுல பாஸ்ட்க்கு போவீங்களா இல்ல உங்களுக்கு பிடிச்ச காலம் எதுக்கு போவீங்க?
1: மேம் எனக்கு 4 வயசு. எங்க அப்பா வந்து எங்க அப்பா சாகறத நான் பாக்கறேன்
0: சார். ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சரி புரியுது சார். உங்களுக்கு ரொம்ப பயம் தரக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன?
1: என் தம்பி இறந்து.
0: உங்களால 1 வீக் ஒரு மொபைல் இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
1: 1 மந்தே
0: இருப்பீங்களா? எப்படி சார் சொல்றீங்க? இப்ப மொபைல் இல்லாம யாராலையுமே இருக்க முடியலையே. நம்மளோட பாரம்பரிய உணவு நேர்களும் நானும் ரெடியா இருக்கோம். உங்களுக்கு திடீர்னு ஒரு கீழே போறீங்க, போயிட்டே இருக்கீங்க, கீழே ஒரு 10 கோடி ரூபாய் பேக் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அதை வச்சு என்னெல்லாம் பண்ணுவீங்க? அடுத்தது நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: சார் உங்களுக்கு ஒரு ஆத்திரம் ஏதாவது இருந்தா அங்க கொடுப்பேன், இல்லனா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவேன்.
0: வெரி குட் வெரி குட் சார், ரொம்ப நல்லா பேசுனீங்க. நேர்களுக்காக எங்களுக்காக ஒரு சாங் ஏதாவது பாட முடியுமா?
1: சாங் பாடுறது இல்ல, இந்த கட்டகுசில ஒரு ஃபர்ஸ்ட் சாங்.
0: ஓகே.
1: எனக்கு
0: ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப சூப்பரா வந்து ப்ரோக்ராம் பண்ணாங்க, ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு கேட்ட கேள்விக்கெல்லாம் டக் டக் டக்னு ரொம்ப எமோஷனலாவும் ரொம்ப அழகாவும் பதில் சொன்னாங்க. சோ இன்னும் நிறைய தொடர்ந்து நம்ம அலையோட விளையாடு நிகழ்ச்சியில பேசலாம். தொடர்ந்து கேளுங்க மக்களே.

தமிழ்நாடு நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 5 மணி 10 நிமிடம் 13 நொடிகள்ல சோ வந்து நிகழ்ச்சியில அலையோட விளையாடு ஷோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே சோனியா வழங்கிட்டு இருக்காங்க பீச்ல இருந்து. ஓகே, சோ என்னாச்சுன்னு தெரியல, அவங்களோட லைன் நெட்ஒர்க் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்னொரு சாங் கேட்டுட்டு வந்து மறுபடியும் அவங்க போய் லைன்ல புடிச்சிட்டு வந்துடலாம். ஓகேவா?

0: விளையாடும் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாங்க நம்ம பீச்சுக்கு போயிட்டு என்ன கேம் எல்லாம் வந்து நம்ம சோனியா அங்க இருக்கிற மக்களுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு கேக்கலாம். ஹாய் சோனியா.
1: ஹாய் ஹாய். மக்கள் கூடதான் இங்க ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருக்கு. சாங் அப்ப நாங்க இங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எப்ப சாங் முடியும் சொல்லிட்டு நம்ம நேயர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க. அண்ணா வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேரு என்ன?
2: பழனிவேல்.
1: பழனிவேல் அண்ணா, நீங்க பாண்டிச்சேரியா?
2: பாண்டிச்சேரி.
1: எத்தனை வருஷமா பாண்டிச்சேரியில இருக்கீங்க?
2: நான் ஒரு 22 வருஷமா இருக்கேன்.
1: 22 வருஷமா இருக்கீங்க. பீச்சுக்கு சின்ன வயசுல வந்திருக்கீங்களா?
2: கிட்டத்தட்ட 30 வருஷமா
1: இருக்கீங்கல்ல, அப்ப நீங்க வந்து பீச்சுக்கும் இப்பத்திக்கும் ஒரு நல்ல வித்தியாசத்தை பாக்குறீங்க, என்ன பாக்குறீங்க?
2: நல்ல வித்தியாசம்னாங்க, முதல்ல கல்லு கொட்டாத மணல் எல்லாம் இருந்து இப்ப நல்லா நடக்கிற பேர் நல்லா போட்டுருக்கோம்.
1: நீங்க போய் கால் எல்லாம் நினைச்சிருக்கீங்களா?
2: நினைப்பேன்.
1: இந்த இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடம்னா எதை சொல்லிருந்தேன்?
2: இந்தியா காந்தி சிலை தான் எனக்கு பிடிச்சது.
1: காந்தி சிலை ஏன் அது பிடிக்கும்?
2: அங்கதான் கூட்டம் அதிகமா இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும், அடிக்கடி பங்கன் எல்லாம் நடத்துவாங்க.
1: நீங்க இங்க என்னென்ன பண்றீங்க? அன்பு வேணுமா மணி பணம் வேணுமான்னு கேட்டா நீங்க பணம் முக்கியம் இல்ல? இப்ப லைஃபுக்கு
2: பணம் முக்கியம் தான், இருந்தாலும் அன்பு இருந்தா தான் பணம் இருக்கும். இது போல கெட்ட பழக்கெல்லாம் வச்சுக்காத
1: அப்படின்னு. எப்படியும் ஸ்கூல் லைஃப மறக்க முடியாது இல்ல? சின்ன வயசுல நீங்க செஞ்ச மலரும் நினைவுகள் குறும்புகள் ஏதாவது இருக்கா? ஸ்கூல்ல மிஸ்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ பண்ணிருந்தா?
2: அடிக்கடி ஸ்கூலுக்கு போக மாட்டேன், போ கட்டை அடிப்பேன், வீட்டுல வந்தோடனே அம்மா அடிப்பாங்க.
1: அதுதான் குறும்பு எதுவும் பண்ணிருக்கீங்களா? ஞாபகம் பண்ணிருப்பீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா. சரிங்க. இன்னொரு க்வெஸ்சன், அதாவது பீச்சுக்கு வந்து இங்க வரீங்க, இப்ப நீங்க புதுசா ஒரு டூரிஸ்ட் பார்த்தா எவ்வளவு பேர் வராங்க, டூரிஸ்ட் பர்சன் எல்லாம், அவங்க அதிகமா இங்க பண்ற வேலை என்ன?

0: எல்லாம் வந்து ஓய்வு எடுப்பாங்க, வாக்கிங் போவாங்க.
1: செல்ஃபி முக்கியமா?
0: செல்ஃபி எடுப்பாங்க.
1: உங்களுக்கு செல்ஃபில ஆர்வம் இருக்கா?
0: எனக்கு ஆர்வம் இருக்கு, நான்
1: எடுக்க மாட்டீங்க. ஓகே, ஃபைனல் க்வெஸ்சன், நீங்க வந்து இப்போ இந்த பீச் எவ்வளவு காமா பியூட்டிஃபுல்லா இருக்கு, இந்த சிச்சுவேஷனுக்கு உங்களை ஒரு டான்ஸ் ஆட சொல்றாங்க, ஒரு பாட்டை போட்டு நல்லா ஆடணும்பா இடைவிடாம சொல்லணும். பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தில் பத்து மிளகாய், சொல்றீங்களா? 1 2 3 ஸ்டார்ட்.
0: பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தில் பத்து மிளகாய். பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தில் பத்து மிளகாய். பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தில் பத்து மிளகாய். பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தில் பத்து மிளகாய். பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தில் பத்து மிளகாய்.
1: செம்ம செம்ம, சூப்பரா சொன்னீங்க. சார்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். நன்றி. ரொம்ப அழகா கேம் பிளே பண்ணாங்க, ரொம்ப ஸ்போர்ட்டிவா சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கும். தொடர்ந்து நம்ம அடுத்து யாருக்கிட்ட என்ன மாதிரியான கேம் எல்லாம் விளையாடலாம்னு தெரிஞ்சுக்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: பாட்டு பாடவா?
2: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா?
3: இது ஓகே. மனம்
1: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
3: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
2: மனம் விரும்புதே.
4: பாண்டிச்சேரிக்கு வரதுக்கு என்ன காரணம்? பாண்டிச்சேரி புடிச்சிருக்கா உங்களுக்கு? எவ்வளவு புடிச்சிருக்கு? பீச்க்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இதுக்கு முன்னாடி வந்துருக்கீங்க வந்திருக்கீங்க. இப்ப எங்க பீச்லயே ஒரு புடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுங்க? என்ன நாங்க ப்ரோக்ராம்லாம் வந்து உங்களை எடுக்கிறோமே, இதெல்லாம் புடிச்ச விஷயம்னு சொல்ல மாட்டீங்களா? சார், இங்க நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல உங்களுக்கு பாண்டிச்சேரினாலே இந்த ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஃபுட் சொல்லுங்க? மீன். சீ ஃபுட்ஸ் தான் இங்க நல்லா கிடைக்குது இல்ல? ஓகே, இப்ப உங்களுக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் கொஸ்டின், இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்க போறேன். இதை மாதிரிலாம் நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்ல போறீங்க. ஒரு நாள் உங்களுக்கு வந்து ஒரு வரம் கிடைக்குது, அதாவது நீங்க மறைஞ்சிடலாம், நீங்க அங்கதான் இருப்பீங்க, இன்வெசிபிள் ஆயிடுவீங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம்னா என்ன பண்ணுவீங்க? அந்த ஒரு நாள் மறைஞ்சுக்கிட்டே நீங்க பண்றதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சோ நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்ல விஷயம் சொல்லுங்க. நல்லதா ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மறைஞ்சுக்கிட்டு? சரி, ஓகே. இப்ப உங்க கையில ₹1 crore கிடைக்குது. எல்லாருக்குமே ஒரு ஆசை இல்லை ₹1 crore சம்பாதிக்கணும்னு. ₹1 crore உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா கிடைச்சது, அதை வச்சு என்ன எல்லாம் பண்ணுவீங்க?
5: ஒரு ஸ்டுடியோ.
4: ஸ்டுடியோ? என்ன ஸ்டுடியோ? போட்டோ ஸ்டுடியோ. நீங்க அதுதான் உங்களுக்கு விருப்பமா? ஓகே, ₹1 crore எவ்வளவு பெரிய விஷயம். ஸ்டுடியோக்கே அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்க, வேற என்ன
5: இல்லாதவங்க இருப்பாங்கல்ல?
4: வெரி குட், சூப்பர்.
5: உங்களுக்கு கொஞ்சம் அனாதாரம் அந்த மாதிரி
4: உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கணும்.
5: கொஞ்சம் இருக்காது அவ்வளவு இருக்கு.
4: கேட்கும் போதே இவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. ஒரு ₹1 crore கிடைக்கும் சொல்லும் போதே எவ்வளவு பூரிப்பா இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கான அடுத்தது சினிமா எல்லாம் பாக்குறது உண்டா? எப்பயாச்சுமா? யங்ஸ்டரா இருக்கீங்க, இந்த மாதிரி சொல்றீங்க. சும்மா எஃப்எம் காக சொல்றீங்களா? காமெடி? காமெடிஸ் தான் கேக்குறது உண்டா?
5: இன்ஸ்டாகிராம்.
4: இன்ஸ்டாகிராம், ஓகே. காமெடி டைலாக் ஏதாவது ஒரு காமெடி ஆக்டர் டைலாக் சொல்லுங்களா? கவுண்டமணி சார், விவேக் சார், சந்தானம், வடிவேல் சார், ஒரு டைலாக் வடிவேல் சார் மாதிரி பண்ணுங்க. நீங்க வைக்க பாருங்க பாருங்க, நீங்க தான் நீங்க தான் ஜாலியா சொல்லணும், எதுவுமே டவுன்ல. சரி, வெக்கப்படுறீங்க. சரி, ஓகே. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சினிமா டைட்டில் கொடுக்கணும்னா இப்ப இருக்க சிச்சுவேஷன் உங்களுக்கு தானே தெரியும். உங்க வாழ்க்கையை பத்தி இந்த சினிமா தான்ப்பா என் வாழ்க்கை அப்படின்னா எந்த படத்துக்கு சொல்லுங்க? உங்களுக்காக ஒரே ஒரு படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி சொல்வேன், அத வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க எனக்கு தோணுது. பாத்துட்டீங்களா? நான் வச்சிருக்க நோட்ஸ் பாருங்க. ஹீரோ வந்து ஒரு புகைப்பட கலைஞர், அதாவது இந்த டிராவலுக்கு எல்லாம் போறப்ப இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு புகைப்பட கலைஞர் ஹீரோ. அவர் வந்து ஸ்கூல் லைஃப்ல ஒரு பொண்ணு ஒன் சைடா லவ் பண்றாரு, டபுள் சைட் தான். ஆக்சுவலா அவர் சொல்லவே மாட்டாரு பாருங்களேன். எப்ப வந்து அந்த லவ் சொல்ல போறாருன்னா, அவங்க எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் மாதிரி வைக்கிறாங்க. என்னப்பா 3 clue கொடுத்துருந்தாரு? நீங்க எல்லாம் ஒரு யங்ஸ்டர்ஸ், என்னப்பா யங்ஸ்டர்ஸ் மாதிரியே கண்டுபிடிக்க மாட்டீங்க. தனுஷ் படம் இல்ல, அது ஆக்டர் சொல்லிடுறேன். ஒரு வழியா தம்பி கிட்ட இருந்து நான் ஆன்சர் வாங்க வச்சா, உங்க பேரை சொல்லி ஆகணும், உங்க பேரை சொல்லு. சஞ்சீவி. சஞ்சீவி பைனலா ஆன்சர் சொல்லிட்டாங்க. அந்த எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னீங்க? திருச்சியில இருந்து. ஓகே.

போட்டோ ஸ்டூடியோ வைக்க என்னோட எஃப்எம் ரெயின்போவின் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. சஞ்சீவி கிட்ட இருந்து ஆன்சர் வருது கூட, நான் அந்த சஞ்சீவி மலையே போய் தூக்கிட்டு வந்துருவோம் போல, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் ரொம்ப ஃபன்னா வந்து பேசியிருந்தாங்க. தொடர்ந்து கேளுங்க. இப்ப ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: Rest in peace.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சோ நம்ம ஆர்ஜே சோனியா வந்து பாத்தீங்கன்னா ராக் பீச்ல இருக்கக்கூடிய மக்களை பிடிச்சு பிடிச்சு இழுத்து எப்படியோ அவங்கள்ட்ட பேசி பயங்கரமா ஒரு டாஸ்க் எல்லாம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கு. வாங்க அடுத்துதான் யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்றத பாக்கலாம்.
2: ஹாய், நீங்க சொன்னது கரெக்ட் தான். எல்லாரும் இழுத்து பிடிச்சு தான் பண்ணிட்டு இருக்கா, பிகாஸ் எல்லாம் வந்து வாக்கிங் ரன்னிங் பிஸியா இருக்காங்க. நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம், அவங்க பேர் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம் மேம். நான் பிரீதாங்க. பிரீதா, நீங்க பாண்டிச்சேரியா வெளியூரா?
3: இல்லங்க, நான் சென்னை.
2: சென்னை. எத்தனை வருஷமா பாண்டிச்சேரியில இருக்கீங்க?
3: ஒரு 17 வருஷம்தான்.
2: 17 வருஷமா? அப்ப மேரேஜ் ஆகி வந்தீங்கன்னு
3: நினைக்கிறேன்.
2: கேக்குறதுண்டா?
3: கேட்பாங்க.
2: ஓகே, இப்ப நம்ம ரெயின்போ எஃப்எம் சார்பா உங்ககிட்ட நிறைய ஃபன்னான க்வெஸ்சன் எல்லாம் இந்த அலையோட விளையாட்டு நிகழ்ச்சியில பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்டோரி வந்து உங்களுக்கு சொல்ல போறேன், ஓகேவா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம பீச்ல பிடிச்ச விஷயம்னா எதை சொல்வீங்க?
3: வாக்கிங் போறதுதான்.
2: வாக்கிங் வாக்கிங்காக தான் நீங்க வந்தீங்களா? இப்போ
3: இல்ல, என் குழந்தைய கூட்டு வந்தேன், சும்மா கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுவோம்.
2: என்ஜாய் பண்றதுக்காக இங்க வந்தா குழந்தைங்களுக்கு என்ஜாய்மெண்ட் எதெல்லாம் நினைக்கிறீங்க மேம்? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம பீச்ல?
3: பீச்ல தண்ணியில நின்னாலே பசங்களுக்கு ஜாலியா தான் இருக்கும். அதை தவிர்த்து வேற என்ன என்ஜாய்மெண்ட்? டாய்ஸ் கேட்பாங்க, வாங்கி தருவோம். ஐஸ்கிரீம் கேட்பாங்க, வாங்கி தருவோம். அதுதான் என்ஜாய்மெண்ட், வேற என்னன்னு தெரியல.
2: உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன நம்ம பீச்ல? அண்ட் உங்களோட சன் கூட இருக்காரு, அவருக்கு பிடிச்ச ஃபுட் என்ன?
3: எனக்கு ஐஸ்கிரீம், என் பையனுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்.
2: இப்ப நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டோரியோட சில வரிகள் எல்லாம் சொல்லுவேன், லைன்ஸ் எல்லாம். அதை வச்சு அது என்ன ஸ்டோரின்னு கண்டுபிடிக்கிறீங்களா? இது வந்து ஒரு சின்ன குழந்தை, அதாவது 9 வயது ஒரு குட்டி கேர்ள மையப்படுத்தின ஒரு படம் தான், ஓகேவா? அடுத்தது இந்த பெண், இந்த வரி சொன்னாலே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆக்சுவலா இவளுக்கு ஒரு நாள் ஒரு உண்மை தெரிய வருது, ரொம்ப ஜாலியா இருக்க பெண்ணுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. சொல்லல, அதுக்கு சொல்லிட்டீங்க. இப்ப எல்லாம் நீங்க ஆன்சர் சொன்னீங்கன்னா நான் எப்படி வந்து அடுத்தடுத்த க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு கேட்கறது
3: எனக்கே தெரியல.
2: கரெக்டா சூப்பர் கரெக்டா சொல்லிட்டீங்க பிரீதா மேம். உங்களுக்கான இப்போ ராபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி இப்ப நம்ம விளையாட போறோம். நீங்க ஆன்சர் பண்ணணும். அப்படி வந்து நீங்க ஒரு 5 செகண்ட் தாமதிச்சீங்கன்னா கூட நீங்க வந்து ஏதாவது ஒரு சாங் உங்களோட அழகான குரல்ல எங்களுக்கு பாடி காட்டுறேன், ஓகேவா? கேக்கவா? காஃபியா டீயா? டீ. சூரிய உதயமா சூரிய அஸ்தனமா அஸ்தமனமா?
3: நீங்களே தப்பா
2: கேட்டாங்க, விளையாடி ஸ்லிப் ஆயிடுச்சு டங்கு. சூரிய உதயமா சூரிய அஸ்தமனம்? பீச் பிடிக்குமா மலைப்பகுதி பிடிக்குமா?
3: மலைப்பகுதி.
2: பிரியாணியா தோசையா? வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாகிராம்? குரூப் போட்டோ ஆர் செல்ஃபி?
3: செல்ஃபி.
2: மழையா வெயிலா?
3: மழை.
2: பீச்க்கு மார்னிங் வருது பிடிக்குமா, இந்த மாதிரி நைட்டா ஆர் ஈவினிங்கா?
3: மார்னிங்.
2: ஓகே, நீங்க வின் பண்ணிட்டீங்க, ஒரு க்வெஸ்சன் கூட மிஸ் பண்ணல. இப்ப எல்லாமே நம்ம இமேஜினேஷன் க்வெஸ்சன்ஸ் கேட்க போறோம், அதாவது இப்படி நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி, ஓகேவா?
3: இதுதான் நீங்க எங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தீங்க?
2: இதெல்லாம் உங்களை பார்த்து உங்களுக்காக பண்ணணும்னு எங்களுக்கு அதுவா வரும். வருது வருது, ஓகேவா? உங்களோட 10th, 11th, 12th standard மூணுமே ஒரு ஜாலியான டைம், பிளஸ் ஒரு நம்ம ஒரு டீனேஜ் ஆன வயசு இல்லையா? அப்ப நீங்க உங்க ஸ்கூல்ல பண்ண ஒரு குறும்பான விஷயம் அப்படின்னா என்னது?
3: நிறைய பண்ணிருப்போம், நிறைய சிரிச்சிருப்போம், பட் உண்மையாவே திடீர்னு இப்ப ஏன்னா வயசு இப்ப 44 ஆயிருக்கும்,
2: நடந்ததுதான இதெல்லாம் ஞாபகம் இல்ல. ஏதாவது ஒண்ணு இருக்காதா?
3: கண்டிப்பா இருக்கும், ஞாபகம்
2: ஞாபகம் ஆனா நிறைய பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்ப வந்து செல்போனை கையில வச்சுட்டே இருக்கீங்க, அடிக்கடி அதை பாத்துட்டே இருக்கீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உங்க செல்போனை பாப்பீங்க? எவ்வளவு நேரம் அது கூட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க?
3: முதல்ல இன்ஃபினிட்டி தான்.
2: இன்ஃபினிட்டி. ஓகே, உங்களுக்கு ஒரு ஹீரோயினாக ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்க எந்த கேரக்டர் சூஸ் பண்ணுவீங்க? ஆக்சனா, காமெடியா, ரொமான்டிக் ஹீரோயினா ஆகுவீங்களா?
3: காமெடி.
2: காமெடி தான் உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர்?
3: நடிகர்.
2: நடிகர்
3: அந்த டைம்னா செந்தில் சௌந்தரமணி தான்.
2: ஓகே, செந்தில் சௌந்தரமணி சார் பேசின டைலாக் ஏதாவது பேச முடியுமா?
3: மனசுக்குள்ளே
2: சூப்பர் சூப்பர். ஓகே, உங்களுக்கு ஒரு சூப்பருக்கு பவர் கிடைக்குது. சொல்லுங்க மேம்.
3: இப்ப டக்குனு கேட்ட உடனே சொல்றதுக்கு எனக்கு வரமாட்டேங்குது.
2: ரெண்டு தடவை இதையே சொல்றீங்க, ட்ரை பண்ணுங்க, ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது, அதை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம்.

0: அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? உங்க பர்சனலுக்கு இருக்கலாம், மக்களுக்காக இருக்கலாம், எது வேணாலும் கூட இருக்கலாம்.
1: எனக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். இது சும்மா டைலாக்காக கிடையாது, கண்டிப்பா ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமா ஒரு பணம் கிடைச்சதுன்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிடுவேன்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ மேம். இப்ப உங்களுக்காக ஃபைனலா ஒரு டங் ட்விஸ்டர், ஏன்னா நான் டங் ட்விஸ்ட் ஆயிட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, நான் எப்படி உங்களை விடுறது? உங்களை உடனே நான் அதை வஞ்சன் வச்சின்னு பழிவாங்க இல்லையா? ஜஸ்ட் ஃபார் ஃபன் மேம், ஜஸ்ட் ஃபார் ஃபன் பண்ண உங்களுக்கு இப்ப நான் ஒரு டங் ட்விஸ்டர் சொல்ல போறேன், நீங்க அதை திருப்பி சொல்ல போறீங்க.
1: பித்தளை பாத்திரத்தில் 10 பச்சை பட்டாணி போட்டு பத்தியமாக கூட்டி வைத்தேன்.
0: இன்னொரு தடவை சொல்லவா?
1: பித்தளை பாத்திரத்தில் 5 தடவை சொல்லணும், மிஸ் பண்ணாம சொல்லணும். தப்பா பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு பாட்டு நேயர்களுக்காக பாடணும். பித்தளை பாத்திரத்தில் 10 பச்சை பட்டாணி போட்டு பத்திரமாக கூட்டி வைத்தேன். பித்தளை பாத்திரத்தில்
0: 10
1: பச்சை பட்டாணி போட்டு பத்திரமாக கூட்டி வைத்தேன். பித்தளை பாத்திரத்தில் 10 பச்சை பட்டாணி போட்டு பத்திரமாக கூட்டி வைத்தேன். பித்தளை பாத்திரத்தில் 10 பச்சை பட்டாணி போட்டு பத்திரமாக கூட்டி வைத்தேன். பித்தளை பாத்திரத்தில் 10 பச்சை பட்டாணி போட்டு பத்திரமாக கூட்டி வைத்தேன்.
0: வா ரே வா, சூப்பர் அப்பு, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. உங்களை எப்படியும் கொஞ்சம் அவுட் ஆகலாம்னு பாக்குறேன். சரி, இன்னும் கேம் உங்க கூட
1: நானே பாட்டு பாட கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாமே
0: பாட்டு பாட வைக்காம இன்னைக்கு நான் விடுற மாதிரி இல்ல. உங்க பையன் உங்களை என்ன டார்ச்சர் கொடுத்தாலும் நான் பாட்டு பாட வைப்பேன். ஆக்சுவலா மேம், இப்ப நான் கேக்குற கொஸ்டின்ஸ்லாம் நீங்க மாத்தி மாத்தி பதில் சொல்லணும். ஓகேவா? மாத்தி மாத்தி பதில் சொல்லாம நீங்க நான் கேக்குற கேள்விக்கு டைரக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அவுட். அப்ப நீங்க கண்டிப்பா பாட்டு பாடணும். அது இல்லாம நீங்க எப்படியாலுமே இப்ப வந்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு நான் கேக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா போன தடவை இந்த மாதிரி நிகழ்ந்தது, அதுக்காக சொல்லியிருக்கேன். நீங்க அது என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம், ஆனா நான் டைரக்டா கேட்டு வச்சு ஏதோ ஒரு ஆன்சர் படிப்பு விஷயமா சொல்லிட்டீங்கன்னா நீங்க அவுட். ஓகேவா? ரெடியா? ரெடியா இல்லாமா? உங்க பேர் என்ன மேம்?
2: அமுதா.
0: அவுட் மேம், நீங்க மாத்தி சொல்றது கிடையாது. அப்ப நீங்க பாட்டு பாடியே ஆகணும். ரெடி ரெடி பாருங்க. எனக்கு பொழுது போனதே தெரியல. நேர்களே தொடர்ந்து கேளுங்க. இப்ப ரைம்ப புதுவை 102.8 இது அலையோட விளையாடு.
3: Mamma.

0: நினைக்கிறேன். சோனியா, அடுத்ததா என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ண போறீங்க? யார்கிட்ட நீங்க சிக்கிருக்கீங்களா, இல்ல அவங்க உங்கள்ட்ட சிக்கிருக்காங்களா?
1: நான் தான் சிக்கிருக்கேன். ஒரு நாலு காலேஜ் கேர்ள்ஸ் கிட்ட சிக்கிருக்கேன். எப்படி அவங்க என்ன வச்சு செய்ய போறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம ஆர்ஜே இல்லையா, ட்ரை பண்ணலாம். அவங்கள விடாம நம்ம மாட்ட வைக்கலாம் அவங்கள. ஹாய் கேர்ள்ஸ்.
2: ஹாய் ரஞ்சிதா, பிரியா, பிரியா, அபி, அபி, அம்பிகா, அம்பிகா. நீங்க என்ன பாண்டிச்சேரியா?
1: இல்லன்றீங்க ஒருத்தவங்க. ஆமாறீங்க
2: ஏதோ ஒருத்தவங்கள பாண்டிச்சேரி.
1: நீங்க இல்ல மத்தவங்களா பாண்டிச்சேரி. ஓகே, அப்ப நம்ம சிதம்பரத்துல இருக்கவங்கள கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்?
2: சிதம்பரம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்திருக்கேன்
1: பாண்டிச்சேரி.
2: எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: வேற பீச், பீச்ல நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்னா என்ன சொல்வீங்க?
2: பதர் சாப்பிட்டேன். மீன் பிளஸ் வந்துட்டு.
1: ஆமா, சீ ஃபுட் எங்க ஊருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்.
2: சாப்பிட்டேன்.
1: ஓகே, நாலு ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துட்டு இருக்கீங்க இல்லையா, மோஸ்ட்லி எதை பத்தி பேசுவீங்க நீங்க நாலு பேரும்?
2: பேசுவேன்.

0: நீங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்பதான் உண்மை வருது. ஓகே ஓகே சரி ஓகே. இப்ப வந்து உங்ககிட்ட முக்கியமான ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்க போறேன். பாண்டிச்சேரியில இருக்கீங்கல்ல உங்ககிட்ட, இப்ப பீச்சுக்கு ரொம்ப ஜாலியா தனியா வந்திருக்கீங்க. இதே வீட்டுல சின்ன வயசுல அப்பா அம்மா கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, அப்ப இங்க இருக்கக்கூடிய நினைவுகள் தான் என்ன சொல்வீங்க? இந்த பீச்ல நினைவுகள் தான் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த படம் கேட்டாச்சு, இதை கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இன்னொரு படமும் கேட்டுட்டேன். ஓகே, உங்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஸ்டோரியோட நான் வரேன். ஹீரோ வந்து ஒரு சிங்கிள் பேரண்டால வளர்க்கப்படுறவர் ஹீரோ. ஓகேவா, அவர் வந்து சென்னையிலதான் இருக்காரு. அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மலையாளி. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சேன். வெரி குட், கேர் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நாராயிரு சரி, விடமாட்டேன் உங்களை. இந்த அளவு கண்டுபிடிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு இன்னொன்னு. ஹீரோ வந்து இதை கண்டுபிடிப்பீங்களான்னு தெரியல, ஏன்னா ஒரே ஒரு க்ளூ கொடுத்துறேன். இது ஒரு ஓல்டான படம். ஓகேவா, ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க. ஓகேவா, ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி. ஒரு கம்பெனில ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த கம்பெனில அவருக்கு வேலை போயிடுது. ஸோ அதனால ரொம்ப சோகமா இருக்கும்போது அவரோட தங்கச்சி என்ன பண்றாங்கன்னா, பொம்மை எல்லாம் இருக்குல்ல, இந்த பொம்மை எல்லாம் வச்சு காசு வச்சுட்டு அதை வச்சு நம்ம ஆரம்பிக்கலானே, எனக்கு இந்த தொழில் தெரியும்னு சொல்லி ஆரம்பிச்சு ரொம்ப பெரிய கம்பெனியா வச்சிடுறாங்க. ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு அந்த படத்தை தான் எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க இப்ப வரைக்கும். அது என்ன படம்? ஓல்டு மூவி. யோசிங்க யோசிங்க, நீங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ இல்லையோ, இதுக்கு நல்லா யோசிச்சு சொல்லணும். உங்களுக்கு அஞ்சு கேள்வி கேக்குறேன். ஏன்னா எல்லாருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லவ் ஆர் மணி?
1: லவ் அந்த மணி
0: ரெண்டுமே போட்டா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்குதான் கொடுப்பீங்கண்ணா. இன்னொன்னு, நீங்க கரெக்டா தட்டகன்னு ஆன்சர் பண்ணணும்னா சாங் பாடணும் நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்காக. ஓகே, உங்க மம்மி உங்க ஃப்ரெண்ட்ஸை பாத்துட்டு உங்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம்னா என்ன சொல்லுவீங்க?
1: கெட்ட விஷயம் சோம்பேறி தூங்கிட்டே கணக்கா. நல்ல விஷயம்னாக்கா எது சொன்னாலும் ஓகே அப்செக்ட் பண்ணிப்பா அப்படின்னு.
0: ஓகே, ஸ்கூல் காலேஜ்ல நீங்க பண்ண ஒரு ஃபன்னான விஷயம், அம்ம குறும்பு பாய்ந்த பொண்ணுன்னு சொல்ற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க.
1: போன் எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க, யாருக்கும் தெரியும்.
0: ஐயோ, அடுத்தது பீச்க்கு வந்ததும் நீங்க முதல்ல இருக்கிறது போட்டோவா இல்ல ஃபுட்ட சாப்பிடுறதா? போட்டோ. பீச்ல நடந்து போயிட்டே இருக்கீங்க, ஒரு 500 ரூபாய் கிடைக்குது. ஏதோ 4 ஃப்ரெண்டு கூட இருக்காங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த காசு?
1: ஐஸ்கிரீம் கடைக்கு போயிடும்.
0: ஃப்ரெண்ட கூட போவீங்களா? அவ்வளவு கூட போயிருக்கலாம். ஓகே சூப்பர். இப்ப அடுத்த பொண்ணு கிடைக்கலாம். உங்க பேர் என்னடா
1: சொன்னீங்க?
0: அபி. ஓகே, நீங்க ஒரு ஹீரோயினா ஆகணும், ஹீரோயினா ஆக போறீங்க, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா உங்களோட இன்ட்ரோ எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க?
1: ரொம்ப மாசா பிசினஸ் உமனா இருக்கணும். நெக்ஸ்ட் ஓ அந்த மாதிரி வரணும்.
0: மாசா கிராமத்துலயா இல்ல நம்ம சிட்டி ஸ்டைல்லையா?
1: சிட்டி.
0: சிட்டில ஒரு விமன் வந்து சூப்பரா மாசா விமனா இருப்பாங்க.
1: சூப்பர்.
0: உங்களுடைய சீக்கிரட்டான டேலண்ட்னா எதை சொல்வீங்க? சீக்கிரட் டேலண்ட் இருக்குப்பா. டான்ஸ் நல்லா பண்ணுவீங்க. ஓகே ஓகே, இப்ப நான் ஒரு முக்கியமான க்வெஸ்சன் கேட்க போறேன். மறைக்காம உண்மைய சொல்லணும். நீங்க சொல்லுவாங்களா உங்க ஃப்ரெண்டு? இப்ப நான் பேசி முடிச்சுட்டு எட்ட போனோடனே என்னை பத்தி என்ன பேசுவீங்க?
1: நல்லா பேசுவாங்க.
0: ஓகே, அப்படி சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னொரு க்வெஸ்சன் உங்களுக்கு, 4th question, இது ஆன்சர் பண்ணுங்க. ஒரு நாள் நீங்க இன்விசிபிள் ஆயிடுறீங்க, மறையலாம். அப்படின்னா நீங்க மறைஞ்சிட்டு என்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாம் பண்ணுவீங்க?
1: ரிலேட்டிவ்ஸ் தான் போய் பார்ப்பேன்.
0: உங்களுக்காக உங்களோட மொபைல ஒருத்தவங்க கேக்குறாங்க. ஒரு நாள்
1: புரியுது
0: உங்களுக்கு ரெண்டு பண்ணலாம். ஒண்ணு, நீ சாப்பாடு இல்லாம இருக்கணும், அப்படின்னா உன் மொபைல குடுத்துடணும்னு சொல்றாங்க. சூப்பர்மா, அடுத்தது இவங்க கிட்ட போயிடலாம். நேர்லயே ரொம்ப பண்ணலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசலாம் இவங்க கிட்ட. உங்களுக்கும் இதே தான், நீங்களும் ஒரு ஹீரோயினா ஆக போ

0: உங்க சினிமா டைட்டில் என்ன வைக்கலாம்? சரி, நீங்க தான் சொல்லணும், அவங்கள ஆன்சர் பண்ண கூடாது.
1: ஹீரோயின் வெற்றி.
0: ஹீரோயின். ஓகே. கடவுள் வந்து இப்ப உங்ககிட்ட ஒரு வரம் தர, நானு என்ன வேணாலும் நீ கேட்கலாம் சொல்றாரு. இந்த பீச் கேட்க இந்த கடல்ல நின்னுகிட்டு
2: நல்ல ஃப்ரெண்டா பண்ணு.
0: என்ன சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்க சொல்லுங்க? ஏதாவது ஒரு பாட்டு யோசிங்க, இல்லன்னா பாட்டு பாடணும். முதல் நல்ல பம்பர் கொஸ்டின் தான். பேருமா?
2: அம்பிகா.
0: அம்பிகா, இப்ப உங்களுக்கு லாட்டரியில ஒரு 10 கோடி ரூபாய் கிடைக்குது. என்னெல்லாம் பண்ணீங்க அதை வச்சு?
2: வந்துட்டு நான் சாப்பிட போயிடுவேன்.
0: நம்ம கூட மூணு பேர் இருக்காங்க, நம்மளும் தர மாட்டீங்களா?
2: அவங்களும்
0: இந்த மூணு பேர்ல உங்ககிட்ட அதிகமா பொய் சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட் யாரு? உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது, அந்த சூப்பர் பவர் வச்சு நீங்க என்னலாம் பண்ணுவீங்க?
2: சூப்பர் பவர் கிடைச்சிச்சுன்னா
0: அஞ்சாவது கொஸ்டின் ஒண்ணு கேட்கலாம்னு வச்சிருந்தேன், அது கேக்குறதே வேஸ்ட். அது என்ன கொஸ்டின் சொல்லிடவா? சொன்னா ஆன்சர் எனக்கு தான் தெரியுமே. உங்களால விட்டு கொடுக்க முடியாதது தூக்கமா சாப்பாடா?
2: சாப்பாடு
0: நீங்க சொல்ல போறது அதுதான். அது வேற நான் ஏன் உங்களை கேட்டு உங்களை வேற இது பண்றது? வாங்க வாங்க, ப்ரோக்ராம முடிச்சிடலாம். அடுத்ததா உங்களுக்காக வந்து ஒரு டங் ட்விஸ்டர். யார் இதுல நல்லா தமிழ் பேசுவீங்க?
2: கன்னடமா?
0: நீங்க தமிழ் பேசுவீங்களா? ஓகே, நான் இப்ப உங்ககிட்ட வந்து தாத்தா தாத்தா தாய் தாத்தா வீட்டில நெய்யெல்லாம் கிடையாது. வேற இங்க பாருங்க, உருளுகிற உருளைக்கிழங்கு உருண்டு உருண்டு உருளுது. உருளுகிற உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு உருண்டு உருண்டு உருளுது. 5 times சொல்ல போறாங்க. 1, 2, 3 சொல்லிடலாமா?
2: Okay,
0: ready, start. 1, 2, 3.
2: உருளுகிற உருளைக்கிழங்கு உருண்டு உருண்டு உருளுது.
0: பாட்டு பாருங்க கண்டிப்பா.
2: உருளுது உருளுது உருளுகிற உருளைக்கிழங்கு உருண்டு உருண்டு உருளுது. உருளுகிற உருளை உருளுகிற உருண்டை கிழங்கு உருண்டை கிழங்குல சரி திருச்சிங்கல்ல நீங்க சொல்லல.
0: உருளுகிற உருளைக்கிழங்கு உருண்டு உருண்டு ஓடுது. உருளுகிற உருளைக்கிழங்கு உருண்டு உருண்டு ஓடுது. உருளுகிற உருளைக்கிழங்கு உருண்டு உருண்டு ஓடுது. 5 times முடிஞ்சிச்சு. நீங்க ஒரே ஒரு சாங் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு பாடுங்களேன். நல்லா யோசிங்க, ஏதாவது ஒரு சாங் எங்களுக்காக பாடுங்க. பாடுங்க பாருங்க பாருங்க, கண்டிப்பா பாருங்க.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை அதை எழுத நினைக்கிற வார்த்தை நான் எழுதும் கவிதமே.
0: சமாஜ் எங்க எஃப்எம் ரெயின்போக்காக ரொம்ப அழகா ஃபன் பண்ணீங்க, சூப்பரா பேசுனீங்க, எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சோ மச். எங்க எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க.
2: ஓகே மேம்.
0: ஓகே நேர்களே, ரொம்ப ஃபன்னா நேரம் போகுதே தெரியல, அந்த அளவுக்கு இந்த காலேஜ் கேர்ள்ஸ் வந்து ஃபன் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து நம்ம மலையோட விளையாடும் நிகழ்ச்சியை தொடரலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்ற உங்கள் மனதோடு.

0: விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. செம்மையா காலேஜ் கேர்ள்ஸ் வந்து அப்படியே அட் அ டைம்ல வந்து செம்மையா ஆன்சர் பண்ணாங்க நம்ம சோனியா கேட்ட குவஸ்டின்ஸ்க்கெல்லாம். சூப்பரா என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. இப்போ அடுத்ததா யார்கிட்ட பேச போறாங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. அலையோடு விளையாடு நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவா இங்க தமிழ்நாட்டுல இருந்து சில பேர் வந்திருக்காங்க நம்ம பாண்டிச்சேரிக்கு. அவங்க கிட்டதான் பேச போறோம். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சார்?
2: என்னோட பேரு பாஸ்கரன்.
1: பாஸ்கரன் சார். மேம் உங்க பேரு?
3: என் பேர் வெண்ணிலா.
1: வெண்ணிலா மேம். நீங்க? நவ்ய சக்தி. நவ்ய சக்தி பேர் சூப்பரா இருக்கு. பாண்டிச்சேரி எந்த
2: நினைவுகள்
1: வரும் சார்? ஏதாவது மறக்க முடியாம நினைவுகள் இருக்கா பீச் கூட? பெரிய விஷயம். இப்போ நேரம் குறைவா இருக்கிறதுனால டைரக்டா நம்ம ப்ரோக்ராம் கூட போயிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி ஒண்ணு சொல்ல போறேன். சோ அதை நீங்க ஒரு 5 times to 10 times ஃபாஸ்டா சொல்லணும். ரெடியா நீங்களா? உங்க டாடிக்கு வந்து அப்ரிசியேட் பண்ண ரெடியா? இதுதான் சார் உங்களோட டங் ட்விஸ்டர். பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தி, பத்து மிளகாய். ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 ஸ்டார்ட்.
2: பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தில் பத்து மிளகாய். பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தில் பத்து மிளகாய். பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தில் பத்து மிளகாய். பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தில் பத்து மிளகாய். பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தில் பத்து மிளகாய்.
1: அதாவது எல்லாரும் சேர்ந்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி இன்னொரு க்வெஸ்சன் உங்களுக்கு வந்து இமேஜினேஷன் க்வெஸ்சன். இது நடந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா சார்? இப்போ உங்ககிட்ட ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. இந்த பவர் வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க?
2: சூப்பர் பவர்னாக்கா எப்படி மேடம்?
1: எனக்கு பண்ணலாம் சார். அந்த பவர் ஒரு மேஜிக் ஸ்டிக் உங்க கையில கிடைச்சிருது. அந்த ஸ்டிக்கை வச்சு நீங்க என்ன வேணாலும் உங்க ஃபேமிலிக்கு பண்ணலாம். இல்ல மக்களுக்கு?
2: இல்ல மேடம், மக்களுக்காக பண்ணுவேன். மூணு விஷயம் பண்ணுவேன். மருத்துவம், ரெண்டாவது வந்து மக்களுக்கு வந்து உணவு, ஏழைங்களுக்கு உணவு, மூணாவது வந்து எல்லாருக்கும் சமத்துவ கல்வி.
1: எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு சார் நீங்க பேசுறது. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுறேன். ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எஃப்எம் ரெயின்போவின் சார்பாக உங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சார். நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவா வந்து நம்ம காலர் பேசுறது ரொம்ப எனக்கே ஹாப்பியா இருக்கு. கல்வி, உணவு, அப்புறம் என்ன சொல்ல சொன்னீங்க, மருத்துவம், இது எல்லாமே வந்து அவர் பேசுறதுல மெயின் வந்துட்டு அதனால மருந்துகளை எடுத்து கொடுத்துட்டாங்க. கல்வி, மருத்துவம் அண்ட் உணவு, இது எல்லாமே வந்து ஈக்குவலா எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் பவர் வச்சு பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. பாசிட்டிவான மலையோட விளையாட்டு ஷோவை இதோட நான் நிறைவு பண்ணிக்கிறேன். பாய் ஃப்ரம் சோனி.
0: தேங்க்யூ சோனி. ஸோ ஸ்டுடியோல இருந்து நான் ஆர்ஜியான் வரிசை கலையை காலி பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்துதான் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஷோல சந்திக்கலாம். நேரம் 6:06 5 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேர்களை இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உடன்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. யூரியா உற்பத்தியில் சுயசார்பை எட்டும் நோக்கத்துடன் கூடிய யூரியா உற்பத்திக்கான தேசிய முதலீட்டுக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் இன்று புதுச்சேரியில் மாணவர் தின விழாவாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் மாணவர்களுக்கு பள்ளி சீருடை தைப்பதற்கான தையர் கூலி உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உடன்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. செட்டா என்னும் இம்முக்கிய உடன்பாட்டின் கீழ் இங்கிலாந்து சந்தைகளுக்கான 99% இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைந்த நெகிழ்வுத்தன்மை மற்றும் போட்டித்திறன் மிகுந்த பொருளாதாரமாக மேம்படுத்த இந்த உடன்பாடு உதவிகரமாக இருக்கும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. செட்டா உடன்பாட்டின் அமலாக்கம் தொடங்குவதை குறிக்கும் வகையில் இன்று நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரிட்டிஷ் துணைத் தூதர் டாக்டர் சுதாபா சௌத்ரி கலந்து கொண்டு புதிய உடன்பாட்டின் கீழ் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். செட்டா உடன்பாடு குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையிலான செட்டா உடன்பாடு சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் பயன்பெறும் வகையில் மக்களை மையமாக கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உணவு தானியங்கள், சிறுதானியங்கள், சமையல் எண்ணெய், பல்வேறு காய்கனி வகைகள் மற்றும் பால் பொருள் துறையினரின் பாதுகாப்பிற்கும் இந்த உடன்பாட்டில் முக்கிய விதிமுறைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. பொருளாதார ரீதியிலான இந்தியாவின் ராஜதந்திர முயற்சிகளில் முக்கிய கட்டம் ஒன்றை குறிப்பதாக இந்த உடன்பாடு அமைகிறது. இதனால் இங்கிலாந்திற்கான இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரிப்பதுடன் இந்திய விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கிராமப்புறங்களில் செயல்படும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் உணவு பதனீட்டு நிறுவனங்களில் புதிய வேலை வாய்ப்புகள்

0: இதனால் ஏதுவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செட்டா உடன்பாட்டுடன் சேர்த்து சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான பங்களிப்பு குறித்த உடன்பாடும் அமலுக்கு வந்துள்ளது. இங்கிலாந்தில் தற்காலிக வேலைக்கு செல்லும் இந்திய தொழிலாளர்களும் இவர்களுக்கு வேலை அளிக்கும் நிறுவனங்களும் இரு நாடுகளின் சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு இரட்டை பங்களிப்பு செலுத்த தேவையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக வேலை என்பதற்கான 3 ஆண்டுகள் வரையறையும் 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் 75,000 மேற்பட்ட இந்திய பணியாளர்களும் 900 மேற்பட்ட நிறுவனங்களும் பயன்பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: செட்டா உடன்பாடு குறித்து மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவு ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்த உடன்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்திருப்பது இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையிலான கூட்டாண்மையில் முக்கிய தருணம் என்று பிரதமர் கூறியுள்ளார். யூரியா உற்பத்தியில் சுயசார்பை எட்டும் நோக்கத்துடன் கூடிய யூரியா உற்பத்திக்கான தேசிய முதலீட்டு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டில் எரிவாயு அடிப்படையிலான யூரியா உற்பத்தி ஆலைகள் அமைக்கப்படுவதை ஊக்குவிக்க இக்கொள்கையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. யூரியா உற்பத்தி ஆலைகளை புதிதாக அமைப்பதற்கு ஆகும் செலவை நாணய மாற்று மதிப்பின் ஏற்றத்தாழ்வுகளால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்கவும் புதிய கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து கூடுதல் விவரங்கள்.
0: முதல்கட்ட செமிகான் இயக்கத்தின் வெற்றிகரமான அமலாக்கத்தை தொடர்ந்து இந்தியாவின் செமிகண்டக்டர் துறையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் 1.27 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஆதரவுடன் 2ம் கட்ட செமிகான் திட்டத்தை அமல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 62,500 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கீட்டுடன் மொபைல் தொலைபேசி உற்பத்தி திட்டம் ஒன்றை தொடக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரித்து இந்தியாவில் விற்கப்படும் மொபைல் தொலைபேசிகளுக்கு 5% வரை ஊக்கத்தொகை வழங்கவும் உள்நாட்டு உதிரி பாகங்களை பயன்படுத்த மொபைல் தொலைபேசி உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் ஊக்கத்தொகை வழங்கவும் இத்திட்டத்தின் கீழ் வகை செய்யப்பட்டுள்ளது. இதல்லாது உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசிக்கும் 19ம் எண் தேசிய நெடுஞ்சாலைக்கும் இடையே 46 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழி மேல்நிலை சாலை அமைக்கும் திட்டத்தையும் மத்திய அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு AKD ஆறுமுகம், திரு நேரு என்கிற குப்புசாமி, திரு வையாபுரி மணிகண்டன், திரு அழகு என்கிற அழகானந்தம், திரு மோகன்தாஸ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழா மற்றும் மாணவர் தின விழாவிலும் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இவ்விழாவில் பேசுகையில், கிராமங்கள்தோறும் காமராஜர் உருவாக்கிய பள்ளிகளால் தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் பயன்பெற்று வருவதாகவும் கூறினார். அவர் மேலும் கூறுகையில்,
3: குழந்தைகள் இருக்கும் இடத்தில் பள்ளிகள் இருக்க வேண்டும் என்று கிராமங்கள் தோறும் பள்ளிகளை உருவாக்கினார் காமராஜர். பல லட்சம் குழந்தைகளுக்கு முதல் முறையாக பள்ளிக்கூட வாசலை தொட்டார்கள். ஆனால் அவர் அதோடு நின்றுவிடவில்லை. பசிக்கும் படிப்புக்கும் நடுவில் குழந்தைகளை போராடுவதை அவர் பார்த்தார். முதலில் குழந்தைகளை பசியை போக்க வேண்டும் என்று நினைத்தார். மனித நேயத்தோடு பள்ளிகள் மத்திய உதவி திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த அந்த மத்திய உணவு திட்டம் இந்திய சமுதாய வரலாற்றில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. நானும் மிட் டே மீல் சாப்பிட்டிருக்கேன் அந்த டைம்லாம்.
1: புதுச்சேரியில் பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று மாணவர்களுக்கு பள்ளி சீருடை தைப்பதற்கான தையர் கூலி உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இன்று அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழக்கம்போல் வழங்கப்படும் என்றும், மாணவர்களுக்கு தேவையான திட்டங்கள் பட்ஜெட் போடும்போது கூறப்படும் என்றும் தெரிவித்தார். சபாநாயகர் தேர்தலும் அன்றே அறிவிக்கப்படும் என திரு ரங்கசாமி மேலும் கூறினார். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளான இன்று காரைக்காலில் அம்மாள் சத்திரம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு அமைச்சர் திரு ஜி என் எஸ் ராஜசேகரன், மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி

உள்ளிட்டோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாஹேயில் கல்வித்துறை சார்பில் இன்று நடைபெற்ற மாணவர் தின விழாவை சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் தொடக்கி வைத்தார். மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித்குமார் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தியாகி முத்துக்குமாரப்ப செட்டியார் ரெட்டியார் நினைவு நாள் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அருகேயுள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு ராஜவேலு, மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம் உள்ளிட்ட முதுகலை படிப்புகளுக்கு இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வரும் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் இறுதி பருவத் தேர்வு முடிவுகள் வெளியாகி 7 நாட்கள் வரை விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காரைக்கால் உட்பட தமிழக கடலோரப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இங்கிலாந்து அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான அரையிறுதிப் போட்டி அட்லாண்டாவில் இந்திய நேரப்படி இன்று இரவு 12:30 நடைபெறவுள்ளது. முன்னதாக ஸ்பெயின், பிரான்ஸ் அணிகளுக்கு இடையே டெக்சாஸில் நடைபெற்ற முதலாவது அரையிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உடன்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. யூரியா உற்பத்தியில் சுயசார்பை எட்டும் நோக்கத்துடன் கூடிய யூரியா உற்பத்திக்கான தேசிய முதலீட்டுக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் இன்று புதுச்சேரியில் மாணவர் தின விழாவாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் மாணவர்களுக்கு பள்ளி சீருடை தைப்பதற்கான தையற் கூலி உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: வணக்கம் மக்களே, நேரம் 6:26 FM ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதல் நிகழ்ச்சி. நான் உங்கள் அஜய் ஆனந்த். மக்களே, மனம் விரும்புத நிகழ்ச்சியில உங்கள் மனம் விரும்பிய, உங்கள் மனம் விரும்பக்கூடிய, உங்கள் மனம் விரும்பி கொண்டே இருக்கக்கூடிய பாடல்கள் விரும்பி கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு மட்டும் இல்ல, உங்களுக்கு எதிரீட்டுக்கு, உங்க பக்கத்து வீட்டுக்கு, உங்க ஊர்ல யாருக்கு பிடிச்ச பாட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், கால் பண்ணணும். உடனே மொபைல் போய் ஈஸி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. கால் பண்ணுடைய எண்கள் 2271 7602 2350 மறக்காம 0413 கோட்டு போட்டு கால் பண்ணுங்க. மக்களே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு வைப் பண்ணலாம். தேசம் ரெயின்போவின் மனம் விரும்புது. இன்றைய மனம் விரும்பிய நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் சார், புவனேகர்ல இருந்து வீரமணி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: சூப்பரா இருக்க வீரமணி சார். நீங்க சுகமாயிட்டு உண்டா? பாகுனாரா?
1: சாப்பிடல சார், இன்னும்
0: சாப்பிடலையா? ஐயோ, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சரி விடுங்க, நல்லா இருக்கு.

0: இருக்கீங்க, அதை தான் அப்படி மாத்தி கேட்டுட்டேன்.
1: என்ன அப்படிங்களா?
0: நல்ல வேலை பாக்க வேணும்னு கேட்க முடியுங்க, அது சந்தோஷம். என்ன பாட்டு
1: வேணும்?
0: பாட்டு மாத்திட்டீங்க? ஐயோ, போச்சு
1: போச்சு. நனைஞ்சது நிலவு சார்,
0: எங்க அடிக்கிற வெயில எங்க பனி விழுது போங்க, ஒண்ணும் விழ மாட்டேது. எந்த படத்துல இருந்து வேணும்?
1: படங்களா சார்?
0: அது யோசிக்கிறீங்களா?
1: போற
0: பகல ஒரு ஐஸ் வச்சுட்டு போறீங்க. இந்த பாட்டு எங்களுக்கு பாட
1: முடியும்.
0: அடிக்கும் வெயிலில் கொளுத்தும் வெயிலில் பனி விழுமிரவு வந்துட்டு இருக்கு, கேக்கலாமா?
1: கேக்கலாம் சார்.
0: அழகு சார். மக்களே, நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை விரும்பி கேட்கலாம். கண்டிப்பாக பின் குறிப்பு தமிழ் பாட்டு மட்டும் தான் போடும், அதையும் சொல்லிடுறேன். சோ மறக்காம கால் பண்ணுங்க 0412 கோடுமுறை போட்டு 2271760 2272 23 0. இது உங்களுக்கான பாடல் பணி.

0: நேகலே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்டு.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
0: மனம் விரும்புதே நேரம் 6:29:43 மக்கள் வணக்கம்.
3: எங்கள் பாசத்துக்குரிய நண்பருக்கு பொன்மாலை வணக்கம்.
0: பொன்மாலை வணக்கம் கூறிக்கொள்வது யார்? எங்கிருந்து? சொல்லுங்க கலையரசு சார், எப்படி இருக்கீங்க?
3: நாம் நலம், தாங்கள் நலமா? எங்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள்
0: கேள்வி கேட்டது ஒரு குத்தமா. ஏரியா பக்கம் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க சார். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
3: திருப்பி தர வேணும் உள்ளஞ்சென்றும் தாராயோ கண்ணம்மை, கண்ணம் வைத்த காதலனி, இந்த தத்துக்களை உத்தம் தரும் நேரம், உள்ளே வெளியிருந்து வருகிறது ஒரு பாடு.
0: உள்ளே வெளியப்படுறது பாட்டு வேணும்.
3: மகசித்திரா பாடு சின்ன கோயிலோடு நம்ம பாடல.
0: கண்டிப்பா சார், ரெண்டு லைன்ல முடிய வேண்டியது ரெண்டு பக்கம் எழுதிருங்க. ஓகே, கண்டிப்பா உங்களுக்கான பாடம் கேட்கலாமா?
3: நன்றி,
0: அழைப்பிற்கு நன்றி சார்.

0: பாட்டுங்க
1: பாட சொன்னா படிச்சிட்டீங்க, நடுவுல மானியத்தின் எல்லாம் படம் பண்ணிட்டீங்க.
0: படிச்சிட்டு தான் முன்ன பாடுவாங்க, அதனால நான் முன்னாடி படிச்சிட்டு இருக்கிறேன்.
1: அப்படின்றீங்களா? திரும்ப எங்களுக்காக அந்த அந்த ஸ்ருதியோட வர முடியுமா?
0: வேணாங்க,
1: வேணாங்க. எதுக்கு நமக்கு
0: இதுல என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, மூணு லேடிஸுக்கு அவங்க மூணு வித்தியாசமான குரல்ல பாடிருப்பாங்க.
1: ஜானகி மேடம் மூணு வேர்ஷன்ல பாடிருப்பாங்க, ரைட்டா?
0: மூணு குரல் மூணு பேர் தனித்தனியா ஒரு வித்தியாசமா இருக்கு பாடல். பாடினது வந்து அவங்க மட்டும் தாங்க.
1: ஓகே, உங்களுக்கான விருப்பம் கேட்கலாமா?
0: ரொம்ப நன்றி சார்.
1: அழைப்பிற்கு நன்றி சார்.
0: நன்றி சார்.

0: ஏய், இங்க தாதா கிங். இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
1: வணக்கம்
0: சொல்வது யார் இங்கிருந்து?
1: மாலை வணக்கம் சொல்வது பச்சளம் குழந்தை ஆனந்த் சார் அவர்களுக்கு. வணக்கம் சொல்வது ஆர் முருகன், ஈராமா முருகன், இளமங்கலம்.
0: போற போக்கில பச்சளம் குழந்தை சொல்லிட்டீங்க சார். இளமுருகன், இளமங்கலம் முருகன் சார்,
1: சொல்லுங்க சார்,
0: என்ன பாடல் வேணும்? என்ன படத்துல இருந்து?
1: தர்மத்துறை படத்துல இருந்து. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாம எனக்கு தான்.
0: இவ்வளவு கருத்தான இந்த சமூக கருத்துள்ள பாடலை இப்ப கேட்க வேண்டிய அவசியம் என்ன?
1: எனக்கு அந்த பாட்டு, நான் ரஜினி ஃபேன் சார். அது இல்லாம எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார். கருத்துள்ள பாட்டு,
0: ரொம்ப கருத்துள்ள பாட்டு. விடுங்க, இந்த பாடல வந்து எங்களுக்கு ரெண்டு லைன் இன்னும் நல்லா சூப்பரா பாடலாமா?
1: மக்களே,
0: நீங்களும் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச மனம் விரும்பிய மனம் விரும்பக்கூடிய மனம் விரும்பிக்கிட்டே இருக்கக்கூடிய பாடலை கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? கால் பண்ணணும், டயல் பண்ணணும். நம்பர் அதே தான், 2277760 மற்றும் 2272 பூஜ்ஜியம் மறக்காம 0413 என்ற நம்பரை முன்கூட நம்பரை போட்டு கால் பண்ணுங்க மக்களே. இது உங்களுக்கான பாடல், கருத்துள்ள பாடல், மாசி மாசம் ஆளான பொண்ணு.

0: மறுபடியும் வெல்கம் பேக் டு த ஷோ தி ஃப்ரம் ரெயின்போவின் மனம் இருமுத நேரம் 7:49:46 நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்றது யாருங்க?
1: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கும் லதா மேடம். ஹவ் ஆர் யூ?
1: அலையோடு விளையாடு சூப்பரா கலக்கிட்டு இருந்தீங்க.
0: மிக்க மிக்க மகிழ்ச்சி.
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து இந்த அச்சம் மச்சம் மச்சச்சோ
0: அச்சம் மச்சம் இல்லை
1: அந்த பாட்டு. அது இல்ல, அது இந்திரா படம் அரண்மனை.
0: அரண்மனை 18
1: பாட்டு
0: வேற மாதிரி கேட்டலாமா?
1: நன்றி
0: கேக்கலாம்.
1: நன்றி
0: மேம். மக்களே, நீங்களும் நிஷில கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணும்? கால் பண்ண வேண்டிய எண்கள் 2221 மற்றும் 2275230. மறக்காம 0413 கூட நம்பர் போட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு வாய் பண்ணுங்க மக்களே. இது உங்களுக்கான பாடல். அச்சோ அச்சோ அச்சோ அச்சோ வந்துட்டு கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் விரும்பு நேரம் 6:44 அழைப்பாளர் வணக்கம்
1: மாலை வணக்கம் எம் அபுசாலி தாண்டவமூர்த்தி குப்பம்
0: சொல்லுங்க அபுசாலி சார் ஹவ் ஆர் யூ
1: நலமா இருக்கிறேன் சார்
0: என்ன எதுவும் கேட்க மாட்டீங்களா
1: அதான் நலமா இருங்க சார் நீங்க நலமா
0: இருங்க ஏதோ சமாளிக்கிறீங்க விடுங்க என்ன பாட்டு வேணும்
1: படம் அன்னை வயல்
0: அன்னை வயல் ஓகே
1: அஞ்சி வானத்துல அந்த பாடல் வரிகள் சார்
0: நல்லாதான் இருக்கு வாய்ஸ் ரெண்டு லைன் பாடுங்களேன்
1: ஜானிக்கு அந்த அண்ணையாருக்காக நினைவுக்காக இந்த பாடல் கேட்கறேன்
0: உங்களுக்கு விருப்பமான பாடல் கேட்கலாமா
1: மிக்க நன்றிங்க சார்
0: அழைப்புக்கு நன்றி சார்

0: நேயர்களை இனி கேட்கலாம் இரவு 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே ஷெட்டா என்னும் விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக உடன்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்திருப்பது இருதரப்பு கூட்டாண்மையில் முக்கிய தருணம் என்று பிரதமர் கூறியுள்ளார். யூரியா உற்பத்தியில் சுயசார்பை எட்டும் நோக்கத்துடன் கூடிய யூரியா உற்பத்திக்கான தேசிய முதலீட்டு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 1.27 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஆதரவுடன் 2ம் கட்ட செமிகான் திட்டத்தை அமல்படுத்தவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் மாணவர் தின விழாவில் கலந்து கொண்டனர். ஏனாமில் கல்வித்துறை சார்பில் இன்று நடைபெற்ற மாணவர் தின விழாவில் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா, நகராட்சி ஆணையர் திரு ராகவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாகேயில் நடைபெற்ற மாணவர் தின விழாவை சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் தொடக்கி வைத்தார். மாகேவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் பிறந்தநாள் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இன்று நடைபெற்ற இரத்த தான முகாமில் மாணவர்கள் உட்பட பலர் இரத்த தானம் செய்தனர். காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இன்று நடத்திய மாதாந்திர மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மொத்தம் 75 கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. இம்மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். காரைக்காலில் பிரதமரின் மாத்ரு வந்தனா திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களில் கருவுற்ற பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் 203 பேர் புதிய பயனாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
2: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
1: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்பத நேரம் 7:41 ஆயிட்டிருக்கு. அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்றது யாரு இங்க இருந்து?
1: செஞ்சில இருந்து கரையோடி பேசுறேன் சார். உங்க மாதிரி வணக்கம் சொன்னனா?
0: ஓஹோ, ட்ரை பண்றீங்க?
1: ஆமா சார்.
0: சரி சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் மேடம். என்ன பாடல் வேணும், எந்த படத்துல இருந்து?
1: படம் வந்து ஆலினால் அழகுராஜா, பாடல் வந்து யாருக்கும் சொல்லாம உன் நெஞ்சுக்குள்ள இடம் போடுச்ச.
0: நன்றி.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்டு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: வணக்கம் சொல்றது யார் இங்க இருந்து? சிவகுமார் சார், சுகமாயிட்டு உண்டோ?
4: சுகமா கொண்டு இருக்கிறோம் சார, நீங்க சுகமோ?
0: நன்னாயிட்டு உண்டு. ஏ, எந்த பாட்டு வேணும்?
4: புதுமொழியா இருக்க சார்.
0: அப்படிங்களா சார், யாரு கண்டா பேச வேண்டியதா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? புதுப்பாட்டா பழைய பாட்டா?
4: புதுப்பாட்டு.
0: இது உங்களுக்காக புதுப்பாட்டு, ரெண்டு லைன் பாட முடியுமா எங்களுக்காக?
4: ரெண்டு
0: லைனா? பூ மலரும் இதுக்கு பாடாமலே சூப்பர் சார். நன்றி சார்.
4: சூப்பர் சார், நம்ம நேரடியாக கேட்டுருந்தோம்.
0: ஓகே சார்,
4: ஓகே சார், நிகழ்ச்சி வாழ்த்துக்கள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ஆறு வழி பசுமைச்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவை வலுப்படுத்த இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் புதிய வாய்ப்புகளை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான நல்லுறவில் இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த ஒப்பந்தம் இங்கிலாந்துடனான வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதன் மூலம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 99% பொருட்களுக்கு வரி விலக்கு சலுகை கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் ஜவுளி, உணவு பதப்படுத்துதல் மற்றும் மருந்து உற்பத்தி துறைகள் பயன்பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் இது உத்வேகம் அளிக்கும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஏற்றுமதியாளர்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை இந்த ஒப்பந்தம் உறுதி செய்துள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்தியாவிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய ஆயத்த ஆடைகள் ஆகட்டும், அல்லது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், கடல் பொருட்கள், இன்ஜினியரிங் கூட்ஸ், ஆட்டோ காம்பனன்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவு, ரசாயனங்கள், மருந்து பொருட்கள், விவசாய பொருட்கள், இவை எல்லாமே வந்து அங்கே போய் சந்தையில தங்களை வந்து நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய உண்மையான ஒரு பலனை நாம எங்க பார்க்க போறோம்னா அடுத்த 2-3 ஆண்டுகளிலேயே நாம பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரிட்டன் சந்தை திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு, அவர்கள் இதை பிரமாதமாக பயன்படுத்தி கொண்டு தங்களையும் வளர்த்துக் கொள்வார்கள், நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியும் நிச்சயமாக பெருக்கப் போகிறார்கள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் ஆறு வழி பசுமைச்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 14,400 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலையின் 19 வாரணாசி சுற்றுச்சாலையுடன் இந்த திட்டம் இணைக்க உள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் அந்த வழித்தடத்தில் பயண நேரம் வெகுவாக குறையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஒடிஷா மற்றும் ஜார்க்கண்டின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன்படி ஒடிஷாவில் பாராதீப், ஹரிதாஸ்பூர் இடையே இரட்டை வழி

0: பாதை அமைப்பதற்கும், ஜார்க்கண்டில் ராஜ்கார் சவான் தாங்குவா போசி இடையே நான்காவது வழித்தடமும் இந்த திட்டம் மூலம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். 3,907 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் நிறைவடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். புதுமை கண்டுபிடிப்புகளும் நவீன இயந்திரங்களும் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். உரங்கள் சம விகிதத்தில் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மண் பாதுகாப்பிற்கு விவசாயிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பெல்ஜியம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மேக்சிமே பிரிவாட் இப்பேச்சுகளில் பங்கேற்றனர். அரசியல், பொருளாதாரம், முதலீடு, தூய எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 19 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. விரைவு வாக்காளர் பட்டியல் அடுத்த 5ஆம் தேதிக்கு பதிலாக 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் பணி அடுத்த 8ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பெங்களூரு பெருநகர ஒருங்கிணைந்த நகரியம் திட்டத்திற்காக விவசாயிகளிடமிருந்து வலுக்கட்டாயமாக நிலம் கையகப்படுத்தப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு நிலம் கொடுக்க விரும்பாத விவசாயிகள் அப்பகுதிகளில் தொடர்ந்து வேளாண் பணிகளை மேற்கொள்ளலாம் என்று தெளிவுபடுத்தினார். இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் அதன் பரிந்துரையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். மணிப்பூரில் அரசு நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கிம்சந்த் சிங் கூறியுள்ளார். மணிப்பூர் பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு இன்று இம்பாலில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சூரத்தின் நிவாரணப் பணிகளுக்காக 550 கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காந்திநகரில் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி, வெள்ள பாதிப்பு குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடைகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று கூறிய துணை முதலமைச்சர் அதுகுறித்த விவரங்களையும் வெளியிட்டார். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர் திரு பிரவீர் ரஞ்சன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கான வழித்தடத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அதிகாரிகள் பங்கேற்ற உயர்நிலைக் கூட்டத்திலும் கலந்து கொண்டார். யாத்ரீகர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் மருத்துவ வசதிகள் குறித்தும் பாதுகாப்பு படையின் ஒருங்கிணைப்பு குறித்தும் திரு பிரவீர் ரஞ்சன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் இஸ்லாம் பசார் கானோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 79-46 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. காலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாம் நாளான இன்று

ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 378 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தினி அபாரமாக ஆடி சதம் அடித்து 196 ரன்னுடனும், குஷ் பட்டேல் 3 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். சாகர் விற்கும் சதம் அடித்து 134 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் சந்திரிகா புஜாரியும், 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 48 கிலோ எடைப்பிரிவில் குஞ்சானும், 54 கிலோ எடைப்பிரிவில் ஜோய்ஸ்ரீ தேவி ஷிரோமும், 60 கிலோ எடைப்பிரிவில் சாகத்தும், 75 கிலோ எடைப்பிரிவில் அன்ஷிகாவும், 80 கிலோ எடைப்பிரிவில் மேகா ஷியோகாந்தும், 80க்கும் கூடுதலான எடைப்பிரிவில் பிராட்சி தோகாசும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியின் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் நிஷா தங்கப்பதக்கத்தையும், நிகிதா சந்த், காஜல், முஸ்கான் மற்றும் பிரியங்கா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 6 வழி பசுமைச்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சல்லடையில சலிச்சா ஒருத்த மிஞ்ச மாட்டான். இந்த தைரியம் இல்லாத ஜனங்களை வச்சுக்கிட்டு இவனால என்ன பண்ண முடியும்?
2: ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்ல, நம்பிக்கை இருந்ததில்ல, சக்தியே இருந்ததில்ல. சாவு எங்க மேல குதியாட்டம் போட்டுச்சு. அப்ப குறுக்க நின்றுட்டு ஒருத்தன் அந்த மாரியாத்த முன்னாடி அவன் செத்த அன்னைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாவு மேல நாங்க குறியாட்ட போட்டோம். அவன் கத்தி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாகிச்சு சார். அந்த புயல் நராசில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உசுர குணத்துக்கு. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

0: மேலும் இதுவரை பிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரத்தை டெல்லியில் இருந்து அஞ்சு செய்ய கேட்டீர்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீ

0: என்ன
1: விருப்பப்பட வேணும் உங்களுக்கு?
0: சொல்ல
1: துடிக்குது மனசு படத்துல இருந்து என்ன சொல்ல போறீங்க? மறக்காம சொல்லிடுங்க, உடனே சொல்லிடுங்க, ஓகேங்களா?
0: சரி,
1: இந்த பாடல் எங்களுக்கு ரெண்டு லைன் பாட முடியுமா?
0: ஐயோ,
1: தெரியாம கேட்டுட்டோம்ன்றீங்களா?
0: ஆமா,
1: ஓகே மேடம், பரவாயில்ல, இந்த பாடல் கேட்கலாமா? அழைப்புக்கு நன்றி மேடம்.
0: தேங்க்யூ
1: மக்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல, விருப்பமான பாடல் மட்டும் இல்ல, விருப்பம் இல்லாத பாடலும் கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணும், கால் பண்ண எண்கள் 2216 மற்றும் 2275230 மறக்காம 04 கோட் நம்பரை போட்டு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு வாய்ப்பு பண்ணுங்க மக்களே.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: Rest in peace.
1: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.

0: வெல்கம் பேக் டு தர்ஷதகம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நேரம் 7:40 ஆயிடுச்சு. நீ சொல்லுங்க, அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுது, யார் இங்க இருந்து?
1: திருவண்ணைநல்லூர் தட்சிணாமூர்த்தி.
0: சொல்லுங்க தட்சிணா சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரோ சூப்பர். உங்களுக்கு விருப்பமான பாடல் இந்த படம்?
1: உற்சாகமே கடல் அலை மாதிரி பொங்குது.
0: கண்டிப்பா பொங்கிட்டே இருக்கணும் சார்.
1: காதலுக்கு மரியாதை படத்துல இருந்து என்னை தாராட்ட வருவாள்னு ஒரு அற்புதமான பாடல். பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம்.
0: இல்ல, காதலுக்கு மரியாதை கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டீங்களே. சரி சொல்லுங்க.
1: நீங்க தான் கர்த்தா.
0: ஓஹோ, இப்படி வரீங்க. சரி, பாட்டை சொல்லிடுங்க.
1: நீரிருக்கும் இடம் தேடும் மண்ணில் வேர் விடுக்கும் விதைகள், நீண்டிருக்கும் கொம்பை தேடும் நிலத்தில் நீந்தி படரும் கொடிகள்,
0: சரி,
1: பூவில் இடம் தேடும் சுவை தேன் பருகு வண்டிகள்.
0: ஓகே ஓகே,
1: தேடும் என்ற இசை இன்ப அறிவுகள்.
0: சூப்பர் சார்.
1: காதலி உங்கள் காதலி தரம் மனம் ஓடிடும் மனம்.
0: பாப்பா ரொம்ப பொங்கிட்டீங்க சார். இந்த பாடலை யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க?
1: என்னுடைய அன்பு மனைவி தமிழ்ச்செல்விக்காகவும் மற்றவங்க எல்லாருக்காகவும்.
0: ஓகே சார், உங்களுக்கு நான் விருப்பமான படம் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார். நன்றி சார்.
0: மக்களே, நீங்களும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு மகிழலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? கால் பண்ண வேண்டிய 2216 மற்றும் 2275 7523. இது உங்களுக்கான பாடல், என்னை

0: மக்களா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
1: என்ன
0: படத்துல இருந்து பாட்டு வேணும்?
1: ரோஜா கூட்டான்ற படத்துல இருந்து சுபமா சுபமா சுளூர் சுபமா அவங்களை கூட்டு வந்து பாட சொல்லுவோம் பாப்போம்.
0: டெஃபினெட்லி பாட சொல்லிடலாம். ஓகேங்களா?
1: கேட்டுருவோம்.
0: ஓகே சார், அழைப்புக்கு நன்றி சார்.
1: நன்றி ஐயா.
0: மக்களே, இன்றைய மனம் விரும்புதல் நிகழ்ச்சியுடைய நிறைவேற்றத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு பேசின எல்லா காலர்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க பட் லைன் கிடைக்காம போயிருக்கும், பட் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும், என் கூட பேசுவீங்க சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை இப்ப நான் வந்து முடிச்சுக்கிறேன். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். சூப்பர்.

0: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே செட்டா என்னும் விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக உடன்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்திருப்பது இருதரப்பு கூட்டாண்மையில் முக்கிய தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யூரியா உற்பத்தியில் சுயசார்பை எட்டும் நோக்கத்துடன் கூடிய யூரியா உற்பத்திக்கான தேசிய முதலீட்டு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 1.27 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஆதரவுடன் 2ம் கட்ட செமிக்கான் திட்டத்தை அமல்படுத்தவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. வேளாண் ஆராய்ச்சிகளின் பலன்களை நேரடியாக விவசாயிகளுக்கு வழங்க அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் புதிய தொழில்நுட்பங்களை கார்ப்பரேட் நிறுவனங்களின் சிஎஸ்ஆர் நிதி மூலம் விவசாயிகளிடம் எடுத்துச் செல்வது குறித்து புதுடில்லியில் இன்று நடைபெற்ற கருத்தரங்கில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரியில் இணையதளம் மூலம் விவசாயிகளுக்கு வேளாண் இடுபொருள் அனுமதி சீட்டு வழங்கும் நடைமுறைகளை மேலும் கணினிமயமாக்கவும் அனுமதி குறித்த விவரங்களை குறுந்தகவல் மூலம் விவசாயிகளுக்கு அனுப்பவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் தங்களின் மொபைல் எண் இணையதளத்தில் சரியாக பதிவாகியுள்ளதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என வேளாண் துறை கேட்டுக்கொண்டுள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் மாணவர் தின விழாவில் கலந்து கொண்டனர். காரைக்காலில் பிரதமரின் மாதிரி வந்தனா திட்டம் தொடர்பாக நடைபெற்ற சிறப்பு முகாம்களில் கருவுற்ற பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் 203 பேர் புதிய பயனாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இங்கிலாந்து அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான அரையிறுதிப் போட்டி அட்லாண்டாவில் இந்திய நேரப்படி இன்று இரவு 12:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03 நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல்.

0: நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 to 11:00 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

காவ்யா, க்ரிஷ், தாரா, ட்விஷா அண்ட் ரியா. அண்ட் அஃப்கோர்ஸ் டு ரேப் அப் தட் செக்மெண்ட், வி ஆர் ஆல்சோ கோயிங் டு டூ கோ வெஸ்ட் பை த பெட் ஷாப் பாய்ஸ். திஸ் ஒன் அஃப்கோர்ஸ் இஸ் ஃபார் மை ஃப்ரெண்ட் ரிஷி. ஹாய் ரிஷி, குட் டு ஹியர் ஃப்ரம் யூ. ஐ ஆம் கோயிங் டு டூ கோ வெஸ்ட் யோர் ரிக்வெஸ்ட் இன் ஜஸ்ட் லிட்டில் பிட். தேங்க் யூ அஃப்கோர்ஸ் ஃபார் கீப்பிங் இன் டியூன்ட்.

0: tonight for a place in the final. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி தொடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நாம் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை, சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை ஆகியவற்றின் மேனாள் பேராசிரியரும் இந்தியாவின் தலைசிறந்த பிளாஸ்டிக் சர்ஜனாக சர்வதேச அளவில் அறியப்பட்ட டாக்டர் நெல்லையப்பர் அவர்களின் நேர்காணலின் இரண்டாம் பாகத்தை கேட்க இருக்கிறோம்.
4: பட்டாசு தொழிற்சாலை வேலை செய்கிறாங்க, பாய்லரில் ஒர்க் பண்ணுறாங்க, சில நேரத்தில் கை தவறாமல் நம்ம சுடுதண்ணியோ இதோ பட்டு இல்லை கொதிக்கக்கூடிய ஒரு பொருள் பட்டு வெந்து போயிடுது அப்படின்னா அதை சரிப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் எப்படி இருக்குது?
5: அது நல்லா இருக்குது. முன்னாடிலாம் வந்து ஒரு 40% 50% பேர்ன்ஸ் வந்தாலே வந்து அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போல்லாம் வந்து அரசு மருத்துவமனையிலே 60-70% 80% வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா மருத்துவ உலகம் அந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வருது, நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் கிடச்சிட்டு வருது. நம்ம அந்த செப்சிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செப்டிகார்னு சொல்லி இந்த செப்சிஸில் கண்டுபிடிச்சி அதை நம்ம ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிக்கக்கூடிய முறையை கொண்டுட்டு வந்துருந்தோம். பேஷண்ட்டை முதலே ஐசோலேட் பண்ணி வச்சுருந்தோம், மற்ற இன்ஃபெக்ஷன் எதுவும் போகாதபடி. அதுவுமே வந்தாங்க அப்படின்னா நாங்கள் முதல்ல பாடி அசஸ்மெண்ட் பண்ணுவோம். டோட்டல் பேர்ன் சர்ஃபேஸ் ஏரியா டிபிஎஸ்ஏ ஒவ்வொரு பேஷண்ட்க்கு எவ்வளவு, இது 5%, இது 8%, இது 10%, இது 20% அப்படின்னு அந்த ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் மூலம் எத்தனை பர்சன்டேஜ் பேர்ன்ஸ் வந்துருக்கு. அப்புறம் முக்கியமான இடத்துல சில சமயம் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும், ஆனால் அது மூக்குலையும் வாயிலையும் வந்துடும். அப்போ என்ன என்ன சொல்லுங்க பார்க்கலாம், காற்றே உள்ளே போக முடியாது. கொஞ்சம் பேர்ன்ஸ் இருந்தாலும் கூட அது ரொம்ப ஆபத்தானது. ஸோ சில பேருக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல உள்ள கிரிட்டிக்கல் பேர்ன்ஸ், குழந்தைகளுக்கு 10% வந்தாலே கிரிட்டிக்கல், அடல்க்கு 20% வந்தாலே கிரிட்டிக்கல் பேர்ன்ஸ். ஸோ இவங்களை ஐசியூவில் வச்சு அதே முறையில் முதல்ல ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு தேவையான ஊன் மேனேஜ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவைக்கூடிய அந்த ஊனில் உள்ள அசடுகள் எல்லாத்தையும் டெப்பரின்மெண்ட்னு சொல்லக்கூடிய பண்ணி இப்போல்லாம் நிறைய செயற்கை தோள்களே வந்திருக்கு. செயற்கை தோல் நம்ம டெம்பரரியாக போட்டு வச்சுட்டோன்னா ஊன் ஹீல் ஆகிறப்போ வந்து இது கீழே விழுந்துடும், நம்ம இயற்கையான இது வந்து ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஸ்கின் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கின் பேங்க் அப்படின்னா இறந்தவங்க வந்து நீங்கள் கிட்னி கொடுக்கறதை கேள்விப்பட்டிருக்கீங்க, இறந்தவங்க வந்து மூளைச்சாவு அடைஞ்சவங்க வந்து ஹார்ட் கொடுப்பாங்க, லிவர் கொடுப்பாங்க, இப்போ வந்து ஸ்கின்னும் கொடுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பொதுமக்களுக்கு இந்த பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை அன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன். தோல் தானம், தோல் தானம் உயிர் தானம். தோல் தானம் தீக்காயம் உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற தோலை தானமாக பெற்றிருந்து நாங்கள் அதை டீப் ஃப்ரீசரில் வச்சுருந்து 5 வருடங்கள் வரைக்கும் பயன்படுத்தலாம். நல்லா தெரிஞ்சுக்க, கண் எப்படியோ அந்த மாதிரி தான். மற்ற உறுப்பெல்லாம் நான் சொல்லக்கூடிய கிட்னி, ஹார்ட்டு, லிவர் போன்ற உறுப்பெல்லாம் வந்து உயிர் பிரிவதற்கு முன்பாக மூளைச்சாவை அடைந்து அதை வந்து எடுக்கணும். ஆனால் தோல் அப்படி கிடையாது, இறந்தவங்ககிட்ட கூட நான் வந்து தோல் எடுக்கலாம். வீட்டில் தோல்லாம் தானம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வீட்டில் யாராவது இறப்பு அடைந்தாலும் கூட நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு, குறிப்பாக சென்னையில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எங்கள் டீம் அங்கே போய் வீட்டிலேயே போய் அந்த ஸ்கின்னை எடுத்துகிட்டு வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறோம். ஸ்கின் எடுத்து எப்படியும் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட போகிறீங்க மேலே, அதனால் ஒன்றும் வித்தியாசம் தெரியவே தெரியாது. பெரிய ஆப்ரேஷன் தியேட்டரில் அங்கே தான் போய் பண்ணணும் இல்லை, வீட்டிலேயே வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம், பாதுகாப்பாக வச்சுருவோம். இந்த மாதிரி தீக்காயம் பட்டு வரக்கூடிய நிறைய பேருக்கு இந்த தோல் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இது ஸ்கின் பேங்கிங் நம்ம வந்து கொண்டுட்டு வரோம்.
4: இப்போ ஒரு தீக்காயம் அடைந்தவர், இப்போ நீங்கள் சொன்னீங்க 20% அடல்ட்டு இருந்தாலே கிரிட்டிக்கல், 10% இருந்தாலே குழந்தைகளுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கும். இப்போது சிவகாசி மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் அடிக்கடி இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு 60-70% வர்றவங்களை கூட இன்றைக்கி காப்பாற்றுறதுக்கான ஒரு மெக்கானிசம் வந்துருச்சு, மருத்துவ உலகு அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி அந்த அளவுக்கு தீக்காயங்களோட வரக்கூடியவர்களுக்கு இல்லை ஏதோ ஒரு சூசைடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 60-70% அவங்களுக்கான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது?
5: நல்லா இருக்குது சார். நம்ம முதல்ல அவங்களோட உயிரை வந்து முதல்ல காப்பாற்றணும். ஒரு 10 days வந்து அவங்களுக்கு அந்த செப்சிஸ் அதெல்லாம் இல்லாமல் அவங்களாவே சுயமாகவே சாப்பிட வச்சு அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்தது வந்து என்ன ஆகும்னா அந்த தோல்கள் எல்லாம் கண்ட்ராக்சர் அப்படி சொல்லக்கூடிய சுருக்க வந்துடும். இப்போ கழுத்தில் தீப்பிடிச்சுன்னா கழுத்து இப்படி சுருக்கிக்கூடும், கழுத்தை நிமிந்து பார்க்க முடியாது. விரல்களில் கையில் வந்துச்சுன்னா விரல்களை பயன்படுத்த முடியாது, அப்படி சுருக்க இருந்துக்கணும். அந்த எல்போ அதில் ஷோல்டர் எந்தெந்த ஜாயின்ட்ல பட்டாலும் அங்கெல்லாம் வந்து சுருக்கம் வந்துடும். அப்படி வரும்போது அதை யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து நம்ம ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். தீக்காயம் பட்ட நாள்லேருந்தே ஃபிசியோதெரப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு நிறைய ஸ்ட்ரெச்சிங்,

0: சில எக்ஸசைசஸ் இருக்குது, அதெல்லாம் நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள ஓரளவுக்கு நல்ல முறையில் நார்மலாக கொண்டுட்டு வர முடியும்.
1: இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது
0: இருக்குது.
1: இது எல்லா பகுதிகளிலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவமனைகளில் இது போன்ற வாய்ப்புகள் உருவாகியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா?
0: இப்போ அந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு வரோம். நான் வந்து 2021 கீழ்ப்பாக்க அரசு மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கும் பொழுது வந்து இது மாதிரி எல்லாரும் கேட்கும்போது, நீங்கள் கேஎம்சியில் இந்த அளவுக்கு பண்ணுறீங்க பட் எங்களுடைய பகுதியிலலாம் இந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அதை வந்து நம்ம என்ஹெச்எம் நேஷனல் ஹெல்த் மிஷனோட டிஸ்கஸ் பண்ணி எல்லா மருத்துவர்களுக்கும் ஒரு ட்ரைனிங் ஆரம்பித்து மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக தாலுகா மாவட்ட மருத்துவமனை 97 மருத்துவமனைகளிலிருந்து ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், ஒரு எம்என்ஏ என்று சொல்லக்கூடிய தியேட்டர் அசிஸ்டன்ட், எல்லாருக்கும் நாங்கள் 5 நாள் வச்சு ஹாஸ்பிட்டலில் எங்கள் கீழ்ப்பாக்க ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் கொடுத்து இந்த அவேர்னஸை பரப்பி அங்கேயும் ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. இப்போ எல்லாம் மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, எல்லா ஊர்லேயுமே இருக்குது, எல்லா இடத்துலையுமே கொண்டுட்டு வந்துட்டுருக்குறாங்க.
1: இப்போ ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க, ரெக்கவரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தர் விகிதத்தை சொன்னீங்க, தீக்காயமடைஞ்சவங்களுக்கு, ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு, மற்ற சில காரணங்கள் அடைஞ்சவங்களுக்கு, இது ரெக்கவரி எவ்வளோ நாள் ஆகும் சார்?
0: ரெக்கவரியும் நம்ம என்ன மாதிரி மேஜர் சர்ஜரி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. பொதுவாக எந்த ஒரு சர்ஜரியிலையுமே வந்து ஒரு 1 வீக்கை கடந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் செப்சிஸ் அதுலேருந்துலாம் எஸ்கேப் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னாலே ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன், ஒரு 7 டேஸில் அவங்க ஃபார்மை க்ரியேட் பண்ணிட்டாங்களே செயல்படுத்துறதுக்குரியது, அதான் சொன்னேன் இல்லையா, ஃபிசியோதெரப்பி, ப்ராஸ்தட்டிஸ், ஆர்த்தாட்டிஸ், மற்ற விஷயங்கள்லாம் கொண்டுட்டு வந்துடலாம்.
1: இப்போ நீங்கள் கீழ்ப்பாக்கு மருத்துவமனை பற்றி சொன்னீங்க, ஸ்டான்லி மருத்துவமனை அதே மாதிரி ஹேண்ட் சர்ஜரிக்கு ஒரு பயனீராக இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ இது அரசு மருத்துவமனைகளில் ரொம்ப பரவலாக இது போன்ற மருத்துவ சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இந்த சிகிச்சை முறையை பெற்றுக்கொள்ளலாமா?
0: அரசு மருத்துவமனையில் அனைவருக்கும் உண்டு.
1: இப்போது இதற்கான சிகிச்சைக்கான செலவு அதாவது கட்டணம் எவ்வளவு ஆகுது? இப்போது அதில் 2 விதமாக நம்ம கூட எடுத்துக்கலாம். முதல்ல இது போன்ற தேவை இருக்கக்கூடியவர்கள், அந்த அழகு கலை கூட பின்னாடி வச்சுக்கலாம், தேவை இருக்கக்கூடியவர்களுக்கான சிகிச்சை முறைகள் அதற்கான கட்டணம் ஏதாவது இருக்கா?
0: அரசு மருத்துவமனையில் எந்த கட்டணமும் இல்லை, முழுக்க முழுக்க இலவசம். இப்பொழுது நமக்கு காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து காப்பீட்டு கார்டு இருக்குது. ஸோ நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி காப்பீடு கார்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய செலவானாலும் கூட நம்ம காப்பீட்டு மூலமாக முழுக்க முழுக்க இலவசமாக பண்ணிட்டார்.
1: பிளாஸ்டிக் சர்ஜரிக்கும் காப்பீடு வந்து இப்போ வருது. அழகுக்கான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க, அதற்கும் வந்து அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை முறைகள் இருக்கு.
0: வந்து மீட்டிங்கில் எப்படி சொல்கிறது என்ன எனக்கு தெரியல, அதாவது நீங்களே கேட்டீங்க ஒவ்வொரு சிகிச்சைக்கும் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இந்த அழகு கலைக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆப்ரேஷன் இப்போ ஹேர், இப்போ முடி ஒருத்தருக்கு முடி இல்லை, தலையில் சொட்டை விழுந்துருச்சுன்னு வர்றாரு, பால்டுன்னு சொல்லி வர்றாரு. இவருக்கு நம்ம முடி எடுத்து நட்டி அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நாங்கள் கொண்டுட்டு வர முடியும். பட் இந்த ஆப்ரேஷனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 hours ஆகும். ஸோ நம்முடைய வேலை நேரத்தில் ஒருத்தருக்கு முடி இல்லாத ஒருத்தரை வர வச்சு அவருக்கு 8 மணி நேரம் இந்த முடியை நம்ம நட்டி வைக்கிறதா, அல்லது உயிருக்கு ஆபத்தில் கையில் வந்து இதாக வந்து வேலை செய்ய முடியாமல் சாப்பிட முடியாமல் குடும்பங்களை நம்ம வந்து நம்ம பாதுகாக்க முடியாமல் பிள்ளைகளை எடுத்துகிட்டு போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம நேரம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணணுமா?
1: முதல்ல அவரை தான் பார்க்கணும். சாப்பிட
0: அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அழகு கலைகள் பிளாஸ்டிக் சர்ஜரியின் ஒரு பகுதியாக இருந்தாலும் நமக்கு நேரம் காலம் இன்மை காரணமாக இது நிறைய நம்ம பண்ணுறதில்லை. நம்ம ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய அந்த மீட்கும் இதை வந்து 95% பண்ணுறோம். அழகு கலைகள் மாணவர்கள் கற்றுக்கிடணும், அவங்க படிக்கணும், அவங்களுக்கும் அதை தெரிஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக டைம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி செய்தது உண்டு. நிறைய நம்ம அழகு கலைக்குரியது அரசாங்க மருத்துவமனையில் பண்ணுறதில்ல.
1: வெளி மருத்துவமனைகள்
0: எல்லாம் பிரின்சிபல் சேம் தானே, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பிரின்சிபல்ஸ் தானே. ஸோ வெளியில் வந்து அந்த மாதிரி அவங்க நிறைய பண்ணுறாங்க.
1: நீங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருக்கும்போது பேசும்போது சொன்னீங்க, இந்த ஸ்கின் வந்து ஒட்ட வச்சு அந்த கான்ட்ராக்ஷன்லேருந்து அவங்களுக்கு அதை சரிப்படுத்தக்கூடிய அளவு லைபோசெக்ஷனில் பண்ண முடியும். இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, டாக்டர், பொதுவாக ஒரு ஸ்கின்னுங்கிறது வந்து ஒரு தேய்மானம் உள்ள ஒரு பொருளாகத்தான் நம்ம பார்க்குறோம், ஏன்னா வயதாக சுருங்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அதை வந்து சரிப்படுத்தி வைக்க முடியுங்கிற அளவுக்கான மருத்துவ வளர்ச்சி இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கு. அது எப்படி பண்ணுறாங்க?
0: அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பெத்தோ ஃபிசியாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்கின்னில் வந்து 2 லேயர் உண்டு. கீழே உள்ள லேயர் வந்து டெர்மிஸ், மேலே

0: லேயர் வந்து எபிடர்மிஸ். இந்த எபிடர்மிஸ் தான் அப்பப்போ ஷெட் ஆகும். பாம்பெல்லாம் தோல் உரிது இல்லையா, அது மாதிரி நமக்கு ஷெட் ஆகும். நம்ம குளிக்கும் போது மேலே துவட்டும் போது அதெல்லாம் சேர்ந்து போயிடும். இந்த டெர்மிஸில் லேயர் வந்து யங் ஏஜில் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நல்லா இருக்கும். ஏஜ் ஆக ஆக அதில் கொஞ்சம் சுருக்கம் வரும்போது, ரிங்கிள்ஸ் அந்த லாக்ஸிட்டி வரும்போது அது நமக்கு வந்து சுருக்கமாக தெரியுது. அது குறிப்பாக முகத்தில் அங்கே தெரிகிறப்போ வந்து ஒரு ஏஜான லுக்கை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இதுக்கு தான் இப்போ நிறைய ஃபில்லர்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க, டைட்டனிங், இதெல்லாம் நிறைய த்ரெட்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த பெத்தோ ஃபிசியாலஜி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த சுருக்கம் போய் அந்த பளபளப்பை உண்டாக்குறது. எப்பவுமே இல்லாட்டாலும் கூட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நம்ம ஒரு இதுக்கு போகிறோம், அந்த மாதிரி சமயத்தில் நிறைய பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் வராங்க. த்ரெட்ஸ், டாகிங் ஆப்ஸ் இது வந்துடும், இந்த கண்ணுக்கு கீழெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும், இங்கே தொங்காயிருக்கும். இதுக்கு த்ரெட்ஸ் போட்டு அப்படி இழுத்து ஃபேஸ் லிஃப்ட் இதெல்லாம் பண்ணி வச்சோன்னா அந்த டைட்னஸ் கொடுத்து நமக்கு ஒரு அழகு கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்.
1: பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றவங்க ஃபாலோ அப்ல எவ்வளவு நாள் இருக்க தேவைப்படும்?
0: ஃபாலோ அப்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கைக்காக நம்ம ஒருத்தர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கான்ட்ராக்சர்ஸ் நீங்க பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உடனே திருப்பி வந்துடும். ஸோ நல்ல தொடர்ந்தே நீங்கள் ஃபாலோ அப்பில் இருக்கத்தான் செய்யணும். இப்போ நெக்கில் பேர்ன்ஸ் வந்து, நெக்கில் ஒருத்தர் கண்ட்ராக்சர் வந்துருச்சு, நம்ம ஆப்ரேட் பண்ணி தொடையிலேருந்து தோல் எடுத்து வச்சுக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், இப்போ நல்லா வந்துடும், அவங்க அப்படியே விட்டுருவாங்க, ஏஜ் ஆகிறப்ப திருப்பி ரீகான்ட்ராக்சர் வரும். ஸோ அதனால் ஃபாலோ பண்ணிக்கணும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர் டாக்டர், கொஞ்சம் நாள் கழிச்சும் கூட ஆரம்பத்தில் ஒன்ஸ் இன் அ மந்த். நான் ப்ரோட்டோக்கால் சொல்கிறது அப்படி தான், எல்லா பேஷண்ட்டும் சர்ஜரி பண்ணிங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை டாக்டர் வந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நாளானுன்னு 2 மந்த்ஸ்க்கு ஒர்க்கா பாருங்கள், 3 இயரில் 3 மந்த்ஸ்க்கு ஒர்க்கா பாருங்கள், அப்புறம் 6 மந்த்ஸ்க்கு ஒர்க்கா பாருங்கள், அப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க.
1: இதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியவங்க சர்ஜரி பண்ணலாமா வேணாமாங்கிற சில பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும். அதில் குறிப்பாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட், சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவர்கள், பிபி அதிகமாக அல்லது குறைவாக இருக்கக்கூடியவர்கள், அதே போல் கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் கூட முன்னாடி குறிப்பிட்டீங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இயற்கையாக அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அது இது சார்ந்து நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா அல்லது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க டாக்டர்.
0: அதாவதுங்க பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பேஷண்டாக எனக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சி வரவங்களுக்கு பண்ணும்போது தான் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய செல்ஃப் ரியலைஸ், நான் பண்ணிக்கணும், இதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருது. இந்த காலத்தில் வந்து நிறைய வந்து டிஜிட்டல் வேர்ல்டு, எல்லாமே ஃபேஸ்புக், அப்புறம் சாட்ஜிபிடி, நெட்டில் எல்லாருமே தெரிஞ்சு நல்லா படித்து வச்சுக்கிறாங்க. ஸோ அதனுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ் நம்ம டாக்டருக்கு சொல்கிறத விட அவங்க நிறைய தெரிஞ்சிட்டு வர்றதுனால எங்களுடைய வேலைப்பாடுலாம் அதில் ரொம்ப இப்போல்லாம் குறைஞ்சி போச்சு, அவங்களே எல்லாம் தெரிஞ்சிட்டு வர்றாங்க. ஸோ அவங்க கூட உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதுதான், அவங்களுக்கு என்ன தேவை, இதை பண்ணதுக்கு இந்த மாதிரி ஆகும், என்னுடைய டிஃபிகல்ட்டிஸ் என்ன, என்னோடய அட்வான்டேஜஸ் என்ன, நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க, ஒன்றும் அர்ஜென்ட்ல அகெயின் கோ அண்ட் டிஸ்கஸ் வித் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ பையங்களாக இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸில், அம்மா அப்பா கூட, வீட்டில் எல்லாருக்கூடையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. மாதிரி தராசில் போட்டு நிறுத்தி பார்க்க வேண்டியதுதான், நன்மை தீமை என்ன வருதுன்னு, எதில் நன்மை அதிகமாக இருக்கோ அந்த இதை அவங்களுக்கு பண்ணிவிட வேண்டியது.
1: அந்த மாதிரி பண்ண முடியும்,
0: தாராளம் பண்ண முடியும், எல்லாமே
1: ஒரு டயபெட்டிக் பேஷண்டாக தான் பண்ண முடியும்,
0: தாராளம் பண்ண. சர்க்கரை கால் நோயே டயபெட்டிக் பேஷண்ட் தானே வருது, எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரி தானே, சர்க்கரை கால் வர்றாங்க இல்லையா, எல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி தானே, தாராளமாக பண்ணலாம். ரொம்ப எவல்யூஷன் ஆகிட்டு வருது. முன்னாடிலாம் சர்க்கரை கால் வரும்போது அந்த ஃப்ரீ ஃப்ளாப் அப்படின்னு தொடையில் அல்லது உடம்பின் வேற பகுதியிலேருந்து சதையை எடுத்துகிட்டு போய் ஒட்ட வைக்கிறது பண்ண மாட்டாங்கன்னா அங்கே ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து நம்ம நிறைய ஆர்டியோகிராம் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் பார்த்துட்டு ரத்த ஓட்டம் இருந்ததுன்னா அங்கேயுமே பண்ணுறோம். ஸோ எதுவுமே வந்து தடை கிடையாது, அனலைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணலாம்.
1: இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மருத்துவர்களை நாடி இந்த மாதிரி வரக்கூடிய விகிதம் எப்படி இருக்கு டாக்டர்? பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி ஒரு அவேர்னஸ் கூட
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு. மக்கள் நிறைய இப்போ வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. முன்னாடிலாம் உடம்புல ஒரு பெரிய காயம், முகத்தில் வந்து ஒரு பெரிய தழும்பு இருக்கிறவங்க கூட கண்டுக்கிடாமல் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. நாங்கள் MBBS படிக்கிற போதெல்லாம் வந்து இப்போ இப்படிலாம் இருக்கிறாங்களே இவங்க எப்படி இதை அவேர்னஸ் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு சின்ன ஒரு கொசு கடித்து ஒரு குட்டி தழும்பு வந்தாலும் கூட டாக்டர் எனக்கு இங்கே ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் வர்றாங்க. ஸோ நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 3rd பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை என்று கேட்கலாம்.

நேரம் 9:31 12 இரவின் மடியில் நிலவின் மொழியில் ஓரைகள் மின்ன இமைகளும் பின்ன திக்கெட்டு முறைய மின்னொழிகள் மறைய இனிதான கனவுகள் தேடி இழைப்பாக உறங்கும் உங்களுக்கு என் தாளாட்டும் இரவு வணக்கங்கள். இது ஃப்ரம் ரெயின்போவின் தேன் சிந்தைவானம். நேரம் 9:31 இன்றைய தேன் சிந்தைவான நிகழ்ச்சிக்காக நான் தான் உங்க ஆஜய் ஆனந்த் வந்திருக்கேன். நிகழ்ச்சியின் தொடக்க பாடலாக கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ராவின் குரலில் வாட்ச்மேன் வடிவில் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:36:58 எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தேவனம். அடுத்ததாக, இமைமூடி நீ உறங்கு, உன் விழிவாசலில் நான் காவல் இருப்பேன். இந்த இரவு இனிய இரவாகட்டும். நிகழ்ச்சியில் பாட கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே சித்ராவின் குரலில் ஹீரோ திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:47, 17 எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிறுதேவான மிஷில். அடுத்ததாக உலகிற்கு ஒளி தரும் சூரியனே உறங்க சென்று விட்டது, என் உயிருக்கு ஒளி தரும் நீ மட்டும் ஏன் உயிர்த்திருக்கிறாய், போய் கண்ணுறங்கு என் உயிரே. நிஷில் பட கேட்கலாம். KJ யேசுதாஸ் மற்றும் KS சித்ராவின் குரலில் இளையராஜாவின் செயல் மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தி வன்முஷில் அடுத்ததாக படம் கேட்கலாம். அருண்மொழி மற்றும் கே எஸ் சித்ரான் குரலில் இளையராஜாவின் இசையில் பொங்கி வரும் காவேரி திரைப்படத்திலிருந்து நேரம் 9:52 நிமிடம் 43 நொடிகள்.

நேரம் 10:38 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்திதான நிமிஷம். அடுத்ததாக நிலவை பார்க்கும்போது நீ தூரமாக இருப்பதாய் உணர்கிறேன், என் நிழலை பார்க்கும்போது நீ என்னோடு இருப்பதாய் உணர்கிறேன். நிகழ்ச்சியில் பாட கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் சோலையம்மா திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு.
0: ஓஹோ,
1: பரவாயில்லையே.
0: பேச்ச மாத்தாத, பாட்டப்படி.

எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தியவன் மிஷில் அடுத்ததாக படம் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஆஷா போஸ்லே குரலில் இளையராஜாவின் இசையில் மீரா திரைப்படத்திலிருந்து 10:08 பதினெட்டு நொடிகள்.

உங்கள் இரவு பொழுதை இன்னிசை பொழுதாக மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் தேன் சுதேவானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பழகிக்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் இளையராஜாவின் இசையில் எங்கு சின்னராசா திரைப்படத்திலிருந்து நேரம் 10:13:38.

0: நேரம் 10:17:53 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தேவன் மிஷில் அடுத்ததாக படக்கலாம் பி சுசிலாவின் குரலில் இளையராஜாவின் இசையில் எங்க ஊரு காவல்காரன் திரைப்படத்திலிருந்து.
1: செம்பாண்டு சீமே

எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்த வம்சில் அடுத்ததாக படம் கேட்கலாம். கே ஜே எஸ்தாஸ் மற்றும் கே சித்ரான் குரலில் மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து. நேரம் 10:27:50.

எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தேவன் மிஷில் அடுத்ததாக படம் கேட்கலாம். இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல் கே சித்ராவோடு புதுப்பாட்டு திரைப்படத்திலிருந்து. நேரம் 10:43:58.

நேரம் 10:48 35 நிமிடங்கள் ஆயிடுச்சிருக்கு. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிதைவன்மிஷில் அடுத்ததாக படம் கேட்கலாம். இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:57. இன்றைய தேன் சிந்தவனுஷன் நிறைவாக வரும் பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க ஃபம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.

நேரம் 11 மணி. நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். காலை 6:15 தெய்வீகராகம். காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பன்றி கழிவு மூலம் காய்கறி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடலை கேட்கலாம். இதில் பங்கேற்பவர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தேர்தல்

மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் மீன்கள் காற்று சூழலுக்கு ஆற்றும் பங்கு குறித்து வழங்குபவர் வி. கண்ணன் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமை கவிதைச் சோலை எழுதி வழங்குபவர் கல்லை வி. கோவிந்தராஜன் என்கிற கோவிந்தராஜலு அவர்கள். காலை 7:25 நலமாய் வாழ HPV தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் அவசியம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர் அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே. காலை 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம புதுவை நிகழ்ச்சியை கேட்கலாம். நம புதுவை நிகழ்ச்சியில் நேரலையில் இணைகிறார் ஆர். ஜே. ஜோ. காலை 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 இணையவழி இணைய விருப்பம். காலை 10:02 கேட் செட் கோ கேம் ஷோ. காலை 11:02 மெலடி மேஜிக். பிற்பகல் 12:02 வரலாற்றில் இன்று. பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே இதில் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர். ஜே. சிவகங்காவதி. பிற்பகல் 2:15 காலத்தை வென்று காணுங்கள். பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர் இதில் மாதவிடாய்க்கு முன் ஏற்படும் அறிகுறிகள் மற்றும் வலியுடன் கூடிய மாதவிடாய் குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மகப்பேறு மற்றும் மகளிர் நோயியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் சசிரேகா ரங்கராஜ் அவர்கள். மாலை 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர். ஜே. அந்துவன். மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்கலாம். இதனிடையே காலை 7:30 முதல் 7:32 வரை இதற்கிடையே இரவு 7:30 முதல் 7:32 வரை பிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். இரவு 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். இரவு 9:15 முதல் 11:00 வரை தேன் சிதைவானம் நிகழ்ச்சியை கேட்கலாம். இரவு 11:00 நிகழ்ச்சி நிரல். இரவு 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கூர் முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்களே இதுவரை கேட்டது FM ரெயின்போவில் நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நேயர்களே இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

மேடம் கேட்குதா? மேடம் அனௌன்ஸ் வரமேக்கு மேடம். ஆ கேட்குது மேடம். மேடம் கேட்குதா? மேடம் கேட்குதா? ஹலோ 5 6 ஹலோ.

மேடம் கேக்குதா மேடம்? 1 2 3 4 5 கேக்குது. ஓகே மேடம். ஓகே மேடம்.